0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்.
0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவு பகுதியில் இருக்கோம். புலர்ந்திருக்கும் இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் ஒரு வெற்றி தரும் நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. மீண்டும் இணையலாம் மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6:01.

0: தெய்வீகமான இந்த காலை பொழுதில் நேற்றைய இனிமைகளை மனதில் வைத்து நாளைய இன்பங்களுக்கு வழியமைத்து இன்றைய நாள் மகிழ்வாக செல்ல எல்லாம் வல்ல இறைவனை தொழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில். அருள்மணி மாலையில் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது.

நிலையத்தில் நேரம் 6:15:30. செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும்.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. திருவையாறு நாகேந்திரன் இயற்றிய பாடல். இசை எம். ரங்காராவ்.

இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒளித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ்.

FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மதுராந்தகம் குமார் இயற்றிய பாடலை இசையமைத்து பாடியுள்ளார் அருணகிரி.

இங்கே நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் என்னுடைய எஃப்எம் எஃபி பேஜில் நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம். மாதவராமன், மிக உற்சாகமான காலை வணக்கம். எங்கள் அன்பின் ஆச்சரியக்கா ஆனந்த அவர்களே நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலம்தான் சார். அண்ட் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணகிரியிலேருந்து. அண்டு கார்த்திக் சே யாதேஷ் அவன் கோவனூர்லேருந்து, அவங்களும் வந்து பக்தி பாடல்கள் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க.

0: இம்மாதிரி வெங்கட் அண்ட் ராஜமாணிக்கம் கோபி ஆரம்ப பாடலை இனிமேன் கொடுத்துருக்காங்க. அந்த நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத, புரட்டாசி புதன் கிடைத்த கையோடு பரந்தாமனின் புகழ்பாடிய நாராயணா கானமும் விவித் பாரதியால் கிடைத்து விட்டது. இனி வேற என்ன இன்றைய பொழுது இனிய பொழுதாக கழியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாராட்டுக்கள்னும் சொல்லியிருக்காங்க. நிலையத்தா இருக்கும். நன்றி. முரளிதரர் விழுப்புரம் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எப்பவும் போல ரொம்ப அழகாக வந்து போஸ்டரெல்லாம் போட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து தேனியிலேருந்து ஹரிராம் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பட்டே வீரமணி பாலன் அவங்களும் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறக்க நல்வாழ்த்துக்கள் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. பிரபாகரன், பிரியதர்ஷன் இவங்க வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறையாற்றல் பெருங்கருணையால் இன்று நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் லக்ஷ்மண் அவங்க நடராஜன் சுப்பையா புத்தகரமில் இருந்து, மேலும் சேகா அவங்க பொன்குன்று, நாற்காடு சாத்தூர், ரமேஷ் ஈஸ்வரி அண்ட் சோமசுந்தர பிரபு, அள்ளிநகர் மிஸ் மகாதேவன், சரவணன் ராமலிங்கம், பன்னீர்செல்வம், அப்பண்ணா நகர் மூர்த்தி, வைத்தியநாதன், பொன்னியம்மன் மேடுவண்ணை கணேசன், மற்றும் மதுரா குளத்தூர் பாலு, மயிலை பட்டாபி, கருணாநிதி வீரவல்லூர்லேருந்து, அன்புராணி, கதிரவன் வாரியங்காலிலிருந்து எல்லா நேர்களுமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே நன்றி சொல்லிடலாம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி அருள்மணிமாலை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும், சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும், இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்க

0: படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன், மின் வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டு வரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜோஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின் போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் ஈ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை

துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும், மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும், அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

30/9/2026 புதன்கிழமை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்டு ரசிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு. இதுல இன்னைக்கு ஒரு ஜி கே க்வெஸ்டின் இருக்கு, அதற்கான பதில நீங்க நம்ம பேஸ்புக் பேஜ்ல பதிவு செய்யலாம். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல். 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950, 60, மற்றும் 70களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், இதில் 70 மற்றும் 80களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வரிசையில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, இதில் 6:00 முதல் 6:15 வரை திருமாலின் திருவிழா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து 6:15

இருந்து 6:30 வரை திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் கேட்டு மகிழலாம். 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 8:00 நீ கோரினால் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 9:00 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்த நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும். நள்ளிரவு 12:00 காற்றின் மொழி. 1:00 நீங்காத ரீங்காரம். 2:00 தூங்காத விழிகள். 3:00 இன்னிசை இரவு. அதிகாலை 4:00 திரை இசையில் பக்தி பாடல்கள். 4:10 பொங்கும் மங்களம், நாதஸ்வரி இசை கேட்கலாம். நாளை காலை 5:00 அருள்மணி மாலையில் தெய்வீகராகும். நாளை காலை 6:00 அருள்மணி மாலையில் இறை போற்றும் பக்தி பாடல்கள். நேர்கள் இதுவரை இன்றும் நாளையும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் கேட்டீர்கள். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன் இருக்க இனிமையான பாடல்களை தொடர்ந்து கேட்க எப்பொழுதும் இணைந்திருங்கள். 102.3 MHz அலைவரிசையில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உலகெங்கும் பரவியிருக்கும் தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்துல நேரம் 7:00. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: நமக்கான பாதையை அமைக்கும் போது தேவையானதை செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தேவையில்லாததை செய்யக்கூடாது. முதிர்ச்சி என்பது எது தேவை என்பதை கண்டுபிடிப்பதல்ல, எது தேவையில்லை என்பதை கண்டுபிடிப்பதுதான். இந்த அருமையான சிந்தனை வரிகளோட இன்று பிறந்த நாள், திருமண நாள், இன்னும் பல சுப விசேஷங்களை கொண்டாடும் நம் நேயர்கள் அனைவருக்கும் நம் நிலையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்து மலர் கொண்டு மன்னமிடையே மனம் வீச வரும் பாடல்.

மாற்று வெளியீடை இந்த திரைப்படத்திலேருந்து தான் ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு ரசித்தோம். ஏஆர் ரெய்னா, திப்பு மற்றும் நிகிதா காந்தி பாடியிருந்தாங்க. வைரமுத்து எழுதிய பாடல், இசை ஏஆர் ரஹ்மான். சரி, ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டு ரசிச்சிட்டோம். சரி, வேறு என்ன மாதிரியான விஷயம் இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு தின நிகழ்ச்சியில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதை பற்றி எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை உங்களோட லைஃப்பில் இதை அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ்புக்கில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, வாங்க நம்மளோட டாபிக் உள்ள போகலாம். நல்லா படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ், அறிவை வந்து கொடுக்கறது. இன்டெலிஜென்ஸ் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடைய போதுமா அப்படின்ட்டு கேட்டால் நிச்சயம் இல்லை. அப்போ என்ன கூடுதலாக வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்வு சார் நுண்ணறிவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சோம வள்ளியப்பன் அவங்க வந்து தன்னுடைய புக்கான இட்லியாக இருங்கள் அப்படிங்கிறதுல ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துருப்போம், ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, வேலையில் திறமசாலியாக இருப்பாங்க, ஆனால் தன்னோட கரியரில் மேலே வந்து முன்னேறியே இருக்க மாட்டாங்க. ஒரு லெவலில் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து அவங்க முன்னேறி இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அவரும், ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குங்க, அதிலலாம் எனக்கு உடன்பாடே இல்லை, அப்படி ஏதாவது பண்ணால் நான் விடுக்குன்னு ஏதாச்சும் கோபமாக பேசிடுவேன், இல்லை அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அவர் பார்வையில் அவர் வந்து ரொம்ப நல்லவர், எங்கே கோபம் இருக்கோ அங்கே வந்து உண்மை இருக்கும் அப்படின்ட்டு நாமளும் நினைப்போம். ஆனால் அவரோட எதிராளிகிட்ட போய் பேசி பார்த்து

பார்த்தா அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாலிக்கு ஏதாவது சொன்னால் வந்து ஐ மீன் காமெடியாக ஏதாவது சொன்னால் கூட கோவப்பட்டுடுறாரு, வேலை நல்லா செய்கிறாரு ஆனால் அனுசரித்து போக தெரியலை, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கூட பெரிய குறையாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதர்களோட குறைய அவரால் ஏற்றுக்க முடியல, மனிதர்களோடு சேர்ந்து பணியாற்றிய கூட அந்த திறன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இவர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட எமோஷன்ஸை அதாவது உணர்வை அப்படியே வெளிப்படுத்துறது, இதுதான் தவறு. ஸோ உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியணும், எங்கே கோபத்தை வெளிப்படுத்தணுமோ அங்கே தான் அளவாக வெளிப்படுத்தணும், எல்லா இடத்துலையுமே அப்படியே வெளிப்படுத்திடக்கூடாது, இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் வெற்றி அடைகிறதுக்கும் இன்டெலிஜென்ஸ் திறமை மட்டும் பத்தாது, அதற்கு உணர்வு சார் நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக வேணும். இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
0: நடிகை முன் பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் வாங்கிட்டே என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டை தான் கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணிமே ஆறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணிமே ஆறை போட்டு கேட்குறாரு.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 யூத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

நீங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

ஸோ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டுடலாமா? இது வந்து மையல், இந்த திரைப்படத்திலேருந்து தான் கேட்க போகிறோம். சத்யபிரகாஷ் அண்ட் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. ஏகாதேசி எழுதின பாடல், இசை அமர்கீத்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 7:15 ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமத் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18 போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குத்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குத்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குத்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குத்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளாா்.

0: தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8 தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும், ராணுவத்தினருடன் காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஹவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது.

உள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெற உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 meter கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 meter தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொரோக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் ஃபம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:25 ஆயிட்டு இருக்கு. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நாம் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் க்வெஸ்டின் ஒன்று போஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. என்ன க்வெஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, மிஷன் ஒலிம்பிக் 2036 திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார், இதுதான் கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதற்கான பதிவை எஃபி பேஜில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். சரி, நாம வந்து இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்வு சார் நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அதாவது தன்னுடைய உணர்வுகளை அறிந்து கொள்ளும் சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ், உணர்வுகளை சரியா நிர்வகிக்கிறது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், அப்புறம் தன்னூக்கம், செல்ஃப் ரிலையன்ஸ். இதெல்லாம் வந்து பிறரது உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது, பிறருடனான உறவுகளை சரியா கையாளுற திறன், இது எல்லாம் சேர்ந்தது தான் இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்மளுடைய உணர்வுகளான கோபம், ஏமாற்றம், மகிழ்ச்சி, கவலை, வெற்றி, தோல்வி, பயம்னு எல்லா உணர்வுகளையும் தான் சொல்றாங்க. நம்மளோட வேலையில வெற்றியும் தோல்வியும் திறமையால மட்டும் நிர்ணயிக்கப்படல, மனப்பான்மையாலும் நிர்ணயிக்கப்படுது. ஐக்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேலையை வாங்கி தரத்துக்கு உதவும், ஆனால் இக்யூ எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது தான் அந்த வேலையில் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும், அதாவது அதில் வந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு இந்த இக்யூ தான் உதவி செய்யும் அப்படின்ட்டு உளவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஐக்யூவை தாண்டி இக்யூ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகி இருக்காங்க அப்படின்ட்டு ஆய்வுகளும் சொல்லுது. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

ஸோ நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு இல்லையா? ஸோ அதற்கான பதில்களை நேயர்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு முறை அது என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மிஷன் ஒலிம்பிக் 2036 இந்த திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய எஃபி பேஜில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ டேனியல் கோல்மன் அப்படிங்கிறவங்க இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பற்றி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, பல ஆராய்ச்சிகள் செஞ்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் வெற்றி அடைகிறதுக்கு மூணு விஷயங்கள் வந்து தேவைப்படுது, அந்த மூன்று விஷயங்கள் தான் அந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு தீர்மானிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று, அவருடைய நம்பகத்தன்மை, அவர் எந்த அளவுக்கு தான் வெற்றி பெறுவோம்னு நம்புகிறாரு அது பொறுத்து. ரெண்டாவது, அவர் அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு அனுசரிச்சு போறார்.

ங்கிறது. மூணாவது, அவருக்கு அடுத்தவங்களோட இணைந்து பணியாற்றுறதுக்கான அந்த திறன் இருக்கா அப்படிங்கிறதையும் பொறுத்து தான். ஸோ அடுத்தவங்களோட இணைந்து பணியாற்றுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃபீஸில் போகிறவங்களுக்கு மட்டும்தானே அப்படின்ட்டு நம்ம வந்து அதை நினச்சிட்டு அதை சும்மா அப்படி ஓரமாக எடுத்து வச்சிட முடியாது. ஏன் அப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது தேவை. சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து காலேஜ் போகிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், ஏன் வீட்டில் நம்ம வந்து எல்லாம் வந்து மனுஷங்களோட தான் பழகிறோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கில் எப்போவுமே எல்லா இடத்தையுமே வந்து இது தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன, இந்த எப்படி நம்மளுடைய அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லி பார்த்தாங்கன்னா, ராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு வந்து போகணும், ரொம்பவே முக்கியமான மீட்டிங், 10 மணிக்கு அங்கே இருக்கணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 9 மணிக்கே டிரைவரை வந்து வர சொல்லிடுறாரு. ஆனால் டிரைவரு பொறுமையாக ஒரு 9:15 வராரு. ஏன்பா லேட்டுன்னு கேட்டால், வழியில் ஒரு வேலை இருந்தது சார், அதை முடிச்சுட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அசால்ட்டாக பதில் சொல்கிறாரு. எவ்வளவு முக்கியமான மீட்டிங், இதை அட்டன் பண்ணலைன்னா வேலையே போகலாம், இல்லைனா ப்ரொமோஷன் கிடைக்காம போகலாம், இல்லைன்னா இந்த வேலையை கூட லைக் இல்லையா அப்படின்னு அவங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் அவரை வந்து கிண்டல் பண்ணலாம். ஸோ யோசிச்சு பாருங்களேன், அப்போ அவர் என்ன மனநிலையில இருக்கிறாரு, இவர் வந்து அப்படியே அசால்ட்டாக சொல்கிறாரு, ஆமாம் சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ராஜான்றவர் சரி ஓகேப்பா சரி கிளம்புங்க டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறி போகிறாங்க. டிரைவரும் அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு போய் அந்த மீட்டிங் ஹாலில் விட்டுடுறாங்க. ஸோ அவரும் அந்த கரெக்டாக மீட்டிங்கை அட்டன் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த ராஜா அப்படிங்கிறவர் அந்த இடத்துல கோவப்பட்டு சண்டை போட்டிருந்தாரு அப்படின்னா என்ன ஆயிருக்கும், அவர் கத்துறதுக்கு அந்த டிரைவரும் சில சமயம் வந்து அந்த ஈகோ ஹர்ட் ஆகி அவரும் கத்த, அட போங்க சார் நான் வரல நீங்கள் வேறு வண்டியை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருந்தார்னா, அதுக்கப்புறம் ஒருவர் வண்டியை பிடிச்சி அதுக்கப்புறம் அவர் மீட்டிங்கை போய் சப்போஸ் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாரான்னு கூட தெரியலை. அதாவது ஏன் இவர் லேட்டாக வந்தால் இப்படி ஆகுமோன்னு நினச்சது அந்த கடைசியில் அந்த மாதிரி ஆகியிருக்கும். ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நினச்ச மாதிரி மற்றவங்க நடந்துக்கலை அப்படின்னா நீ பெரிய ஆளா நாம் பெரிய ஆளான்ற அந்த தாட்டுக்கு வந்து போயிடுறோமா. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நாம் தோற்று போன மாதிரி ஒரு உணர்வு வரும், ஆனால் உண்மையில் நாம் வெற்றி அடைஞ்சிருப்போம். சப்போஸ் வீண் ஜம்பமாக கோவப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயித்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், ஆனால் உண்மையில் சரியான வேலை நடக்காமல் உண்மையில் நம்ம தோற்று தான் போயிருப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நாமளும் கொஞ்சம் யோசிக்கலாமா. சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். இது குட் நைட் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடியது, மோகன்ராஜன் எழுதின பாடல், இசை சியான் ரோல்டன்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: MSV சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கோ நம்ம இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: ஸோ இங்கே நம்ம FB பேஜில் ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நேர்கள் அதற்கான பதிவு கொடுத்துருக்காங்க, யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து பன்னீர்செல்வம், மும்மத கடவுள்களின் ஆசையோடு குறையொன்றும் இல்லாமல் என்னாலும் நிறைவை வாழ்ந்துட செய்யும் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்ஷ்மண் அவங்க வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் அவங்க அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், மதுரா குளத்தூர் பாலு அண்ட் பர்வத வர்தினி, அப்பர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, மதுரை சோஷன்

முகசுந்தரம் அண்ட் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், புண்ணியமிடவண்ணே கணேசன், செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம்ல இருந்து, அப்புறம் ஷேகா, சாந்தி, ரமேஷ் எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாரி வள்ளல் அப்படிங்கிறவங்க வந்து அமிர்தராயன் கோட்டை அரியலூர் மாவட்டம்லேருந்து, அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பூங்குன்றன், சரவணன் ராமலிங்கம், கார்த்திக் சே, யாதேஷ் கோவனூரில் இருந்து, அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், ரமா, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, அண்ட் கும்பகோணம்லேருந்து குமரன், ராஜா, புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், அண்ட் கதிரவன் வாரியங்காவலில் இருந்து, எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவரைக்கும் அருள்மணி மாலைக்கு சொல்லியிருக்காங்களே, அதுக்கப்புறமா வந்து இப்போ அப்படியே வணக்கம் தமிழ்நாடுக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா, பாபு அவங்களும் வந்து முள்ளக்காடில் இருந்து, மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க, ஆண்டிமடம்ல இருந்து கார்த்திகேயன், சோமசுந்தர பிரபு இவங்க எல்லாருமே வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன், அண்ட் திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம்லேருந்து நாகராஜன் அவங்க எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வேறு வந்து பிரபாகரன் அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசணும் இல்லையா, உணர்வு சார்ந்த நுண்ணறிவு, அதை பற்றின சில தகவல்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர்காரு, சாத்தூர் ரமேஷ் அவங்க, அப்புறம் இன்பா இலக்கியா அவங்களும் வந்து ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு பாருங்கள், ரொம்பவே அழகான கருத்துக்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் பூவளப்பாளையம் ஆனந்த முருகன், அன்புராணி, ரெடில்ஸ்லந்து ஹயாத் பாஷா, நடராஜ சுப்பையா அவங்களும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மிக அறிவுபூர்வமாக உள்ளது. உணர்வு சார்ந்த நுண்ணறிவு, தன்னைத்தானே அறிதல், பிறரை புரிந்தல், அடுத்தவரின் மனநிலையை அறிவது, உறவுகளை கையாளுதல், இதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சரி, அடுத்து நம்ம என்ன கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 7:45.

ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக் க்வெஸ்டனுக்கான பதில்களும் நம்மளுடைய நேர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம் இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஜவான். இந்த திரைப்படத்திலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் இது. இணைந்து பாடியிருக்காங்க பிரியாமலி அவங்க. பாடலை இயற்றியவர் விவேக்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: சரி, இங்க வந்து நம்மளுடைய க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, மிஷன் ஒலிம்பிக் 2036 திட்டத்தோட சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து வீரதுரை அவர் வந்து மயில் வாகனன் ஐபிஎஸ் அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி சரியான பதில் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அண்ட் அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, அந்தோனி ராஜ், காட்டுப்பாக்கம்ல இருந்து ஹரிஹரன், அவங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து நிகழ்ச்சிகளை சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிவேதா ராஜ் கண்ணரப்பாளையம் அவங்க, அல்லி நகரம் எஸ் மகாதேவன், அண்ட் தேனியிலிருந்து ஹரிராம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், கீதா ராஜகோபாலன், நாண்டிமடம் கார்த்திகேயன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பத்மா சவுந்தரராஜன், மயிலை பட்டாபி, மேலும் வந்து பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், கலை துரைராஜன் அவங்க, அப்புறம் வந்து வளங்கமான் ஆட்டோ துரை அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் சிவன் அருண், ஆரணி பாப்பாம்படி, ஆண்டாள் தேவமணி, மாலினி தேவி அருணாச்சலம், பாக்யராஜ் அவங்க கத்திரிப்புலம் வேதாரண்யம் வட்டம்ல இருந்து, இனிய உற்சாகமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜபாளையம் இருந்து பிரபு வீரா அவங்களும் வந்து மயில் வாகனன் ஐபிஎஸ் அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் அவங்களும் டி நகர்ல இருந்து, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், காஞ்சிபுரம்ல இருந்து ராணி ஆனந்தன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரமா டி நகர்ல இருந்து, தென் பன்னீர்செல்வம், ஈரா வெங்கட்ராமன், மேலப்பேடு தயாளன், அண்ட் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் வழங்கின திரைப்பட பாடல்கள் தகவல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் குணாலன் அண்ணாமலை அவங்களும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மிஷன் ஒலிம்பிக் 2036 திட்டத்தோட சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்ன்ற கேள்விக்கு சரியான பதில் சொன்ன அனைத்து நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள். சரியான பதில் என்ன அப்படின்னா, மயில் வாகனன் ஐபிஎஸ் அவங்க தான். ஸோ 2036 2036 ஆண்டு நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவில் நடத்துறதுக்கு நம்ம வந்து தீவிரமாக ஆர்வம் காட்டிட்டு வராங்க நம்ம இந்தியாவில். ஸோ அதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டுட்டு வராங்க இல்லையா. ஸோ அப்போது அந்த ஒலிம்பிக் போட்டிகள் சப்போஸ் இந்தியா

நடக்கும்போது அதுல நம்ம தமிழ்நாட்டில இருந்து குறைஞ்சபட்சம் 15 பதக்கங்களாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட தான் இந்த மிஷன் ஒலிம்பிக்ஸ் 2036 அப்படிங்கிறது தமிழக அரசால தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்திற்கான சிறப்பு அதிகாரியா தான் மயில்வாகனன் ஐபிஎஸ் அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு இப்ப தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க, அதாவது ஜாயிண்ட் சிஇஓ அப்படிங்கிற பொறுப்பு. சரி, நிகழ்ச்சியில அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாமா? இது என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா தி கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த திரைப்படத்தில் இருந்து ஹேஷம் அப்துல் வஹாப் அவங்க பாடியிருக்காங்க, பாடலை இசையமைச்சலும் அவங்க தான். சரி, இப்போ அந்த பாடல் கேட்டுடலாம்.

ஸோ எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதன்படி நடந்து வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணும் அப்படின்ட்டு சொல்லி இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்கள் ஆர்ஜி ரேகா ஆனந்த். மீண்டும் 10 மணிக்கு சந்திக்கலாம் நேர்களே. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பறந்துப்போ. இந்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். விஜய் யேசுதாஸ் பாடின

0: பாடல் இது. மதன் கார்கே எழுதின பாடல், இசை சந்தோஷ், தயாநிதி.
1: அப்பா நிறுத்துப்பா, அப்பா நிறுத்துப்பா, அப்பா அப்பா நிறுத்துப்பா.
2: ஏண்டா
1: அப்பா நிறுத்துப்பா? அப்பா எனக்கு அந்த சன்ஃப்ளவர் வேணும்.
2: இதுக்கு
1: நீ மட்டும் உன் கிருஷ்ணுக்கு சூரியகாந்தி கொடுத்தல, அப்ப நான் என் கிருஷ்ணுக்கு கொடுக்கூடாதா?

0: எங்கடா
1: போயிட்டேன்?
0: என்னடே இவ்ளோ பூ இங்க இருக்கு, எங்கடா தேடுற?
1: என்ன புடிச்ச மாதிரி இருக்கீங்களா? அதான்
0: ரொமான்டிக் பாய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை, அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். அருமையான ஒரு காலை நேரம், நெஞ்சம் நிறைந்த பாடல்களை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு காத்திருக்கும் நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களோட உங்களோட பெயர்களும் உங்களோட ஊர் பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேர் எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. சரி, நிகழ்ச்சியில் ஒலிக்க போகிற முதல் பாடல் என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரகாஷ் ஷார்கி இவங்க பாடியிருக்காங்க இந்த பாடல். விஜய் எழுதின பாடல், கே ஆர் கவின் அவங்க இசையமைப்பில். ஒரு மோதல் ஒரு காதல் இந்த படத்துலேருந்து தான் பாட்டு வரப்போகுது. திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யுக தீரன், நாற்றாம்பள்ளி வேட்டம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜி, தஜி, அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா, இந்த நேர்களுக்காக வரப்போது இந்த பாட்டு.

0: நான்கு என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் பொழுது 8:11, 30 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். கடிதம் வழியே நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதோஷ், ஷாயின் ஷா, ஷேக் ஷையாத் ரிஸ்வான், ஷம்மியா பானு, சிதம்பரம், வானக்கார தெரு, தங்கராஜ், சரோஜா பாலாஜி, வேலூர் வைனிஷா, சுபஸ்ரீ, சபரீஸ்வரன், கொணவட்டம் ராதிகா, ரம்யா, எத்திராஜ், கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கொட்டாரம், பழனிவேல், வேல்மணி, தேவி, பேரரசு, வல்லரசு, சரவணன், அம்மா பொண்ணு. இந்த நேயர்களின் விருப்பத்தில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் மாமன் இந்த படத்திலிருந்து. ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல், விவேகா எழுதிய பாடலுக்கு இசை ஹேஷம் அப்துல் வஹாப். கேட்கலாமா பாட்டு?

உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போகிற பாடல் தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ் கிறிஸ்டி ஏஞ்சல் பெட்ரிக் ஜோ குடந்தை மனோகரன் பாபு ராஜபுரம் முகமது இக்பால் வேலாக்குடி ரமணா சகாதேவன் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா அப்துல் மஜீது ரிபாயா முகமது அசன் நூருல் ஃபாத்திமா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் இந்த நேர்களுக்காக வரப்போற இந்த பாடல் வருஷங்களுக்கு சேஷம் இந்த படத்திலேருந்து ஆர்.பி. ஸ்ரவன் பாடியிருக்காங்க. ஆர்.பி. பாலா எழுதிய பாடலுக்கு இசை அம்த் ராம்நாத்.

0: அம்ரித் ராம்நாத் அவங்களோட இசையமைப்பில் ஒரு இனிமையான பாட்டு கேட்டாச்சு. நேரமைப்போ 8:19:55. இணைந்திருக்கிறோம், இது உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: ஓகே, உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போகிற பாடல் யாருடைய விருப்பத்தில்னு பார்க்கலாமா? குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி, வருண், வில்லிவாக்கம் சண்முகவேல், தஞ்சை மாவட்டம் அணைக்கரை பாலு, செல்வி, பிரியா, விஜய், பிருந்தா, விஸ்வந்த், முரளி, சுரேஷ், மேட்டுப்பாளையம் நாகராஜன், சந்திரா, திவ்யதர்ஷினி, நவீன்குமார், கட்டிமேடு, ஆதிரங்கம், சுரேஷ், திண்டுக்கல் ஆரோக்கியசாமி, பொள்ளாச்சி தேவநல்லூர், சகுந்தலா, சுந்தரராசன், செந்தில்குமார். இந்த நேர்களுக்காக வரப்போகிற இந்த பாடல், இது வந்து பொம்மை நாயகி இந்த படத்துலேருந்து தான் நாம் கேட்க போகிறோம். இந்த பாட்டு பாடியிருக்காங்க சுந்தரமூர்த்தி, KS இசையமைத்து சத்யபிரகாஷோட சேர்ந்து பாடியிருக்காங்க. கபிலன் எழுதின பாடல் இது. கேட்கலாமா பாட்டு?

உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போகிற பாடல் அசுரன். இந்த படத்துலேருந்து ஏகாதசி எழுதின பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் அவங்க இசையமைப்பில் பாட்டு பாடியிருக்காங்க. வேல்முருகன், ராஜலட்சுமி, நெப்போலியா. இந்த பாடலுக்கு விருப்பம் செய்யார்வட்டம், குறுக்காத்தூர், பாரிவள்ளல், மாலத்தி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, மயிலாடுதுறை மாவட்டம், செம்பனார் கோயில், கண் ஸ்ரீராமலு, பிரபாகரன், லட்சுமணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷாமேஸ்வர், அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், போளூர் கலசப்பாக்கம் மூர்த்தி, புஷ்பா, சிவக்குமார், பாலகுமார்.

0: நேரம் பொழுது 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: கண்டிப்பா முழுமையான கொண்டாட்டம் தான். ஏன்னா உற்சாகமான ஒரு காலை நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச இந்த அலைவரிசை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, அதுவும் உங்களோட பேர்களோட கூட கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, கண்டிப்பா இரட்டிப்பு சந்தோஷம்தான் இல்லையா. சரி, உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போற பாடல் மதராசி. இந்த படத்திலேருந்து தான் நாம கேட்க போறோம். இந்த பாடல் வந்து ஷில்பா ராவ் ரவிஜி இவங்க பாடியிருக்காங்க. ஆதேஷ் கிருஷ்ணா எழுதின பாடல், அனிருத் ரவிச்சந்தர் அவங்க இசையமைச்சிருக்காங்க. சரி, யாருக்காக இந்த பாட்டு வரப்போது? செய்யார் வட்டம் ஸ்ருங்காட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி எழிலரசன், மிதுனாஸ்ரீ மிதுனன், அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன், சாய் தருணாஸ்ரீ தர்ஷன், மாதவரம் வாவூசி தெரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுகதேவ் மித்ராஸ்ரீ மித்ரன், மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஜெயசுபாதம் இவங்களுக்காக இந்த பாட்டு வரப்போகுது.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
0: நடிப்பே முன்பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டதான் கேட்பார். எது சாருங்க, யோ நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணிமே ஆறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜின், நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்களா? ஆறு மணிமே ஆறு போட்டு கேட்குறாரு.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 யூத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

நேரம் பொழுது 8:38. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைஞ்சிருக்கோம். உங்களுடைய பதிவுகள் அப்படி பார்த்துட்டு நம்ம அடுத்த பாட்டுக்கு கூட போயிடலாம். பாரிவள்ளல் அமிர்தராயன் கோட்டை இந்த இடத்துலேருந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சி. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, புவனகிரி சுமதி பாபு, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இவங்க எல்லாருமே நிகழ்ச்சியை கேட்டு வாழ்த்தியிருக்காங்க. இன்பா இலக்கியா, முகமது மியான் அவங்க, அப்புறம் மேலப்பேடு தயாளன், ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களும் வந்து வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங்கும் சொல்லியிருக்காங்க. தினேஷ் ஈரோட்லேருந்து அவங்க ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. புண்ணியமன்மேடு வனை கணேசன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், அப்புறம் பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, சாமுண்ணி குமணஞ்சாவடி அந்த இடத்துலேருந்து, அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், ஆண்டிமடம் பத்மா நீலமேகம், சின்னராஜ் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி வட்டம் பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோயில் அந்த இடத்துலேருந்து சின்னராஜ், அப்புறம் கண்ணையன் நடராஜன் அவங்க, வலங்கைமான் ஆட்டோ துரை, அப்புறம் ராஜன் அவங்க, குறிஞ்சா கேணி அசாருதீன் அவங்க, புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நாகராஜன், வைத்தியநாதன் அம்மாப்பேட்டை அந்த இடத்துலேருந்து அவங்க, எரவாஞ்சேரி

ராகுல் ஹமீது, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், சிவசுப்பிரமணியன் குத்தாலத்திலேருந்து யுக ராஜேஷ் கச்சமங்கலம், AKSU அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் இவங்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சார்பாக நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க நம்ம நிகழ்ச்சிகளை. நேரம் பொழுது 8:40.

கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஓகே, உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இதோ கேட்டுடலாம் நம்ம அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டு எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ காதல் கண்மணி இந்த படத்துலேருந்து தான். ஏ ரஹ்மான் இசையமைத்து சித்ராவோட பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுதின பாடல் இது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, மயிலாப்பூர் வெற்றிச்செல்வி சத்யநாராயணன், அயப்பாக்கம் கோட்டீஸ்வரன் இந்துமதி, திருநின்றவூர் தீனதயாளன் கலையரசி, திருவல்லிக்கேணி நாராயணன் தமிழரசி, கல்லாத்தூர் பரமசிவம் விஜயா, மோனிகா கணேஷ்குமார், சுபாஷினி கலைச்செல்வன், ஷாலினி துகிலன், உடன்குடி உலகநாதன் இருதயம், காரைக்குடி காந்தாமணி, திட்டுக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானை. இந்த நேர்களோட சேர்ந்து நாமும் கேட்கலாம் இந்த அருமையான பாட்டு.

உங்கள் விருப்பத்தில் இப்போ நீங்கள் கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து கேட்க போகிற பாடல் கலவை வட்டம் தேவராஜ் இந்துமதி தட்சிணாமூர்த்தி பாஸ்கரன் பெருமாள் கார்த்திக் ரமேஷ் ஆனந்தி தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன் சலாலுதீன் சிராஜுதீன் சம்சுதீன் தாஜ்னிஷா வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன் குமாரி சரவணன் சுரேஷ் மீனா நிர்மலா காவேரி அறிவழகன் விஸ்வா மகிழன் மதுரை கைத்தறி நகர் மணிகண்டன் துர்காதேவி பரத்குமார் சீனி சுர்ஜித் இந்திரா தேவதாஸ் இவங்களுக்காக தான் கேட்க போகிறோம். அரண்மனை த்ரீ இந்த படத்திலேருந்து வரப்போகிற இந்த பாடல் சி சத்யா இசை சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறார். மோகன் ராஜனுடைய பாடல் இது.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் பொழுது 8:51, 15 உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போகிற பாடல் வித் லவ். இது படத்தோட பேரு. இந்த பாட்டு பொன்னியமன் மேடு வண்ணே கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை, தருண் நட்சத்திரம், அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன், ஸ்ரீமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி, மணி, பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன், ஜெயவேலு, புழல் ஓம் பிரகாஷ், இந்த நேர்களுக்காக வரப்போற இந்த பாடல் ஆதித்யா ஆர்கே பாடியிருக்காங்க. மதன் எழுதின பாடலுக்கு இசை சான் ரோல்டன். பாட்டு கேட்கலாமா?

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் புசரிய 8:55. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் யாருடைய விருப்பத்திலன்னு பார்த்துடலாமா? மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், அசனமாபேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, சிதம்பரம் ஈரா, தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி, செம்பனார் கோவில், இவங்களுக்காக வரப்போற இந்த பாடல் சீதாராமம். இந்த படத்திலேருந்து ஹரிச்சரன், சிந்தூரி இவங்க பாடியிருக்காங்க. மதன் கார்கி எழுதின பாடலுக்கு இசை விஷால் சந்திரசேகர்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நேயர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ இன்னைக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நிறைய புதிய நேயர்களை எதிர்பார்த்து நாமளும் காத்துட்டு இருக்கோம். தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2952208535, இது ஒரு எண். 2838987 இது ஒரு எண் உங்களுக்கானது. 044 அப்படிங்கிற முன் இணைப்பையும் சேர்த்து டயல் பண்ணணும். சரி, இன்னைக்கு நாம் என்ன விளையாட போறோம்? இன்னைக்கு வந்து சொல் விளையாட்டு தான் விளையாட போறோம். முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க. பாருங்க, நம்ம இசை நம்மளுக்கே கேக்குது. வணக்கம் வணக்கம், பேசலாம்.
3: ஹலோ,
1: யார் பேசுறீங்கம்மா? பல ஊர்களோட பெயர்களை வந்து கேட்டாலே அவங்க எந்த பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம யூகிச்சிடலாம். இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பாளையம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் இருக்கும். ஏரிகளை சுற்றிய அந்த பகுதிகள்லேருந்து வாக்கம் அப்படின்னும் பாக்கம் அப்படின்னு முடியும் இல்லையா. இந்த மாதிரி பட்டினம், பாக்கம், குடி இப்படிலாம் வந்து பெயர்கள் இருக்குது நம்ம தமிழகத்தில். மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக இருந்தால் பட்டி அப்படின்னு முடியும் அந்த ஊரோட பேர். இது வந்து தென் மாவட்டங்களில் நிறைய இருக்கும். ஆணிறைகள், அதாவது ஆடு மாடு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கள வச்சிருக்கக்கூடிய இடங்களை வந்து பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. குடி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் குடியிருப்பை உணர்த்தக்கூடிய பெயர்களாகவும் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் பெயருக்கும் காரணம் இருக்கும் நம்மளோட தமிழகத்தோட சிறப்பு இது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதேதான் அதாவது குடியிருப்பு பகுதிகளை அல்லது உறவினர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடங்களை குறிப்பவை வந்து அந்த குடி அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய முக்கியமான ஊர்களோட பெயர்களா இருந்துட்டு இருக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம், நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இந்த குடி அப்படின்னு முடியக்கூடிய ஒரு சில ஊர்களோட பெயர்களை நீங்க சொல்லலாம்.
3: தூத்துக்குடி,

0: குடியாத்தம்னு சொல்லாமா மேடம்?
1: குடின் முடியணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்த நேரம் ரெடியா இருக்காங்க, நம்ம கேட்டுடலாம். சரியா? நன்றி நன்றி. இதனால பல ஊர்களோட பேர்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டையிலிருந்து.
1: குறுக்குப்பேட்டை அருணாச்சலம் ஐயா, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஒரு பேட்டை அந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க.
2: ஆமா, குடி சொல்லவா?
1: ஆமா ஆமா,
2: தூத்துக்குடி, பரமக்குடி, உடன்குடி, சாயல்குடி.
1: பாருங்க. அப்புறம்
2: அப்புறம் மணக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு.
1: பாருங்கப்பா, அப்படி எப்படி டிப் ஆஃப் தி டங்க்னு வாங்களா, அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. அழகுங்க.

0: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டையிலிருந்து.
1: குறுக்குப்பேட்டை அருணாச்சலம், ஐயா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஒரு பேட்டை அந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க.
0: ஆமா, குடி சொல்லவா?
1: ஆமா ஆமா,
0: தூத்துக்குடி, பரமக்குடி, உடன்குடி, சாயல்குடி.
1: பாருங்க. அப்புறம்
0: மணக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு.
1: பாருங்கப்பா, அப்படி எப்படி டிப் ஆஃப் தி டங்க்னு வாங்கல, அந்த மாதிரி வச்சிருக்கீங்க. அழகுங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. இன்னும் ஒரு சில ஊர்கள் இருக்கு, அதை சொல்லிட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு போயிடலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கங்க,
1: யார் பேசுறீங்க?
2: திருநின்ற
1: ஊர் கணபதி. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா.
2: அதான் பரமக்குடி, தூத்துக்குடி எல்லாம் சொல்லிட்டாங்க, வேற ஊர் இருக்குங்களா?
1: வேற ஊர் இருக்குதுங்களே. வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: சென்னை நூம்புல இருந்து ஹேமா மேடம்.
1: சென்னை நூம்புல இருந்து ஹேமா, நூம்புல் ஹேமா. சொல்லுங்கம்மா.
3: தூத்துக்குடி சொல்லிட்டாங்களா மேடம்?
1: தூத்துக்குடி எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் ரெண்டு மூணு தான் பாக்கி இருக்கு. காரைக்குடி வாங்க. காரைக்குடி,
3: லால்குடி, அப்புறம் ஆலங்குடி.
1: ஆலங்குடி சொல்லிட்டாங்க.
3: குன்றக்குடி மேடம்.
1: குன்றக்குடி சொல்லலாமே.
3: அப்புறம் வந்து திட்டக்குடி.
1: சூப்பர் சூப்பர், திட்டக்குடி சூப்பர்.
3: சாயல்குடி.
1: சாயல்குடி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க.
3: இன்னும்
1: அரியக்குடி சொல்லலாம். இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் இருக்குது, சொல்லிட்டாங்கன்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு பாக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.
3: மணமேல்குடி
1: அப்படி இருக்கா தெரியல எனக்கு. சரி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: திருக்கோளை தலக்கா, மணக்குடியிலிருந்து காமராஜ்.
1: மணக்குடியில இருந்து வந்திருக்கீங்க பாத்தீங்களா, உங்க ஊர்லயே குடி இருக்கு. சொல்லுங்க நீங்க.
4: மணக்குடி, மணக்குடி, ஆலங்குடி, எட்டுக்குடி,
1: எட்டுக்குடி,
4: சாத்தியக்குடி, கிள்ளுக்குடி, மேட்டுக்குடி.
1: பாருங்க, இன்னொரு கூட இருக்கு, அது அதுல பாட்டே இருக்கு, அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டு போட்டுருவேன்.
4: இப்போ கள்ளுக்குடி, பரமக்குடி,
1: அதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, அடுத்த நேரத்தை கேட்போம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: மேடம், தங்கசாலையிலிருந்து டில்லி பாபு.
1: தங்கசாலை, தங்கசாலையிலிருந்து டில்லி பாபு. சொல்லுங்க பாபு.
5: மேடம், மன்னார்குடி.
1: மன்னார்குடி அப்படி போடுங்க. மன்னார்குடி காட்டு, மன்னார்குடி வேற இருக்கு இல்லையா?
5: ஆமா மேடம்.
1: சூப்பருங்க, நன்றிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேற எதுனா இருக்கா? அவ்வளவுதான். சரி ஓகே, நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி. பாருங்க, அப்படி அப்படியே என்ன சொல்றது, மடை திறந்து வெள்ளம்னு வாங்கல, அந்த மாதிரி சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாட்டு கேட்க போறோம். சிவப்பதிகாரம் இந்த படத்துலேருந்து தான். மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி, சின்ன பொண்ணு இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பேரரசு எதுன பாடலுக்கு இசை வித்யாசாகர்.
6: ஆடாதோ

சிவகங்க

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
0: நடிகை முன் பெயர் சிவாஜியா,
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு அவங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேட்பாரு, நம்பப்பட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறாரு. இட்ஸ் லைக் தட் டு லுக் அட் தி வேர்ல்ட்.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

இப்படி நிறைய ஊர்கள் இருக்குது நம்ம தமிழகத்திலே அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊர்களோட பெயர்களை வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. சில ஊர்களோட பெயர்கள் வந்து கொஞ்சம் மருவி கூட இருக்குது, அதையும் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கலக்கல் அரங்கம்னா நம்ம வந்து சொல் விளையாட்டு ஊர் பெயர்களோடு நம்ம விளையாண்டுட்ருக்கோம். நீங்கள் தொடர்புகளை தொலைபேசி எண்கள் 2952-0853 2838-3871 இது ஒரே உங்களுக்கானது 044 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து நீங்கள் டயல் பண்ணணும். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா திரு அப்படின்னு சொல்லி நிறைய ஊர்கள் இருக்குது. சும்மா சாம்பிளுக்கு நம்ம கொஞ்சம் என்னதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னா, பல முக்கியமான மற்றும் வரலாற்று புகழ்பெற்ற ஊர்களோட பெயர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஊர் அப்படின்னு சொல்லி

0: திருன்னு சொல்லி தொடங்கக்கூடிய ஊர்கள் இருக்கு. இறை உறையும் இடங்களையும் நாம் வந்து திரு அப்படிங்கிற ஒரு மதிப்போட நாம் சொல்றதுண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வருது, கொஞ்சம் பார்க்கலாமா சாம்பிள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடம் பாஸ்கர்.
0: ஆண்டி மடம், ஆண்டி மடம் பாஸ்கர்னு சொல்லலாமா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க திரு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஊர்கள் ஒரு நாலஞ்சு சொல்லுங்க பாக்கலாம்.
1: திருச்சி.
0: ம்.
1: திருவாரூர்.
0: ம்.
1: திருமயிலாடி.
0: திரு
1: திருமயிலாடி.
0: ஓ,
1: அது கொள்ளிடத்து பக்கத்துல இருக்கு மேடம்.
0: சரிங்க சரிங்க, தெரிஞ்சுக்கலாம் அதுக்குதான்.
1: திருமழப்பாடி.
0: திருமழப்பாடி, வெரி குட்.
1: திருவண்ணாமலை. திருத்தணி.
0: நிறைய சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம், நான் ராயப்பேட்டை லலிதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: திருவரங்கம். திருநெல்வேலி சொல்றாங்களா?
0: இல்ல இல்ல சொல்லல.
2: திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருப்போரூர், திருநெல்வேலி.
0: ரெண்டு தரம் திருநெல்வேலியா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் சின்னவளையத்திலிருந்து சுவிதா பேசுறேங்க மேடம்.
0: சின்னவளையம்னு சொல்லிக்கலாமா?
3: சின்னவளையம்.
0: உங்க பேர் என்ன?
3: சுவிதா மேடம்.
0: சுவிதாவா? வித்தியாசமான பேரா இருக்கு. சொல்லுங்க, திருன்னு தொடங்கக்கூடிய ஊர்களோட பேர்கள் சிலது உங்க மைண்டுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது சொல்லுங்க பாக்கலாம்.
3: திருநாகேஸ்வரன். திருவிடைமருதூர்.
0: ஓ.
3: திருக்கடம்பூர். திருவண்ணாமலை. திருவண்ணையூர்.
0: என்ன ஊரு?
3: திருவான்மையூர்.
0: திருவான்மையூர், சென்னை. சூப்பர் சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள்.
4: திருமோகூர். திருக்கடையூர். திருவள்ளூர் எங்க ஊரு.
0: ஆமா.
4: திருமின்றவூர்.
0: சென்னையிலே நிறைய இடங்கள் இருக்கு இல்லீங்களா? திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. நிறைய ஊர்கள் இருக்கு திரு அப்படின்னு தொடங்குறது வந்து, அதாவது இறைவன் உரையக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்ம திருங்கிற அடைமொழி சேர்த்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களுக்கும் திரு அப்படிங்கிற அடைமொழியும் சேர்த்து நம்ம சொல்றதுண்டு. ஓகேம்மா, ரொம்ப நன்றி, அழகா சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: திருவாரூர். துரை ஐயா சொல்லுங்க ஐயா.
5: மாவட்டம் வலங்கைமான்.
0: வலங்கைமான், ஓகே.
5: ஆலங்காடு. திரு ஆலங்காடு, திரு ஆணைக்கா, திருவதிகை, திருநாங்கூர், திருக்கோவிலூர், திருவெண்காடு, திருவிடை மருதூர், திருமணஞ்சேரி, திருநாகேஸ்வரம், திருக்கருக்காவூர், திரு அம்பர் மாநகர், திரு அறத்துறை.
0: சூப்பர், நிறைய நிறைய தெரியாத பெயர்கள்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க உங்களுக்கு.
5: திரு நின்ற ஊரு, திரு நீர்மலை, திருமயம், திருமங்கலம், திருப்பத்தூர்.
0: நன்றி நன்றி நன்றி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா திரு அப்படிங்கிற அடைமொழியோட நிறைய பெயர்கள் நம்ம கிட்ட கொட்டி கிடக்குங்க, நிறைய ஊர்களோட பெயர்கள் இருக்கு. அதனால ஒரு லிமிட்டா வந்து நிறைய நேர்கள் வந்து அழகா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும். இப்போ நம்ம முகநூலியை நிறைய பேர் பதிவுகள் போட்டிருக்கீங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து அவங்க நிறைய படங்கள் அமைச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், அலிவலம் கோகுல் ரவி, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மீங்கிரா வெங்கட்ராமன், புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், கமலாவரதன், அப்புறம் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் வந்து கலக்கலரங்கத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க யார், சுகுணாதேவி, அவங்களும் கலக்கல் கலக்கல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஊரோட பேர் அழகாக அறிஞ்சிக்க முடியுதுன்னு புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், நடராஜான் சுபையா புத்தகரம் வந்து மணக்குடி சொல்லியிருக்காங்க, தஞ்சை தேனி பிரகாஷ் குமரன், மகர நோம்பு சாவடி, அந்த ஊர் பேர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மன்னார்குடியிலேருந்து அவங்க. மாலினிதேவி அருணாச்சலமும் நிறைய கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி, ஆயக்குடி, பரமக்குடி, உடன்குடி, மணக்குடி, புதுக்குடி, காரைக்குடி, லால்குடி, மன்னார்குடி, ஆலங்குடி, திட்டக்குடி, இளையான்குடி,

0: காட்டு மன்னர்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி மேடம் கார்த்திகேயன், அப்புறம் அன்பு ராணி அவங்க மழலைகளை துள்ள வைத்த பாடல் அப்படின்னு சொல்லி ரீஜா மனோகரன், சூப்பராக இருக்குது பாடல்கள் அசத்துறீங்கன்னு சொல்லி அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மாதவரம் வீரராகவன் அவங்களோட வாழ்த்துக்கள், திருக்கோகர்ணம் அப்படிங்கிற ஊர் சொல்லியிருக்காங்க, திருவிடை மருதூர் திருநெல்வேலி மீராவங்கட்ராமன் இவங்கெல்லாம் வந்து பதிவுகள் போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். நேரம் இப்பொழுது 9:20.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: கலக்கலரங்கம் தான் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி சொல் விளையாட்டு ஊர்களோட பேர்களோட ரொம்ப அழகாக நம்மளுடைய நேர்கள் கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த பாட்டு கேட்டு நம்ம அடுத்த சொல்லுக்கு போகலாம். நவீன் பாடியிருக்காங்க இந்த பாட்டு. நான் முத்துக்குமார் எழுதின பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. தாமிரபரணி படத்துலேருந்து இந்த பாட்டு.

0: நேரம் பொழுது 9:27. 10 நொடி கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க கலக்கல் அரங்கம். இன்றைக்கி வந்து ஊர்களோட பெயர்கள், அதாவது வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா குடி அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள். ரொம்ப அழகாக நம்மளுக்கு தெரியாத பெயர்கள்லாம் கூட நம்ம நேர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஊர்களோட பெயர்கள் சொன்னாங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து மேடு, மேட்டுப்பாங்கான பகுதிகளை வந்து மேடு அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இப்போ அந்த வகையில் நிறைய மேடுன்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் இருக்குது. நம்ம நேர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பெருமாள்பட்டு. அது கூட இருக்குங்க. பெருமாள் பட்டுல இருந்து
1: திருவள்ளூர் மாவட்டம்.
0: கோபி அவங்க பேரு. சரிங்க. இப்ப மேடுன்னு முடியக்கூடிய ஊர்களோட பேர்கள் சிலது சொல்லுங்க பாக்கலாம். ஒரு 4-5 சொல்லுங்க பாக்கலாம்.
1: மேட்டுப்பாளையம்.
0: இல்ல இல்ல இல்ல, மேடு அப்படின்னு முடியணும்.
1: சூளைமேடு.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: பாபு ராஜபுரமா?
2: எங்க மாமா. ஆமா, எங்க ஊரை சுத்திங்க இந்த குடிங்கிறது நிறைய பேர் விட்டாச்சிங்க. கோவிந்தகுடி, அப்புறம் வந்து திருநீலக்குடி, மேட்டுக்குடி, அது மாதிரிலாம் நிறைய
0: நிறைய இருக்கு. சரி, இப்ப நம்ம மேடுன்னு ஏதாவது முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் உங்களுக்கு
2: என்னன்னு?
0: மணல் மேடு. சூப்பர் சூப்பர். அது மட்டும்தான்,
2: வேற ஒன்றும் தெரியலமா.
0: ஓகேங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
3: காலை வணக்கம். ரேவதி 52. சேலம்பாளையம் மேடு, குன்னத்தூர் மேடு, காட்டு மேடு, நல்லூர் மேடு, பழனி மேடு, புது மேடு,
0: காசிமேடு. நம்ம சென்னையில இருக்கு இல்லீங்களா? ஓகேங்க. நன்றிங்க. நன்றி.
3: ஆனந்தமா இருக்கு இந்த மாதிரி புதுமையா பண்றது.
0: நல்லா இருக்கு இல்லையா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.

0: சம்வித் பாரதி தமிழ் பண்பலை. யார் பேசுறீங்க?
1: ராயப்பேட்டை தீன் பேசுறேன் மேடம்.
0: ராயப்பேட்டையில தீனா? இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா ஐயா? சரிங்க, சொல்லுங்க, கடகடன்னு சொல்லுங்க பாக்கலாம். மேடுன்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள்.
1: மேடுன்னு முடியக்கூடிய விஷயம் வந்து பெரிய மேடு மேடம்.
0: பெரிய மேடு
1: சென்னையில ஃபேமஸானது.
0: சரிங்க, நன்றிங்க.
1: ஓகே,
0: நன்றி நன்றி. புதிய நேயரோட வரவு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரம் பொழுது 9:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு, நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஓகே, பாடத்து நேயர் கூட ரெடியா இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஆஹா,
0: வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
2: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: பாப்பம் பருத்தியூரா?
2: பாக்கம் பருத்தியூர்.
0: பாக்கமா பாப்பமா?
2: பாக்கம்
0: பாக்கம் பாக்கம். பாக்கம் பருத்தியூர் சுமதி அம்மா, சொல்லுங்கம்மா.
2: எங்க ஊர் பக்கம் வந்து மணல் மேடு, கள்ளி மேடு,
0: வேற ஒண்ணும் தெரியல.
2: நிறைய
0: இருக்கு, நான் தான் சொன்னேன் அது நிறைய இருக்கு, பெரிய லிஸ்ட் அது. அது நம்மளால வந்து
2: பக்கத்துல சைடுல நிறைய ஊருங்க இருக்கு,
0: நிறைய ஊருங்க இருக்கு.
2: திருவாஞ்சியம், திருக்கலார்,
0: அதுதான் இறைவன் உரையக்கூடிய. ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: எல்லாரும் வரக்கூடிய இடங்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: புண்ணிய ஸ்தலங்கள்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் இறை உரையும் இடங்கள்னு பொதுவா சொல்லிட்டேன் நானு. ஓகேம்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீரா வெங்கட்ராமன் வந்து திருக்கோகர்ணம் திருவிடை மருதூர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, நாகக்குடி, திருமண்டக்குடி, அண்டக்குடி, கோவிந்தக்குடி, இதெல்லாம் வந்து கும்பகோணம் சுற்றியுள்ள ஊர்கள்னு கொடிக்கால் பாளையம் ஷாகுல் அமீத் ராஜா அவங்க சொல்கிறாங்க. மாதவரம் வீரராகவன், அவங்களும் நிறைய ஊர்கள் நம்ம நேர்கள் சொன்ன பேர்கள் தான். மா செல்வநாதன், கேட்பது வானொலி சேனல், தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளும் அருமை, நடந்ததை திரும்பி பார்க்க வைக்கும் பாடல்கள். வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், சுசீலா மாரிமுத்து, அந்த இடத்துலேருந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம்னு நிறைய திருன்னு ஆரம்பிக்கக்கூடிய ஊர்களோட பேர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளன், பன்னீர்செல்வம் அவங்களும், மாலினி தேவி அருணாச்சலம் இவங்களும் நிறைய ஊர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் பெரும்பாக்கத்துலேருந்து, ப்ரோக்ராம் சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்னு போட்டிருக்காங்க. தனராஜ், திருநீர்மலை திருமுல்லை வாயில் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் அவங்களும் வந்து ஊர்கள் பற்றிய கேள்விகள் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்களும் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசனும் கேட்டுட்ருக்காங்க. கலை துரைராஜன், சுந்தர பெருமாள் கோயில் அந்த இடத்துலேருந்து கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பீளமேடு அப்படின்னு வந்து மீரா வெங்கட்ராமன், அது கோயம்புத்தூரில் ஒரு பகுதி. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க கோயம்பேடு அது சொல்லியிருக்காங்க. கார்த்தி சாய் யாதேஷ் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தென் யார் இவங்க, சுகுணாதேவி, முதலை மேடு, கோட்டை மேடு, அது ரெண்டு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ஆனை மேடு, பூமேடு, காட்ட மேடு, அறிக்கை மேடு, அது வந்து புதுச்சேரியில் உள்ள வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம்னு நடராஜன் சுப்பையா அவங்க நினைவுபடுத்தியிருக்காங்க. அணை மேடு அப்படிங்கிற இடத்த வந்து ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதனும் நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க. கரிமேடு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லாத ஒரு ஊர் அது, அது சுகுணாதேவியும் சொல்லியிருக்காங்க. தாத்தையன் மேடு அப்படிங்கிற இடமும் இருக்குன்னு சொல்லி ஹரிஹரன் அவங்க. ஆரணி சம்புராயநல்லூர் அர்ஜுனன் அவங்க வாழ்த்து. மாதவரம் வீரராகவன், பொன்னியம்மன் மேடு அதை குறிச்சிருக்காங்க. அப்புறம் குண்டு மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. மாளிகை மேடு இருக்குது. அப்புறம் கள்ளி மேடு அப்படிங்கிற இடம் இருக்குது. கூனி மேடு, சூளை மேடு, நிறைய நம்ம சொல்லியாச்சு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். சங்கர் மகாதேவன், பிரேம்ஜி அமரனோட குரல்களில், கங்கை அமரன் பாடல், யுவன் சங்கர் ராஜா அவங்க இசையமைப்பில், சென்னை 28 இந்த படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு.
3: சரோஜா சாமான் நிக்காலோ.

0: நேரம் பொழுது 9:38 பத்து நொடி ஆக போது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம் இதில் இணைஞ்சிருக்கீங்க. நம்மளுடைய ஊர்களோட பெயர்கள் எப்படி முடியுது, எப்படி ஆரம்பிக்குது, அதுக்கு என்ன சிறப்பாக நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படி ஜஸ்ட் ஒரு நினைவூட்டலாம் நினைவுபடுத்திட்டுருக்கோம். இப்போ கேட்டுட்ருக்கீங்க இல்லையா கலக்கல் அரங்கம், இதை தொடர்ந்து 10 இன்றைக்கி வந்து 1 பேச்சாற்றல், வார வாரம் ஒவ்வொரு தலைப்பு, அதையொட்டி நேயர்களோட அந்த குரல் பதிவு நம்ம வந்து ஒளிபரப்பிட்டிருக்கோம். ரொம்ப அழகாக நம்ம நேயர்களும் பேசி அமைச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கும் கூட 1 பேச்சாற்றல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 10:00 to 11:00 வரைக்கும் அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க நரேன்குமார். கேட்கலாம் 1 பேச்சாற்றல் இன்று காலை 10:00. சரி, ஊர்களோட பெயர்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். குடி அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பேர், திருனு துவங்கக்கூடிய ஊர்களோட பேர், அதே மாதிரி மேடு அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பேர். அடுத்து அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊர்களோட பேர்கள் முடியும் இல்லையா. அது வந்து கடற்கரையை சுற்றியிருந்த அந்த நகரங்களுக்கு வந்து பாக்கம் அப்படின்னு பேர்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கடற்கரையில் உண்டாகக்கூடிய அந்த நகரங்களுக்கு பட்டினம் அப்படின்னு வந்து கரை துறை அப்படின்னு வந்து முடிகிற மாதிரியான குப்பம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நாம் சொல்ல போகிறது வந்து பாக்கம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பேர்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம் கோபிகிருஷ்ணன். அது குடியில ஊருக்கு சொல்லலாம் மேடம்.
0: ஆ சொல்லுங்களேன்.
1: திருத்தன்குடி, கரந்தட்டாங்குடி,

0: தாளக்குடி, ஆலக்குடி, ஆலங்குடி,
1: ஆலங்குடியெல்லாம் சொல்லிட்டோம் நம்ம.
0: மலக்குடி,
1: சரி,
0: இது புதுக்கோட்டை மாவட்டம்.
1: சரி,
0: வெள்ளுக்குடி, தலக்குடி வந்து தஞ்சாவூர் புனிநல்லூர் பக்கத்துல.
1: சரிங்க,
0: திருவையாற்று பக்கத்துல வந்து.
1: இப்போ நம்ம வந்து பாக்கம்க்கு வந்துடலாமா?
0: சொல்லுங்க மேடம்,
1: உங்களோட ஊரும் பேர் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க பாக்கலாம்.
0: தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர்.
0: அப்புறம் இது
1: நினைவுக்கு இப்ப வரல இல்லையா? அடுத்த நேரம்
0: சரிங்க.
1: சரிங்க, நன்றி நன்றி, நிறைய சொல்லிட்டீங்க நீங்க, நன்றி. சரிங்க, ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: இனிய காலை வணக்கம்.
1: சொல்வது யாரோ?
2: சகோதரி காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
1: மணக்குடி, மணக்குடியில இருந்து ராஜேந்திரன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: சொல்லுங்க, என்ன தலை சொல்லுங்க.
1: அதாவது பாக்கம் அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லலாம், சிலது சொல்லலாம்.
2: சாணவட்டி பாக்கம். இப்படி என்ன பல ஊர் இருக்கு.
1: நிறைய இருக்கு. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றிமா.
1: வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ரேடியோட ஒலி அளவு குறைச்சிடுங்க.
3: திருநெல்வேலூர் பாக்கம்.
1: நீங்க உங்க ஊர் பேர் சொல்லுங்க ஐயா.
3: திருமழிசை மேடம்.
1: திருமழிசை. திருமழிசையில இருந்து யார் பேசுறீங்க?
3: கலைச்செல்வன் பேசுறேன் மேடம்.
1: கலைச்செல்வன் ஐயா, சொல்லுங்க ஐயா. பாக்கம்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் ஒரு நாலஞ்சு சொல்லுங்க பாக்கலாம்.
3: பட்டினப்பாக்கம், திருநெல்வேலூர் பாக்கம் ஒண்ணு இருக்கு.
1: வெறும் பாக்கம்னே ஊர் இருக்கு இல்லீங்களா?
3: ஆமா மேடம்.
1: சரிங்க சரிங்க. ஒருத்தங்க சொன்னது இன்னொருத்தங்க சொல்லாம அவாய்ட் பண்ணிக்கிட்டா நிறைய நம்ம புதுசு புதுசா தெரிஞ்சுக்க ஏதுவா இருக்கும். ஓகேவா?
3: ஆமா மேடம்.
1: ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, குட் மார்னிங் மேடம்.
1: குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
4: நாகராஜன் டீனர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: பெரும்பாக்கம், ஆதம்பாக்கம், கிட்டப்பாக்கம், பெரும்பாக்கம், கேளம்பாக்கம், பட்டப்பாக்கம், செம்பாக்கம்.
1: பாருங்க எப்படிங்க அந்த, இதுக்கு பேர் தான் மடை திறந்த வெள்ளமோ?
4: நீங்க அந்த மாதிரி தான் கேக்குறீங்க.
1: சரிங்க, நன்றிங்க நன்றிங்க நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்ங்க.
1: யாருங்க?
5: நான் அன்புக்கரசி தயாளன்.
1: எங்க இருந்தீங்க?
5: காரப்பாக்கத்துல
1: இருந்து வந்திருக்காங்க பாருங்கப்பா.
5: சிட்லப்பாக்கம், காட்டுப்பாக்கம், அப்புறம் மீதி எல்லாம் சொல்லிட்டாங்க.
1: எல்லாம் சொல்லிட்டாங்க. இன்னும் இருக்குங்க, மாடம் பாக்கம், நுங்கம் பாக்கம், கோடம் பாக்கம், அதெல்லாம் இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு நேரத்தை கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ,
1: யாரு
6: மேடம்? அடையார் இருந்து பிரியா விஜயகுமார் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
6: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
6: ஊரப்பாக்கம், நந்தம்பாக்கம், பட்டினப்பாக்கம், ஆதம்பாக்கம், மாம்பாக்கம், தென்பாக்கம்,
1: சென்னையில எவ்வளவு இடங்கள் இருக்கு இல்லீங்களா நிறைய இருக்கு இன்னும் கூட நிறைய இருக்குது ஆனா நமக்கு நேரம் தான் இல்ல இருந்தாலும் ஒரு சும்மா அப்படி நினைச்சு பாத்துக்கலாம் நம்ம இவ்வளவு ஊர்கள் இவ்வளவு பேர்ல முடியுது எப்படி நம்ம முன்னோர்கள் அழகா வச்சுட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இல்லையா நன்றிமா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ ஹரிஹரன் செங்கல் மேடு அப்படி சொல்லியிருக்காங்க சிவனருணுன்னு நிறைய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி சிறப்புன்னு அனந்தலட்சுமி ஆவடி, புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசரும், நிறைய மேடு முடியக்கூடிய அந்த ஊர்களோட பேர்கள் கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, விவித் பாரதியை மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புரசைவாக்கம் ரீஜா மனோகரன். பாக்யராஜ் உற்சாகமாக வணக்கம் சொல்லிட்டு வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புலம் அந்த இடத்துலேருந்து பாக்யராஜ், கள்ளிமேடு, வாய்மேடு, கட்டிமேடு, கிளிஞ்சல் மேடு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கல்லடி மேடு அப்படிங்கிற ஊர் வந்து சங்கர் நாராயணன் அவங்க செங்கமேடு, அது ரெண்டும் சொல்லியிருக்காங்க. தினம் தினம் புதுமை படைச்சிட்ருக்கு, அறிவியல் சார்ந்த செய்திகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், புதுப்பட

பாடல்கள், பழமை மாறாத பழைய பாடல்கள், இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு விவித் பாரதி நடராஜன் சுப்பையா புத்தகம். ஹரிஹரன் பள்ளிமடம் அப்படிங்கிற ஊர், அந்த ஊரோட சிறப்பு பள்ளிப்படை அப்படிங்கிற இடத்தோட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாக்கம் அடிப்பாக்கம் மீரா வெங்கட்ராமன். மேல்பாக்கம் ஐயப்பாக்கம் அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம். காரம்பாக்கம் கலாம்பாக்கம் மீரா. ராஜேஷ் பெரியார் நகர் அச்சரப்பாக்கம் ஆரம்பாக்கம் பாக்கம் அப்படிங்கிற ஊரும். நிவேதா ராஜு கண்ணாரப்பாளையம் அந்த இடத்துல இருந்த. சேப்பாக்கம் கல்பாக்கம் மீனம்பாக்கம் ஆலம்பாக்கம் வலசை பாக்கம் அரும்பாக்கம் அப்படின்னு ஒரு வரிசை அடுகியிருக்காங்க. ஆவடி அனந்தலட்சுமியும் நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க. பில்லிவாக்கம் அது சொல்லியிருக்காங்க. முண்டியம்பாக்கம் சொல்லியிருக்காங்க. கீழ்ப்பாக்கம் இதெல்லாம் மற்றதெல்லாம் சொல்லியாச்சு. கோடம்பாக்கம் மடிப்பாக்கம் வளசரவாக்கம் கல்பாக்கம் கரடிப்பாக்கம் காரப்பாக்கம் மாம்பாக்கம் நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கம் அரும்பாக்கம் வில்லிவாக்கம் இடின்னு சொல்லி நடராஜன். கீழ்ப்பாக்கம் கீழம்பாக்கம் ஹரிஹரன் சங்கர நாராயணன் சண்முகம் சுந்தர பெருமாள் கோயில் சண்முக சுந்தரம் வித்யா ரவிசங்கர் சுகுணாதேவி நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க. ரேவதி ஸ்ரீராம் அவங்கள வந்து நிறைய இடங்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கோடம்பாக்கம் ஏரியா அந்த பாட்டு கேட்க போகிறோம். சிவகாசி இந்த படத்துலேருந்து வரப்போது. திப்பு சோபா சேகர் பாடியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையமைப்பில் இந்த பாட்டு.

0: நேரம் பொழுது 9:51 நாற்பது நொடி ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம வந்து கலக்கல் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து புது நேயர்கள் இன்றைக்கி வந்து முகநூலில் பதிவுகள் போட்டிருக்கீங்க. குணாளன் அப்படிங்கிறவங்க, அப்புறம் வந்து இன்னொருத்தர் பேர் கூட பார்த்தனே நந்தினி சுரேஷ் அவங்க, வேறு கௌஷிக் அப்படிங்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து நிறைய பெயர்களை கொடுத்துருக்கீங்க. துள்ளலான பாடல்களோட இன்றைக்கி வந்து ஊர்களோட பெயர்களும் ரொம்ப நிறைய நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, தூக்குணாம்பாக்கம், கையப்பாக்கம், கணிசப்பாக்கம், வான்பாக்கம் அப்படிங்கிற ஊர்லெலாம் பெயர்கள் இருக்குது. கடலூர் மாவட்டத்துலேருந்து நான் குணாலன் அப்படின்னு சொல்லி, பணப்பாக்கம் அதெல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைவாக நாம் வந்து பட்டு அப்படின்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் சிலது கேட்டுட்டு நம்ம ஒரு பாட்டு கூட கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். சேவை ஜெயசியல் வரமாட்டு பட்டிமா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா விரைவா.
1: எங்க ஊர்ல பட்டி என்ற ஊர் எங்க பக்கம் அதிகம். கொண்டேடி பட்டி, தாசம் பட்டி, சாமல் பட்டி, சுண்ணாம்பட்டி, கொடமாட்டை பட்டி, சந்தம் பட்டி.
0: உங்க ஊரே வந்து ஒரு பட்டி தான்.
1: பட்டி தான், வாழைப்பட்டி, சிவம்பட்டி, எரம்பட்டி, முருக்கம்பட்டி.
0: இப்படி நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நேர் சொல்ல வேணாவா?
1: நன்றிங்க,
0: நன்றிங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்சியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: மேம், நீங்க வந்து பட்டு அப்படின்னீங்க, பட்டி அப்படின்னீங்க மேம்.
0: பட்டு அடையாளம் பட்டு.
2: அப்ப அடையாளம் பட்டு, செங்கல் பட்டு, செங்கல் பட்டு, கூடல் பட்டு, மூணு தான் மேம். எனக்கு
0: பரவாயில்ல, பரவாயில்ல. நன்றிங்க, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
3: பூண்டில இருந்து சின்னம்மா பேசுறேன் மேடம்.
0: பூண்டில இருந்து சின்னம்மா, சொல்லுங்கம்மா.
3: எந்த பேர்?
0: பட்டுன்னு முடியக்கூடிய ஊர்களோட பெயர்கள் கேட்டிருக்கோம்.
3: சேத்தை அப்படின்ற மாதிரி சொல்ல,
0: பட்டு, பட்டு அடையாளம் பட்டு, மாம்பழ பட்டு, சேத்து பட்டு, அந்த பட்டு,
3: சேத்து பட்டு, சேத்து பட்டு, செங்கல் பட்டு சொல்லிட்டாரு அவரு.
0: ஆமா ஆமா, யோசிக்கணுமா? சரிம்மா, நன்றி, நன்றி. நிறைவா ஒரே நன்றி, நன்றி,
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: காலை இனி வணக்கம்மா.
0: யார் சொல்றீங்க?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், சாமல் பட்டி.
0: சாமல் பட்டி, பாருங்க. சொல்லுங்க.
4: பட்டியை சொல்லிட்டீங்களா?
0: சொல்லிட்டீங்களா?
4: பேச்சாற்றலுக்கு
0: போயிடணும் நம்ம.
4: அடையாளம் பட்டு, ஆச்சு, அடையாளம் பட்டு, பேர்னாம்பட்டு.
0: சரிங்க, சரிங்க.

0: நன்றி நன்றி நன்றி பட்டு பட்டு சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி. சேத்துப்பட்டு, கல்பட்டு, செங்கல்பட்டு, அத்திப்பட்டு, பள்ளிப்பட்டு, அப்புறம் வந்து பேர்ணாம்பட்டு, சூரப்பட்டு, மூங்கில் பட்டு, பனம்பட்டு, இப்படி நிறைய பட்டு இருக்குங்க. சரி, நம்ம முகநூலி நிறைய பேர் வந்து பட்டு பட்டுன்னு விடை போட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சி நிறைவான பாடல் மனோவோட குரல்ல பிரபுதேவாவும் சேர்ந்து இந்த பாட்டு பாடியிருக்காங்க. கே சுபாஷ் எழுதின பாடல் தேவாவோட இசையமைப்பில் ஏழையின் சிரிப்பில். இந்த படத்துலேருந்து இந்த பாட்டு கேட்டு நம்ம இன்னைக்கு கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் நாங்கள் வந்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில்
1: சந்திக்கிறேன். காட்டப்பா ஏழ தலையெழுத்த மா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதியின் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்றது ஆஜி ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் இப்போ 10 மணி. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் தேவை கிடையாது. நம்ம மனசுல நல்ல ஆழமான கருத்து இருந்தா போதும். அந்த கருத்தை தெளிவா அழகா தன்னம்பிக்கையோட சொல்ல தெரிஞ்சா அதுவே ஒரு சிறந்த பேச்சாற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்படி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சாற்றல் திறனை வளர்க்கக்கூடிய இல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்துறதுக்குண்டான களம் தான் இந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி. ஒரு நிமிஷம் அதுல இருக்கிறது வெறும் 60 நொடிகள் தான். ஆனால் அந்த 60 வினாடிகளுக்குள்ள ஒரு கருத்தை சொல்லலாம், ஒரு சிந்தனையை பகிரலாம், ஒரு செய்தியை இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன் அவங்க ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் நம்ம சிந்தனையை விதைக்கலாம் அப்படின்றத ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஒரு நிமிட பேச்சாளர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த நிகழ்ச்சியில நம்மளுடைய நேயர்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம வார வாரம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தலைப்பை பத்தி ஒரு நிமிஷத்துல பேசி அசத்திட்டு இருக்காங்க. அதை கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் நம்ம நேயர்களுக்கு கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒற்றுமையே பலம். சரி, ஒற்றுமையே பலம் அப்படின்ற தலைப்புக்கு யாரெல்லாம் என்ன பேசியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துகள் என்ன, என்னென்ன சொற்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை வடிவமைச்சிருக்காங்க, அந்த ஒரு நிமிஷத்தை எப்படி அர்த்தமுள்ள நிமிஷமா மாத்திருக்காங்க அப்படின்றத உங்களை போலவே நானும் கேட்க ஆவலோட காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய ஒரு நிமிட பேச்சாளர்கள் யார் யாரு அவங்களுடைய பேச்சு எல்லாத்தையுமே கேட்டு ரசிக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் பேச தயாராயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு இருக்கு இல்லையா, அது நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பை சொன்ன அடுத்த ஒரு நிமிடத்திலிருந்து நம்ம விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் எண்ணுக்கு அந்த ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லும் பொழுது அது ரொம்ப சாதாரணமா இருக்கும், ஆனா ஒரே கருத்தை பலர் ஒன்னா சேர்ந்து சொல்லும் பொழுது அந்த கருத்து மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா போய் பதியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையும் இல்லையா. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள்கிட்ட நம்ம கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒற்றுமையே பலம். ஸோ ஒற்றுமையே பலம் அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் தங்களுடைய பல தரப்பட்ட கருத்துக்களை பகிர காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த

0: அழகான கருத்தை தன்னுடைய பார்வையில் தன்னுடைய வார்த்தைகளில் வெறும் ஒரு நிமிடத்துக்கு ஒரு சின்ன பேச்சாக மட்டும் இல்லாமல் அதற்குள்ளே ஏதோ ஒரு சுவாரஸ்யமான தகவலை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பகுதியிலிருந்து பவானி சுரேஷ் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. வாங்க அவருடைய பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: அனைவருக்கும் வணக்கம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வு. குடும்ப ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை, தேச ஒற்றுமை, உலக ஒற்றுமை என ஒற்றுமையால் நாம் பெறும் பயன்கள் ஏராளம். நம் தேச பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் வசுதெய்வ குடும்பகம் என்ற வாக்கியத்தை அடிக்கடி கூறுவார். உலக ஒற்றுமையையே இது வலியுறுத்துகிறது. இணைந்து கூடியிருப்பதன் மூலம் பல நல்ல காரியங்களை சாதிக்க முடியும். குடும்ப ஒற்றுமையால் குடும்பத்தில் அன்பு

0: ஒற்றுமை சாதிக்க முடியும். குடும்ப ஒற்றுமையால் குடும்பத்தில் அன்பு, அமைதி, பொருளாதார மேம்பாடு, விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை போன்ற நல்ல குணங்கள் வளரும். சமூகத்துக்கு நல்ல குடிமகனாக இருக்க இது உதவும். நம் நாட்டின் பெருமையே வேற்றுமையில் ஒற்றுமைதான். பல கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் திகழ்வதால் தான் நம் நாடு உலக அரங்கில் வலிமையுடன் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நம் இளைய சமுதாயம் மது, போதை போன்ற தீயவற்றை நெருங்க விடமாட்டோம் என ஒற்றுமையுடன் உறுதியேற்று சாதனைகள் பல படைக்க வேண்டும். நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல். கும்பகோணம் பகுதியிலிருந்து பவானி சுரேஷ் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்தியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒற்றுமையே பலம் அப்படின்ற தலைப்பின் கீழே நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை தியாகராய நகரில் இருந்து ரங்கராஜன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: அனைவருக்கும் வணக்கம். ஒற்றுமையே பலம் மற்றும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பவை வெறும் பழமொழிகள் அல்ல, மனித வாழ்வின் அடிப்படை மற்றும் வெற்றிக்கான ரகசியமாகும். தனி ஒருவரால் சாதிக்க முடியாத பல பெரிய காரியங்கள் பலரும் ஒன்றாக கைகோர்க்கும் போது எளிதாக சாத்தியமாகின்றன. இயற்கை பேரிடர்கள் அல்லது சமூக சவால்களை தனி மனிதனாக எதிர்த்து நிற்பதை விட ஒரு குழுவாக இணைந்து எதிர்கொள்ளும் போது வெற்றி எளிதாகிறது. எறும்புகள் போன்ற சிறு விலங்குகள் கூட உணவை சேகரிக்கவும் ஆபத்துகளை எதிர்கொள்ளவும் ஒற்றுமையை கடைபிடிக்கின்றன. இயற்கையின் இந்த பாடம் மனிதர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். வரலாற்றில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் பல்வேறு வேறுபாடுகளை கடந்து மக்கள் ஒற்றை குரலில் நின்றதாலேயே வெற்றி பெற்றது. பிரிந்தால் அழிவு, இணைந்தால் வெற்றி என்பது உலகின் நீதியாகும். எனவே நாம் எங்கு வாழ்ந்தாலும் ஒற்றுமை என்ற உயர் பண்பை பேணி பாதுகாத்து நாட்டின் மற்றும் சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும். நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: சென்னை தியாகராய நகரில் இருந்து ரங்கராஜன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சின் மூலயமா ஒற்றுமையே பலம் அப்படின்ற அந்த தலைப்புக்கு ஏற்றபடி பல அரிய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா உங்களுக்காக இசைய காத்துக்கிட்டு இருக்கு. ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் அப்படின்ற பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப் படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய தனித்துவமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க தங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவின் மூலயமா தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறது எந்த அளவுக்கு அழகா சுவாரஸ்யமா இருக்கோ, அதே வகையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மழலை செல்வங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்புக்கு ஏற்றபடி அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்தும் பொழுது கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கும். அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குழந்தைகளுக்கு ஏற்ற தலைப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா சின்ன குழந்தைகள் தங்கள் நண்பர்கள் ஒற்றுமையா இருக்கிறத பாக்கிறதுக்கு நமக்கே பொறாமையா இருக்கும் இல்லையா? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய சக தோழனையோ தோழியோ எந்த குழந்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்காக சண்டை போடுவாங்க, அவங்களுக்காக போய் நிப்பாங்க. என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அழகே தனி அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில நிகழ்ச்சியில இன்னைக்கு மழலை செல்வங்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நிகழ்ச்சியினுடைய முதல் மழலை செல்வம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவந்திகா அவர்கள் வெள்ளூர்லேருந்து தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அவந்திகா அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு பதிவை கேட்கலாம்.
4: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
5: குருவிகள் விலங்குகள் மட்டும் ஒற்றையாக வாழ்கிறது. இந்த அறிவுள்ள ஜீவன்கள் ஒற்றையாக வாழும்போது அறிவுள்ள மனிதன் பிரிந்து வாழ்கிறான். பகுத்து அறிவை பயன்படுத்தி ஒற்றுமையாக வாழ வேண்டும். எறும்பியும் காகத்தையும் பார்த்து ஒற்றுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். முன்னோர்களே ஒற்றுமையால் தான் வேலைக்கான வெளியேறி.

0: ஒற்றுமையே பலம். நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: ஆஹா, மழலை மொழியில ஒரு அழகான பேச்சை கேட்கும் பொழுது ரொம்பவே இனிமையாக இருக்குது. இந்த நாள் அது இன்னும் அழகாக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். வெள்ளூர் பகுதியை சார்ந்த அவந்திகா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் மழலை செல்வங்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த மழலை செல்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரிலிருந்து ஜெய் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை பதிவு பண்ண காத்துட்ருக்காரு. அந்த மழலை செல்வத்தினுடைய பேச்சை கேட்கலாம்.
3: ஒற்றுமையே பலம். ஒற்றுமையே பலம் என்பது நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த மிக சிறந்த பொன்மொழியாகும். மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் நமது வெற்றிக்கும் ஒற்றுமையே மிக அவசியமான ஒன்றாகும். நமது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்படுவதை விட இணைந்து செயல்படும் போதுதான் முழுமையான ஆற்றலே பெறுகின்றன. இது போல்தான் மனிதராகிய நாம் தனித்து நிற்கும் போது எளியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஒன்றாக இணைந்து செயல்படும் போது அசைய முடியாத பலம் பெறுகின்றன. தங்கள் விட பெரிய உணவை சுமத்து செல்லும் எறும்பு ஒரு எடுத்துக்காட்டுகளாகும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியவங்க எந்த அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்களோ அதை விட ரொம்ப கூர்மையாக சிறப்பாக மழலை செல்வங்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு நான் சொன்னது நிஜமாயிடுச்சு இல்லையா? நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் தன்னுடைய அழகான கருத்தை பதிவு பண்ண ஜெய் கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
2: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ஒற்றுமையே பலம் அப்படின்ற தலைப்பின் கீழே இன்றைக்கி நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய பதிவுகள் அமைஞ்சிட்ருக்கு. பொதுவாகவே ஒரு சின்ன குச்சியை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக உடைச்சிடலாம். அதே மாதிரி ஒரு 10 இல்லை 20 குச்சிகள் ஒன்றா சேர்த்து அதை உடைக்க ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கட்டாயம் உடைக்கவே முடியாது. சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஒற்றுமையே பலம் அப்படின்ற தத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த உதாரணத்தை நிறைய பேர் நமக்கு சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்க. மழலை செல்வங்கள் தங்களுடைய அழகான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சி அடுத்த மழலை செல்வம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைதாப்பேட்டை பகுதியை சார்ந்த ஸ்ரீ தேவதர்ஷினி அவர்கள் தன்னுடைய மழலை மொழி ததும்ப ததும்ப அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. சோ ஸ்ரீ தேவதர்ஷினி அவர்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம், வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: ஒற்றுமையே பலம். வணக்கம். இன்று நான் பேச போகும் தலைப்பு ஒற்றுமையே பலம். நாம் எல்லோரும் சேர்ந்து வாழும்போது நம்மால் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் சாதிக்க முடியும். இதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு குச்சியை எடுத்தால் அதை எளிதாக உடைத்து விடலாம். ஆனால் பல குச்சிகளை ஒன்றாக சேர்த்து வைத்தால் அதை உடைப்பது மிகவும் கடினம். அதுபோலதான் நாமும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். பள்ளியில் நாமும் தினமும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். ஒரு மாணவர் தனியாக ஒரு பெரிய வகுப்பறையை சுத்தம் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா மாணவர்களும் சேர்ந்து செய்தால் அந்த வேலை சில நிமிடங்களையே முடிந்துவிடும். விளையாட்டிலும் இதேதான். கிரிக்கெட் அல்லது கால்பந்து போட்டியில் ஒருவர் மட்டும் விளையாடி வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு வீரரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை செய்தால்தான் அணி வெற்றி பெறும். எனவே நாம் எப்போதும் நான் என்பதை விட நாம் என்று நினைப்போம். ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றாக வளர்வோம், ஒன்றாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: எப்போவுமே சின்ன குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பொதுவாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, எந்த விதமான கள்ளம் கபடம் இல்லாமல் யோசிக்கக்கூடிய மனசு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மழலை செல்வங்களுக்கு தான் இருக்குது. தான் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை உடனே செயல்படுத்தணும், உடனே வெளியில் சொல்லணும் அப்படின்ற கலங்காமற்ற மனசும் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மழலை செல்வங்களுக்கு தான் இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய

தலைப்பாக ஒற்றுமையே பலம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம். எனக்கு தோணக்கூடிய கருத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ தேவதர்ஷினி அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது யார் பேச போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அந்த பாடலை கேட்டு மகிழலாம் வாங்க. இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் தங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு திறனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா அதை சாதிச்சிடலாம். ஒரு பெரிய மலையை குடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அதே மலையை கவிழ்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். அது எப்படி முடியும் அப்படின்ற கேள்விக்கான பதில் என்னன்னா, நாம எந்த அளவுக்கு உறுதியோடு இருக்கோமோ அதே அளவுக்கு உறுதியோடு இருக்கக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக பாடுபட்டு உழைச்சா இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் அந்த ஒற்றுமையே பலம் அப்படின்ற சொல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சு யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாக்கம்பருதியூர்லேருந்து சுமதி அவர்கள் ஒரு நிமிட பேச்சாற்றல் வெளிப்படுத்த காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: ஒற்றுமையே பலம். ஒரு கை தட்டினால் ஓசை கேட்காது, பல கை தட்டினால் தான் ஓசை கேட்கும். தனிமரம் தோப்பாகாது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இது மாதிரி ஒற்றுமையை வலியுறுத்த நிறைய கருத்துக்கள் உண்டு. இதை நாம் பின்பற்றினால் சுற்றம் சூழ வாழலாம். நாம் கோபம், கௌரவம், வெறுப்பு, போட்டி, பொறாமை என இல்லாமல் ஒற்றுமையாக விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் வாழ்ந்து பாருங்களேன். வாழ்க்கை மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே நீயா நானா எனும்போது அழிவு அதிகமாகும், நீயும் நானும் எனும்போது அன்பு அதிகமாகும், ஒற்றுமை நிலைக்கும். அதுபோல நாம் வெல்வது மட்டும் வெற்றியல்ல, பிறரையும் வெற்றியடைய வைப்பதும் வெற்றிதான். அந்த இடத்துல ஒற்றுமை பிறக்கும். நாம் விதைப்பதையே அறுவடை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது? ஒற்றுமையாக வாழ்வதற்கு நாம் ஒற்றுமையை காகத்திடமும் எறும்புகளிடமும் தேனீக்களிடமும் கற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
0: அதாவது ஒற்றுமை அப்படின்றது ஒரு குடும்பமாக வாழ்கிறது, இல்லை நம்ம நண்பர்களோடைய சேர்ந்து நட்பாக பழகிறது, இல்லை இந்த சமூகத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து இந்த சமூகத்தில் நமக்கு ஏன் குறிப்பாக

0: இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்குண்டான ஒரு பயணத்திற்குண்டான ஒரு உந்துதலாக அது அமையும் அப்படின்றத ரொம்ப அழகாக தன்னுடைய பேச்சின் மூலயமா வெளிப்படுத்தியிருந்தாங்க. பாக்கம்பருதியூர்லேருந்து சுமதி அவர்கள், அவர்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுமே பாயிரம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் பேச காத்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிமிடத்திற்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 60 நொடிகள் தான். அந்த 60 நொடிகளுக்குள்ள என் மனசுல இருக்கக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் நான் வெளிப்படுத்தணும். ஆனா அதே சமயம் அதை ரொம்ப தெளிவா வெளிப்படுத்தணும். நான் ரொம்ப குறைவாக பேசியிருந்தாலும் அது எல்லாருடைய மனசுக்கும் நிறைவாக அமையணும் அப்படின்ற வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் பேச காத்துட்ருக்காரு. தஞ்சாவூர் பகுதியிலிருந்து சிவகுமார் அவர்கள், அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: ஒற்றுமையே பலம் என்ற தலைப்பில் ஒரு நிமிடம் பேசுகிறேன். ஒற்றுமையிலே உள்ள மகிழ்ச்சியை பார்த்தால் பறவைகள் வானத்தில் கூட்டமாக பறக்கும். அதை பார்க்கும் போதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அன்புடைய 2 பேர் மட்டும் 1.5 கிலோமீட்டர் நடந்து போனாலே ஆனந்தமாக இருக்கும். எப்படி இருந்தால் ஒற்றுமையே பலமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்த்தால், குணம் நாடி ஒன்றுபட்டால் ஒற்றுமையே பலமாக பயனுள்ளதாக இருக்கும்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: ஒரு நிமிடத்துக்குள்ள என்ன பேசிட முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சுவாரஸ்யமா வியந்து கேள்வியா கேட்டோம்னா, அந்த வியப்பான கேள்விக்கு இன்னும் வியப்பு தரக்கூடிய அளவுக்கு தம்முடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் தான் நம்மளுடைய நேயர்கள். அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவை வெளிப்படுத்தின சிவகுமார் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா நீங்க கேட்க இருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதி விலாஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்திய நாடு என் வீடு அப்படின்ற பாட்டு தான் நிகழ்ச்சி அடுத்த பாடலா கேட்டு மகிழ போறோம். டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், மலேசியா வாசுதேவன் இவங்க எல்லாருமே இணைந்து பாடிய பாடல். வாலி அவர்களுடைய வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை சேமித்த பாடலை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மணங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
0: நடிகை முன்பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டை கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜின், நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்களா? ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார்.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98வது

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் அடுத்து பேசக்கூடிய நேயர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க எல்லாருக்குமே ஆவலா இருக்கும், எனக்கும் ஆவலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அது அந்த ஒற்றுமையான குடும்பத்தினுடைய அழகை வெளிப்படுத்தும். அதே மாதிரி நண்பர்கள் 2 பேர் இல்லை 4 பேர் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அந்த நட்பினுடைய வலிமையை வெளிப்படுத்தும். ஏன் இந்த சமூகத்தில் நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறது நம்ம தேசத்தினுடைய அழகை வெளிப்படுத்துது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஒற்றுமை அப்படின்ற அந்த சக்தியை பற்றி தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலமா பல விஷயங்களை சுருக்கமாக சொல்ல காத்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: வணக்கம். ஒரு நிமிட பேச்சாற்றல். ஒற்றுமையே நமது பலம். ஒரு கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசினால் அது பயந்து ஓடிவிடும். அதே கல்லால் ஒரு தேன் கூட்டை நோக்கி வீசினால் தேனீக்களுக்கு பயந்து நாம ஓட வேண்டும். பலம் வாய்ந்த நாயை விட பலம் குன்றிய தேனீக்கள் நம்மை ஓட வைப்பதற்கு காரணம் தேனீக்கள் ஒற்றுமையாக நம்மை துரத்துவதால் தான். எந்த இனமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.
0: ஒரு நிமிடத்துக்குள்ள எவ்வளவு அழகான சிந்தனைகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு அழகான சிந்தனைகளையும் ரொம்ப தெல்ல தெளிவா அழகா ஒரு குழந்தை மனப்பாட செய்யல ஒப்பிப்பது போல அழகா ஒப்பிச்சார் அப்படின்னு தான் சொல்லலாம். நிகழ்ச்சியில தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தின பொன்னேரி கலீல் அகமது அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள்
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியை சார்ந்த எஸ் வி ராமலிங்கம் அவர்கள் ஒற்றுமையே பலம் அப்படின்ற தலைப்புக்காக தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு.
3: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
4: ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, விறகு கட்டாக இருந்தால் உடைக்க இயலாது, தனித்தனியாக இருந்தால் எளிதில் உடைத்து விடலாம், மாடுகள் கூட்டமாக வந்தால் சிங்கம் கூட ஒதுங்கி நிற்கும், குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் வாழ்வு சிறக்கும், தொழிலாளர்கள் ஒன்றுபட்டதனால் தான் மே தினம் கிடைத்தது, நாடுகள் ஒற்றுமையாக இருந்தால் வல்லரசுகள் கூட எதிர்க்க தயங்கும், ஒன்றுபடுவோம் உயர்வடைவோம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: கும்பகோணம் பகுதியை சார்ந்த எஸ் வி ராமலிங்கம் அவர்கள் தன்னுடைய அழகான பதிவு பண்ணியிருந்தார். இந்த ஒரு நிமிடத்திற்குள்ள எவ்வளவு அழகா ஒரு கருத்தை சொல்லி முடிச்சாரு பாத்தீங்களா, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில இதே மாதிரி பல நேயர்கள் பேச காத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கோ நம்ம இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் எ டீம் ஒர்க்.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும்.

0: முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒற்றுமையே பலம் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி இன்னைக்கு அழகா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒவ்வொரு நேயரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்து என்ன நேயர் என்ன கருத்தை பேச போறாங்க, அடுத்து வரக்கூடிய நேயர் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிமிட பேச்சில் என்னென்னலாம் சுவாரஸ்யமான தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கறதுல ஆர்வம் அப்படியே அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பொதுவாகவே வெற்றி அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நாம தன்னந்தனியாக ஏதாவது ஒரு முயற்சியில் ஈடுபட்டு நம்மளுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் போட்டு ஒரு பெரிய வெற்றி அடைந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெற்றி ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் நம்ம தனியாக உழைக்கிறத காட்டிலும் நம்ம நண்பர்களோடு சேர்ந்து எல்லாரும் அவங்களுடைய யோசனையை முன்வச்சு ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுத்து எல்லாரும் ஒரு சேர உழைப்பை போட்டு ஒரு வெற்றி அடைஞ்சோம் இல்லை ஒரு இலக்கு அடைஞ்சோம் அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கு இல்லையா, அதனுடைய அழகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போகும். காரணம் என்னன்னா அங்கே அந்த வெற்றியினுடைய அழகு எதில் இருக்குன்னா அந்த ஒற்றுமையில் தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒற்றுமையே பலம் அப்படின்ற இந்த தலைப்பை குறித்து இன்னும் சில கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகரிலிருந்து ஹம்சா அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த கருத்தை கேட்கலாம் வாங்க.
2: அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நான் ஒற்றுமையே பலம் என்ற தலைப்பில் சில வரிகள் பேச வந்துள்ளேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தனிமரம் தோப்பாகாது என்பார்கள். மனிதர்களாகிய நாம் தனித்து வாழ்வதை விட கூடி வாழும்போதுதான் அதிக வலிமை பெறுகிறோம். ஒரு குச்சியை எளிதாக உடைத்துடலாம், ஆனால் பல குச்சிகளை ஒன்றாக சேர்த்து கட்டினால் அதை உடைக்க முடியுமா? முடியாது. இதுதான் ஒற்றுமையின் சக்தி. நம் குடும்பமாகவோ சமூகமாகவோ நாடகவோ இருக்கட்டும், நாம் அனைவரும் ஜாதி மத மொழி பேதங்களை மறந்து ஒன்றுபட்டு செயல்படும் போதுதான் எந்த ஒரு சவாலையும் நம்மால் எளிதாக வெல்ல முடியும். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல். ஒற்றுமை அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை இல்லை அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுது, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செயல்படும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சக்தி உருவாகுது, நம்மளுடைய சின்ன சின்ன முயற்சிகளாக இருந்தாலும் அதை வேற யாராவது ஒருத்தருடைய கூட்டு முயற்சியோடு ஒற்றுமையாக சேர்ந்து செயல்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது அப்படின்றத தன்னுடைய கருத்துக்கள் மூலயமா அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க மறைமலை நகர் பகுதியை சார்ந்த ஹம்சா அவர்கள். நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
3: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுமே பாயிரம்.
1: இந்த ஒற்றுமையே பலம் அப்படின்ற அந்த தலைப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம எதை சொல்லலாம்னா நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியவே குறிப்பிட்டு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கும், ஒவ்வொரு பார்வை இருக்கும். நம்ம எல்லாருடைய பார்வையும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை, ஒவ்வொரு விதமான பார்வை, ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம ஒரே ஒரு தலைப்பு கொடுத்து எல்லாரையும் ஒரு இடத்துல இணைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தான். சென்னையிலிருந்து யாழினி அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்டு மகிழலாம் வாங்க.
4: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
5: வணக்கம். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்று சொல்லுக்கேற்ப நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் இவ்வளவில் எதையும் சாதிக்க முடியும். தனி மரம் என்றும் தோப்பாகாது. மரங்கள் பல சேர்ந்தால் தானே அது காடாகும், மலர்கள் பல சேர்ந்தால் தானே அது மாலையாகும். அதே போல் மனிதர்களாகிய நாம் சாதி மத வேறுபாடுகள் இன்றி அன்பினை பகிர்ந்தால் ஒற்றுமை தானாக வந்துவிடும். ஒற்றுமை வந்துவிட்டாலே ஒவ்வொருக்கும் அதுதான் பலம். பறவை இனமான காகம் கூட தனக்கு கிடைக்கும் சிறு உணவை தனியாக உண்ணாமல் பகிர்ந்து உண்டுதான் அதன் பசியை ஆற்றிக்கொள்ளும். எறும்புகளின் அணிவரிசைகளை பார்த்தாலே அதுதான் ஒற்றுமைக்கு சான்று என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மான் தொட்டு நிற்கும் தேரினை நம்மால் அசைக்க கூட முடியாது. இதனை பல மனிதர்கள் ஒற்றுமையாக கூடி அதை இழுத்தாலே அதன் இடத்திற்கு வந்து சென்றுவிடும். தேனீக்கள் ஒற்றுமையாக சிறு சிறு துளிகளாக சேர்த்தால் தானே நாம் உண்பதற்கு தேன் கிடைக்கும். நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் அது உயர்வு என்பதை அனைவருக்கும் எடுத்து காட்டுவோம். வளமுடன் வாழ்வோம். நன்றி.
4: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நமக்கு கிடைக்க போகிறதோ ஒரு நிமிஷம். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம என்ன பேசிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாமல் நமக்கு தான் ஒரு நிமிஷம் கிடைக்குது, அந்த ஒரு நிமிஷத்தில் 60 நொடிகள் இருக்கே, நம்ம அதையே ஒரு நிமிஷம்னு பார்க்கணும். 60 நொடின்னு பார்த்தா நமக்கு பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய நேரம் இருக்குது அப்படின்ற அந்த உந்து சக்தியோடு பேச களமிறங்கக்கூடிய நேயர்கள் தான் நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி யாழினி அவர்களுடைய பதிவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியை இன்னும் கூடுதல் அழகாக்குனது அப்படின்னு

சொல்லலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மனிதன் திரைப்படத்தில் இடம்பெற்ற முன் செல்லடா அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசைக்கு மதன் கார்கி அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் அந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாங்க. குறைவான நேரத்துக்குள்ள நிறைவான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய அழகான சிந்தனைகளை வெளிப்படுத்தினாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு நிமிஷம் மட்டுமே நம்ம கொடுத்திருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்திற்குள்ள அவங்களுடைய எல்லா கருத்துக்களையும் எப்படியாவது அழகா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை

நிறுத்தி நிதானமா தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு நன்றிகளை தெரிவித்தாலும் ஈடிணையாகாது. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேயரும் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலுக்கு அழகு சேர்க்கும் பொழுது, ச்சே இந்த கருத்துக்கள்லாம் எப்படி இவங்க யோசிச்சிருப்பாங்க, எங்கேருந்து இந்த பாயிண்ட்டை பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் தான் அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சு அமையுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வாரம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு அப்படின்றது ரொம்ப சாதாரணமான தலைப்பு கிடையாது. எப்பவுமே நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் சாதாரணமான தலைப்பு கொடுத்ததே கிடையாது. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த வாரத்துக்குண்டான தலைப்பும் ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு தான். அடுத்த வாரத்திற்குண்டான தலைப்பு என்ன அப்படின்றத சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. உழவே தலை. அடுத்த வாரம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உழவே தலை அப்படின்ற தலைப்பில் நம்மளுடைய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஒரு நிமிடத்திற்குள்ளே வரும்படியாக உங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி அந்த பதிவை 944400123 அப்படின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலமாக அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பதிவை பதிவு பண்ணும்பொழுது மறக்காமல் உங்களுடைய பேர் மற்றும் ஊரோடு சேர்த்து பதிவு பண்ணி அனுப்ப மறந்துடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சு பதிவு வந்து சேரும்படியாக பார்த்துக்கோங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த வார தலைப்பு உழவே தலை. உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்ப மறந்துடாதீங்க. இந்த வாரம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்தவர்கள் இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இங்கே நம்மளுடைய எஃபிபி பேஜில் யார் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். தஞ்சை தேனி பிரகாஷ் குமரன் அவங்களும் வந்து ஒரு நிமிட பேச்சாட்டு நிகழ்ச்சி ஒற்றுமையை பலம் எனும் தலைப்பில் குழந்தைகள் பங்கேற்றது மிகவும் சிறப்பாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் ஒரு நிமிட பேச்சாட்டு நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி குழப்பமாக இருக்குது, பெரியோர்களுக்கானதா மழலை செல்வங்களுக்கானதா அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவரும் வந்து ஞாயிறுதோறும் சின்ன சின்ன முட்டுக்கள்ன்ற பகுதியில் சிறார்களை பேச வைக்கிறீங்க, அப்படி இருக்க ஒரு நிமிட பேச்சாற்ற நிகழ்ச்சியிலும் குழந்தைகளை பேச வைக்கிறீர்கள், ஒரே குழப்பம். இல்லை, குழப்பம் என்ன இருக்குது? ஆக்சுவலி அந்த குழந்தைங்களுக்கு அந்த வாரத்துக்கு அந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். பட் இதில் வந்து நம்ம எல்லாருமே பேசலாம், பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற இது இல்லாமல் எல்லாருமே பேசலாம் இல்லையா? ஸோ நல்ல பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த ஒரு மழலை செல்வம் அந்த குழந்தைங்களோட அந்த வாய்ஸ் கேட்கும் போதும் ரொம்பவே உற்சாகமாக தான் இருக்குது இல்லையா? சரி, அடுத்து வந்து பிரகாஷ் அவங்க, அப்புறம் வந்து பாப்பாரப்பட்டியில் வந்து வெங்கடேசன், மாதவரம் வீரராகவன் ஒரு நிமிட பேச்சாற்றல் ஒளிமிகு சொல்லாற்றல் திறமை தரும் மொழியாற்றல் பெருமை பெரும் சிறப்பாற்றல் புதுமை கொண்ட நினைவாற்றல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் அகமது, ஒற்றுமைய பலம் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை நம் மனங்களில் விதைத்து சென்றார்கள், வெற்றியின் பாதையில் பயணித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தில்லை ஸ்ரீனிவாசன், வாரியங்கால் கொளஞ்சிநாதன் அவங்க, பன்னீர்செல்வம், பிரேம்நாத் பிரேம், கலீல் அகமத் அவங்க எல்லாருமே வந்து நல்லா பேசினாங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், மேலப்பீடு தயாளன், பழனி கவிதா பாப்பாரப்பட்டியிலேருந்து, அண்ட் சாந்தி ரமேஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அண்டு பாரி வள்ளல் அவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு நிமிட பேச்சாற்றல்.

0: தமிழ் கூறும் நல்லுறவுகளுக்கு வணக்கம் சொல்றது உங்க ஆர்ஜே ரேகா. ஆனந்த் நிலையத்தில் நேரம் 11:00, 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டு மகிழவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.
0: நம் நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய திரைப்பட பாடல்கள் வளம் வரும் நிகழ்ச்சி தான் என்றும் இனியவை இல்லையா? அந்த வகையில் நாம் கேட்க போகிற முதல் பாடல் பெற்றால் தான் பிள்ளையா. இந்த திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் வாலி எழுதின பாடலை பாடியிருக்காங்க. இசை MS விஸ்வநாதன். கேட்போமா?

அருமையான பாடல் கேட்டோம் இல்லையா? சரி, அடுத்து என்ன பாடல்னு பார்த்தா, இது காவல்காரன். இந்த திரைப்படத்திலேருந்து தான் இப்போ ஒரு பாடல் கேட்க போகிறோம். இது சதன் மற்றும் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க. வாலி இயற்றிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி,
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com, instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் குடியிருந்த கோவில். இந்த திரைப்படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களுடைய இசையில்.

தாத்தா ஜொல்லு தரகதான்

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில்.

0: காலங்களை குறித்து பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம். தயவு செய்து பதிலும் இசை ரூபமாகவே வர விரும்புகிறோம். காலையில் பாடும் ராகம் என்னவோ?
1: உச்சி வேளை ராகம்
0: மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ?
1: பாதானி பமகம பாதானி ததப மகரி கமகரி பமகனி நாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம் வாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
1: தாரித மகரி மக நிறோடி
0: தாழிகைக்கு
1: மானிதானி மாத பாமகரி கல்யாணி.
2: சுவாமி, கைலிநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்

0: என்றும் இனியவையில் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய எஃபி பேஜில் நேயர்களும் அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணி கணேசன் அவங்க வந்து அன்பின் அறிவிப்பாளர்களுக்கு இனிய பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மாதவரம் வீரராகவன் அவங்களும் வந்து பகல் வணக்கம், இன்றைய என்றும் இனியவை கர்நாடக சங்கீத மகிமை கலவை நிறைந்த பாடல்கள், கவனம் இருக்கும் ராக மாளிகை, சங்கீதமே சௌபாகியம் கேட்க சகல சந்தோஷம் நெருங்குமே சபாஷ், அருமையான கீதங்கள் சமர்ப்பித்த பண்பலை அமுதகானமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் மாதவரம்லேருந்து பதிவிட்டிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டியில் இருந்து தருமபுரி மாவட்டம், அவங்களும் வந்து நிகழ்ச்சி வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது, என்ன ஒரு அருமையான பழைய பாடல்கள், அருமை அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரர் விழுப்புரம் அவங்களும் வந்து நம்ம இது வரைக்கும் போட்ட பாடல்கள் எல்லாம் அழகாக வந்து பதிவு பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு, தொகுத்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரவி அவங்களும் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க அம்பத்தூர்ல இருந்து. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் அவங்களும் பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம்ல இருந்து அவங்களும் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மேலும் நாகராஜன் பிருந்தா அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜ் அண்ட் தேனி சிலமலை வி எஸ் பிச்சைமணி இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன் நடராஜன் சுப்பையா என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளும் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் அருமை அப்படின்னு, முகமது பில்லால் டெய்லர் டி ரங்கநாதன் டெய்லர் இவங்கெல்லாம் வந்து அயனாவரம்லேருந்து பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுண்ணாம்புக்குளம்லேருந்து செந்தில்குமரன் அவங்களும் வந்து நிகழ்ச்சி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம் இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்க சமத்தா, நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடை.

ஃபர்ஸ்ட் வந்து எதிர்நீச்சல் இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டோம். அதைத் தொடர்ந்து நாடோடி மன்னன் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து இப்போ அந்த சம்மதமா அப்படின்ற பாடல் வந்து கேட்டு ரசித்தோம். பி பானுமதி அவங்க பாடியிருந்தாங்க. முத்துக்கூத்தன் இயற்றிய பாடல், இது இசை வந்து எஸ் எம் சுப்பையா நாயுடு.

நிலையத்தில் நேரம் 11:35. நிகழ்ச்சியில் அடுத்து உத்தம புத்திரன் இந்த திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருந்தாங்க. ஏ மருதகாசி எழுதின பாடல், இசை ஜி ராமநாதன்.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
1: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கோ நம்ம இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
0: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள

0: மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திற்காக. பி பி ஸ்ரீனிவாஸ் பாடின பாடல் இது. டி என் ராமையா தாஸ் இயற்றிய பாடல். இசை ஆதிநாராயண ராவ்.

நிகழ்ச்சியில் நம்மளுடைய ஃபேஸ புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் என்னென்ன கருத்துக்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். எரவாஞ்சேரியிலிருந்து சாகுல் ஹமீது, காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கோம், இன்றும் இனியவை மனதிற்குள் மகிழ்ச்சி மலர்களை பூக்க செய்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி மேலே போயிட்டு தயாளன், அவங்க வந்து அருமையான பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கலீல் அகமது, அவங்களும் வந்து பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் தேனியிலிருந்து ஹரிராம், அவங்க வந்து இனிய முற்பகல் வணக்கம், என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய கானங்களை அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் பண்பலை 102.3 மார்ஜி மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து வந்து மாதவரும் வீரராகவன், முல்லை மலர் மேலே பாடலை ரசிக்கும் வண்டானின் இசையை இசைத்து ரசித்தேன், இன்னிசை இதுவென மலைத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்டி மேடம் கார்த்திகேயன், அவங்களும் வந்து பாடல்கள் மிக அருமைன்னு சொல்லியிருக்காங்க. முரளிதர விழுப்புரம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், நடராஜன், சுப்பையா புத்தகரம்லேருந்து எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம் மனதிற்கும் காதுகளுக்கும் என்றும் இனிமை சேர்க்கும் பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் பாலு விசாலாட்சி, அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடுதுறை பாலு, தருண்குமார், விசாலாட்சி, காமாட்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சுந்தர்ராஜ பெருமாள், அவங்க ஈலா சண்முக சுந்தரம், அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கல்யாண பரிசு அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து பி சுசீலா மற்றும் ஜமுனா ராணி பாடியிருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவங்க இயற்றிய பாடல், இசை ஏ.எம். ராஜா.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டேதா செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்னன்னு நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா நம்ம கேட்க போறோம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்துல இருந்து பி. சுசீலா பாடிய பாடல் இது. வாலி இயற்றிய பாடல், இசை எம். எஸ். விஸ்வநாதன்.

0: உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்போடு மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கானங்கள் உங்களுக்காக தரவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.
0: இன்னைக்கு மறுமையான பாடல்களோட அணிவகுப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 80s சாங்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் மலேசியா வாசுதேவனோட குரல்ல வைரமுத்து எழுதின பாடல், சந்திரபோஸோட இசையமைப்புல, சங்கர் குரு படத்துல இருந்து வந்துட்டு.

ஒரு துள்ளலான பாட்டோட நம்ம நிகழ்ச்சி துவங்கியாச்சு. அடுத்து நம்ம கேட்க போற பாடல் இது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட குரல்கள்ல வைரமுத்து எழுதின பாடல். ஹம்சலேகா அவங்க இசையமைப்புல பருவராகம் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

ஒரு காலகட்டத்தைய பாடல்கள் ஒரு சேர கேட்கறது அப்படிங்கிறது ஒரு சுகமான அனுபவம். அந்த அனுபவம் தான் நீ கேட்டுறோம். நேரம் தந்துட்டு இருக்கு உங்களுக்காக. நேரம் இப்போ 12:12. இது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நம்ம நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நாம 1987 வெளியான சில திரைப்படங்கள், அதுலேருந்து அருமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் தொடர்ந்து நம்ம கேட்க போற பாடல் வைரமுத்து எழுதினது. இளையராஜாவோட இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியோட குரல்கள்ல சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
3: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
2: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம். செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் பொழுது 12:20. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி ஓயமாரின் ஒலிவிளக்கு நிறுவனம். இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி ஓயமார் ஒலிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் வாலியின் பாடல், சங்கர் கணேசின் இசையமைப்பில் எங்க சின்ன ராசா படத்திலிருந்து.

0: கேட்ட அந்த பாடல் கிராமத்து மின்னல் படத்துக்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருந்தது. கங்கை அமரன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
2: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
1: நடிகை முன்பெயர் சிவாஜியா,
3: ஆறு மனமே ஆறுனு அவரு டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றார் உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு கேப்பாரு, நம்ப பாட்டதான் கேட்பாரு. எது சார் டைரக்ட் பண்ண உங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனா இருக்கும் போது அவர் கேட்கறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்ல எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்கிறார்.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

நேரம் பொழுது 12:31:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். கேட்டுட்டு நேயர்களும் பதிவுகள் கொடுத்துருக்கீங்க. முனிவேல் குமரன் அவங்க வந்து எனக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் சார், உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்க வாழ்த்தியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சியில். மேலப்பேடு தயாளன், கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், பிரசைவாக்கம் ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகரம் உள்ளங்களை வருடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பாடல்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் வந்து கேட்டுட்ருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க. புரசிவாக்கம் ரீஜா மனோகரன், அப்புறம் தேனி ஹரிராம் அவங்க பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து சுவையான பாடல்கள் இனிமையான பாடல்கள்னு சொல்கிறாங்க. நாகராஜன், பிருந்தா நாகராஜன் இவங்கெல்லாம் வந்து களமருதூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. ரெடில் சையாத் பாஷா அழகா ஒரு போஸ்டர் மாதிரி போட்டிருக்காரு. குப்புராமன் குரோம்பேட்டை நெமிலிச்சேரி அந்த இடத்துலேருந்து சந்திரபோஸ் அவங்க இசையில் ஃபஸ்ட்டு பாட்டு போட்டிங்க, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அங்கே 80களோட பாடல்கள் இனிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் நைஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்களும் வந்து பாடல்கள் அருமைன்னு சொல்கிறாங்க. பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து அவங்களும் கேட்டுட்ருக்காங்க. புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து அப்படியே மனக்கண்லேயே பாட்டெலாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அதோட ஒரு போஸ்டரும் பண்ணியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா வழக்கம் போல் ஒரு பஞ்சு டைலாக் அவங்க கொடுத்துருக்காங்க. முகமது பிலால் அவங்க வந்து ரங்கநாதன் அவங்களாம் வந்து அயனாவரம் இந்த பகுதியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுண்ணாம்புக்குளம் செந்தில் குமரன் சூப்பர் ஹிட் 80s அப்படின்னு சொல்லி ரெட்ரோ சாங் செலெக்ஷன் ரசிக்க அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், ஆண்டி மடம் கார்த்திகேயன், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இவங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. எல்லோருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் இலங்கேஸ்வரன் இந்த படத்துலேருந்து பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகியோட குரல்களில் வாலியோட பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில்

இடைக்கால பாடல்கள் செவிக்கு இனிய விருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்தி சொல்லியிருக்காங்க செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் அவங்க. கவுந்தபாடி சென்னியப்பன் அவங்களும் வந்து பாடல்கள்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இயக்குனர் தேவா அவங்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. மீண்டும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வந்து 12:50 செய்திகளுக்கு பிறகு தொடரும். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்காங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்ப்பது 12:40 தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றை மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

0: முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9,450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூ டியூப் தள உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூ டியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஆம் ஆண்டு

0: ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அட்டல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அட்டல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும் 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் பொழுது 12:50. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி 1987 வெளியான படங்கள்லேருந்து சில பாடல்கள், சூப்பர் ஹிட் பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து கேட்க போகிறது வைரமுத்து எழுதின பாடல், சந்திரபோஸோட இசையமைப்பில், கேஜேஎஸ்தாஸ் சித்ராவோட குரல்களில். இது மனிதன் படத்துலேருந்து ஒலிக்க இருக்குது.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிறைவா மற்றும் ஒரு இனிமையான பாட்டு நம்ம கேட்டுடலாம். 1987 வெளியான திரைப்படம் ஒரு தாயின் சபதம். டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்கள்ல இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும்போது இப்படித்தாங்க நமக்கும் தோணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:01. நேயர்களினை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர்

ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஓகே, பாடல் உங்கள் சாய்ஸில். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்ஸ்டண்ட்டாக அப்படியே கேட்கணுமா, என்ன பண்ணும், டயல் பண்ணும். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952 0853 மற்றும் ஒரு 2838 9871. ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு முதல்ல நம்ம கேட்டுட்டு நேயர்களோட நம்ம பேசலாம். முதல் பாடல் அக்னி நட்சத்திரம் படத்துலேருந்து, சித்ராவோட குரலில் வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில்.

0: பாடல்கள் உங்களை தேடி வரும். பாடல் உங்கள் ஜாஸ் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியே நீங்கள் தொடர்பு கொண்டாள். இப்ப நிகழ்ச்சியில முதல் நேயர், வணக்கம். விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம் மேடம். பகல் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் கிராமம், சுப்பிரமணி.
0: சுப்பிரமணி சார், என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
1: வந்தேடா பால்கார், அண்ணாமலை படத்திலிருந்து
0: அந்த பாட்டு.
1: எனக்காகவும் மற்ற நேயர்களுக்காகவும் அன்பு.
0: கண்டிப்பா வரும், கேட்கலாங்க. நன்றி.
1: 20 நாள் கழிச்சு.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்துவின் பாடல் அண்ணாமலை படத்திலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: எங்கே அந்த நேயர், ஒரு நேயர் லைனில் இருந்தாங்க, அவங்களுடைய லைன் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. சரி, நம்ம வந்து அடுத்த நேயரை சந்திக்க முன்னாடி,
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு,
2: புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
1: நடிகை முன்பெயர் சிவாஜியா,
3: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேட்பாரு, நம்பப்பட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணி மேலே ஆறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங், இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி மேலே ஆறு போட்டு கேட்குறாரு. சிலக் தட் டூ லுக் அட் த வேர்ல்டு.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 யூத் பாரதி தமிழ் எஃப்எம்இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

நேரம் பொழுது 1:14:35 அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். கேக்குதா நான் பேசுறது? ஹலோ.

0: ஆனந்தமா ஒரு பாட்டு கேட்டாச்சு. வாரியங்காவல் கொளஞ்சிநாதன் அந்த பாட்டு கேட்டிருந்தாங்க. கே ஜெயசுதாஸோட குரல்ல, கண்ணதாசனோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல முள்ளும் மலரும் படத்திலேருந்து அந்த பாட்டு நாம கேட்டோம். இப்ப அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். நெய்வேலி கிழக்கு ஒன்றியம் மரத்தடி இப்பம் சரவணமா.
0: சரவணன் ஐயா, உங்களுடைய பதிவுகள்லாம் நாங்க படிச்சிருக்கோம். இப்ப நீங்க வந்து லைன்ல வந்திருக்கீங்க. சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
1: உயிருள்ள வரை உஷா, அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கொடுங்க. அந்த படத்துல எல்லா பாடலும் நல்ல பாடல், ஒரு நல்ல பாடல் கொடுத்தீங்க.
0: ஓகே, கேக்கலாங்களா?
1: ஆ, கேக்கலாம்.
0: ரொம்ப நன்றிங்க லைன்ல வந்ததுக்கு. தேங்க் யூ.
1: நன்றி, நன்றி.
0: தேங்க் யூ, தேங்க் யூ. பாட்டு கேக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய நினைவுபடுத்திடுறோம் நாங்க.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444000123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நெய்வேலியிலேருந்து சரவணன் அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க விருப்ப பாடல் உயிருள்ள வர உஷா படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகாவோட குரல்களில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்த பாடல் இப்போ வந்துட்டுருக்கு. இது உங்கள் அபிமான விவத்வாரத்தி தமிழ் பண்பலை 102.3. நேரம் பொழுது 1:21:35.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ராமநாதபுரத்துல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க. நல்லா கேக்குதா ப்ரோக்ராம்லாம்?
1: நாங்க வந்து ஆப்ல கேக்குற மேடம் நிகழ்ச்சி.
0: ஓ சரிங்க சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. இப்ப என்ன பாட்டு கேட்கலாம் நம்ம?
1: எனக்கு வந்து மேட்டுக்குடி படத்துல இருந்து யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு வேணுமா? கேட்கலாமா அந்த பாட்டு?
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க நன்றிங்க நன்றி. மேட்டுக்குடி படத்திலேருந்து மனோஜ் சித்ரா குழுவினரோட பாடியிருக்கக்கூடிய பாடல், பழனி பாரதியின் பாடலுக்கு இசை சிற்பி நம்மளுடைய நேயரோட விருப்பத்தில் இந்த பாட்டு இப்போ வந்துட்டுருக்கு. உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3.

0: பலவிதமான ரசனைகள் ஒரு சேர அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். இப்ப அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. நல்லா இருக்கோங்க, யார் பேசுறீங்க?
1: நீங்க அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்தில் இருக்கிற அறிவிப்பாளர் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கும் தமிழ் பண்பலைக்கும் வணக்கம். குரு தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன் ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு இங்க வந்த யூடியூப் படத்துல

0: பாடியே காமிச்சிட்டீங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து கேளுங்க. நன்றி
1: நன்றி.
0: சங்கர் மகாதேவனோட குரல்ல கபிலன் எழுதின பாடல், மணி சர்மா அவங்க இசையமைப்புல யூத் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: வந்த அந்த துள்ளலான பாடலை தொடர்ந்து இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய வரப்போற நேயர் நினைக்கிறேன். ஏன்னா 1:38 ஆயிடுச்சு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம்.
1: புத்தகரம் நடராஜன் பேசுறேன். நடராஜன் சுப்பையா.
0: ஓ சரி சரி. முகநூல் அப்படிதான் உங்களுடைய ஐடி.
1: ஆமா ஆமா ஆமா. ஐடியா கொடுத்துருக்கேன்.
0: சரிங்க சரி.
1: இப்ப வந்து பாபு திரைப்படத்துல இருந்து இதோ எந்தன் தெய்வம் முன்னாடி இந்த பாடல் பாடினது. இத வந்து எல்லா ஆர்ஜேக்களுக்கும் தொழில்நுட்பத்துல அங்க வேலை பாக்குற எல்லாத்துக்கும் நம்ம ரசிகர்கள் எல்லாத்துக்கும் விவித் பாரதி கேட்கிற அனைத்து ரசிகர்களுக்கும் நான் வந்து டெடிகேட் பண்றேன்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து கேளுங்க, முயற்சி பண்ணுங்க, லைன்ல கிடைக்கும் போது பேசுங்க.
1: அது இதை விட எங்களுக்கு வேலையே இல்ல மேடம்.
0: ஓகேங்க, வேலை
1: செஞ்சுட்டே கேட்டுட்டே இருக்கேன் மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஓகே ஓகே,
0: நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி.
0: உங்களுடைய விருப்ப பாடல் ஒரு இடைவெளிக்கு பிறகு வரும்.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
3: MSV சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கோ நம்ம இத்தனை வருஷங்கள்ல. இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
2: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
0: இப்போ நம்ம நேயர் விரும்பி கேட்ட பாடல் பாபு படத்துல இருந்து TM சௌந்தரராஜன் குரல்ல, வாலியோட பாடல் MS விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல கேட்கலாம்.

0: இருக்கியே நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: முகநூலையும் நிறைய பேர் பதிவுகள் போட்டிருக்கீங்க. நாகராஜன் களமருதூர் அந்த இடத்துலேருந்து, ராஜேஷ் பெரியார் நகர், அப்புறம் கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், மேலப்பேட்டு தயாளன், முகமது பிலால், ஆண்டி மேடம் கார்த்திகேயன், சிவகுமார் திருப்பத்தூர் மாவட்டம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும். நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
3: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலைவாய்ப்பின் இன்றியமையா ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகளுக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஒரே நாளில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளது. துப்பாக்கி சுடுதல் டிராப் கலப்பு பிரிவில் நீரு தண்டாவும் கைனன் செனாயும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். தனிநபர் பிரிவில் ஏற்கனவே நீரு தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை குழு பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணியினரும் மகளிர் அணியினரும் சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 59 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வீரர் வீராங்கனைகளின் ஒருங்கிணைந்த பணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர்கள் பாராட்டியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலைவாய்ப்பின் இன்றியமைய ஆதாரமாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சுற்றுலா மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய நிச்சயமற்ற தேக்க நிலையிலும் புவி அரசியல் தேக்க நிலையிலும் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். வலுவான சுற்றுலா மேலாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், உலக அளவிலான சுற்றுலா நிலைப்பாட்டில் இந்தியாவின் நிலை

0: வலுப்படுத்த தரமான சுற்றுலா அனுபவங்கள் மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டினார். சுற்றுலா துறை சார்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிக அவசியம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வாகனங்களுக்கான சராசரி எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு April 1 நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நெறிமுறைகள் 2032 மார்ச் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த நடைமுறைகள் பொருந்தும் என்று அரசு கூறியுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளால் மோட்டார் வாகன தொழிற்சாலைக்கு நிலையான கொள்கை வரையறைகள் நிர்ணயிக்க வகை செய்யப்படுவதோடு ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. புதுமையான தொழில்நுட்பங்கள், எரிபொருள் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேர்மையான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியற்றவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் அது தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதும் தகுதியுடைய குடிமக்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெறுவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க கத்தார் நாட்டு வர்த்தகர்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டோஹாவில் கத்தார் நாட்டு தொழில் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நம் நாட்டின் வருவான பொருளாதார வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் அகமது பின்னுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமைச்சர், நம் நாட்டின் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்தியல் துறை, கல்வி, சுகாதாரம், ஸ்டார்ட் அப் பிரிவுகளில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். கத்தார் மற்றும் குடா நாடுகளுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது, கடல்சார் ஒத்துழைப்பு, ஹார்மோஸ் நீர் இணையில் வர்த்தகம் தொடர்பாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீர்வள சீர்திருத்தங்கள் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முறையான நீர் சீர்திருத்தங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. தடுப்பணைகள், கால்வாய் இணைப்புகள், நிலத்தடி நீர் மேம்பாட்டு பணிகள், புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளால் நீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி பாதுகாப்பான நீர்முறை உருவாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் வறட்சியின் பிடியிலிருந்து மீண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் ஆளுமை பெற்றுள்ளனர். தேசத்தின் நீடித்த நீர்வள மேலாண்மைக்கும் வேளாண் செழிப்பிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நீர் சீர்திருத்த பணிகளே காரணம் என்பது மிகையாகாது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 36th பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மாணாக்கரின் நற்பண்பு என்பது பெற்றோர் ஆசிரியர் நண்பர்களின் வழிகாட்டுதல்களால் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தாராபுரத்தில் 1201 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்றது. இதில் தபால் வாக்களிக்க தகுதி பெற்ற 1236 பேரில் 1201 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22 முதல் தேர்தல் அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் தகுதியான வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2028 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2 சிறப்பு தேர்வுகள் உட்பட 5 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்பதால் இதற்கு

0: அதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசன் தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நீலகிரி மாவட்டம் உதகையில் நடப்பாண்டிற்கான இரண்டாவது சீசன் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டுரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இன்கா மேரி கோல்டு, காஸ்மஸ், ஃபேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜிரேட்டம், காலண்டுலா, சப்னேரியா போன்ற 55 வகைகளை 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தொட்டிகள் அடுக்கும் பணி 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மரபுசாரா எரிசக்தி அடிப்படையிலான மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தொழில் திறன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 32,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்றார்.
2: நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்கில் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மொத்தம் ஈகோ சிஸ்டமுக்கு நிறைய ஸ்கில்டு ஜாப்ஸ் தேவைப்படும். இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு இது வழியா ஜாப்ஸ் கிடைக்கிறது, நம்ம நிறைய ஸ்கில்லிங் பண்றதுக்கு தேவை இருக்கு.
0: தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான நவராத்திரி கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது. வரும் 15 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 70 மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழுவினரின் தயாரிப்புகள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் இடம்பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 10 தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. குவஹாட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்புகளின் இன்றியமைய ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் பொழுது 1:55:40. செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
4: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
5: புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
4: நடிகை முன்பெயர் சிவாஜியா,
6: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேட்பாரு, நம்ப பாட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணிமே ஆறு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணிமே ஆறு போட்டு கேட்குறாரு. இட்ஸ் லைக் தட் டு லுக் அட் தி வேர்ல்ட்.
4: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
6: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
2: மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
3: MSV சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கோ நம்ம இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:50 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
1: ஆம் நண்பர்களே, இந்த மணி துளி அதாவது 2 மணியிலிருந்து நம்ம வந்து 2:55 வரைக்கும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் பாடல்களை கேளுங்க, கேட்டுட்டு கண்டுபிடிச்சி எனக்கு நீங்கள் முகநூலில் பதிவாக நீங்கள் கொடுக்கலாம். அதன் பிறகு பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. மாலை 4 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு தேடும்போது, இன்னைக்கு ஏன் காலையில் கண்ணில் பட்ட ஒரு விஷயம், ரஸ்க் இருக்குல்ல, இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு ஒரு பஞ்ச் வசனம் கேட்டிருப்பீங்க. அந்த ரஸ்கோட படம், நமக்கு பொதுவாக ரஸ்கை நம்ம பார்த்தது எந்த வடிவத்தில் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வக வடிவத்தில் பார்த்துருப்போம். அதுதான் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு, அப்புறம் அதுலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி வளைய நீள்வட்டம் வடிவத்துலையும் இருக்கும். இந்த மாதிரி வடிவங்களை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு டி ஷேப்பில் காலான் குடை இருக்குல்ல, அந்த குடை மாதிரி மேலே கொஞ்சம் அப்படி அப்படியே முகடு போல் வளைஞ்சு நிற்குது, கீழே அப்புறம் மறுபடியும் அதே செவ்வக

இருக்குது, அந்த குடையை மாதிரி மேலே இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வக வடிவம் அப்படியே இருக்குது. டீயே வந்து அப்படி ரொம்ப ஃபுல்லாகவே பறந்த அளவில் இருக்குது. ஒரு ஒரு விரல் இடைவெளியில் மேலே அந்த குடையை கேப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது. ஏன் இப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அந்த படத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இரண்டு வரிகளை கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுப்பா. அதில் இருந்த அந்த வரி அப்படின்னா, சில அழுத்தங்கள் உன்னை உடைக்க வருவதில்லை, உன்னுள் இருக்கும் சிறந்த வடிவத்தை வெளிக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அதாவது அந்த டிசைன் அப்படி பண்ணுறது நம்மளை வந்து நோகடிக்கிறதுக்காக இல்லை, நமக்குள்ள இருக்கக்கூடிய சிறந்த திறமை, நாம் யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு வடிவமாக கூட இருக்கலாம். அதனால் எந்த அழுத்தத்துக்கும் பயந்து போயிடாதீங்க. சில நேரங்களில் அது நம்ம யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டவும் நமக்கே காட்டவும் கூட உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த வரி இருந்துச்சு. நல்லதாக இருக்குது. அழுத்தங்கள் சில நேரங்களில் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே போல் தன்னை தனக்குள்ளே அறிஞ்சவர் இப்போ ஊருக்கே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

அமுதை பொழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா?
1: டி எம் சவுந்தரராஜன் குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில அந்த இனிய பாடல் குடியிருந்த கோயில் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: How are you?

0: அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஹாய் கைஸ்,
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா.

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்ட.
1: வைப் பண்றங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா.
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: 102.3 FM விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
5: எங்கள் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்குறோம். இதில் எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது, அந்த பக்கத்துக்கு வாங்க. நம்ம பண்பலையோட நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஒரு பின்தொடரல், அதாவது ஒரு ஃபாலோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நிகழ்ச்சியோட பதிவு போட்டிருக்கேன், எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க விருப்பம், எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வெறும் பாட்டு கேட்கலாம் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த முயற்சியை எடுக்கலாம். எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத கேளுங்க, ஒன்று ஒன்றா கேளுங்க. சில நேரத்தில் மேலோட்டமாகவே இருக்கும் கண்டுபிடிக்கிற மாதிரி, சில நேரத்தில் ஆழ்ந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் அப்படிலாம் யோசிச்சா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறனால. சரி, இப்போது முதல் பாடல் கேட்டாச்சு, இப்போ கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இப்போ நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2:50 வாக்குல இந்த ஸ்டைல்ல தான் பாடல்கள் போகிறது அப்படிங்கறத நீங்க ஒரு கருத்து பதிவா போடலாம். ஒருவேளை நான் நினைச்சதான் சொல்லணும் கட்டாயமே கிடையாது, ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய பாடல்கள் இங்க தரக்கூடிய பாடல்கள் பல தலைப்புகளில் பொருந்தும். அப்படி நீங்கள் இப்படிலாம் கூட பொருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கூட அதையும் கூட போடுங்க, போடுங்க, தெரிஞ்சுக்கிறோம். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, சரி. இந்த மாதிரி இப்போ கடந்த பாடலை சொன்னோம்ல, நம்மளை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல நேரங்களில் நமக்கு வந்து இப்போ நாம் எடுத்து சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடும். அப்படி உயர்ந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த தனிமை அப்படிங்கிறது இருக்காது, பலரும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா ஜெயிச்சிட்டாப்பா நம்ம பையன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக தேடி வருவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் மலரோடு இருக்கிறாரு, ஆனால் தனியாக நிற்கிறாராம். ஏன் நிற்கிறாரு கேட்டுருவோம்.

0: டியும் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்கள், கண்ணதாசன் வரியில, வேதாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் இரு வல்லவர்கள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
0: 2:15:16 தொட்டு 2 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் வந்துட்டுருக்கு. எந்த ஸ்டைலில் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுமானா? நிச்சயமாக முடியும், முயற்சி பண்ணுங்கள். சரி, இப்போது சின்ன வயசில் நான் ஒரு 6வதோ 7வதோ படிக்கக்குள்ள ஆங்கில புத்தகம், ஆங்கில புக்கு இல்லையா, பாடப்புத்தகம், அதில் வந்து தேங்காய் பூவை பற்றி ஒரு பாடம், அதில் ஏதோ ஒரு இனிப்பு இருக்குது, அதை வந்து சாலை ஓரங்களில் எங்கேயோ விற்கிறாங்க இல்லை கடையில் விற்கிறாங்க, அதை பற்றி ஒரு பாடம் அதில். அப்போ எனக்கு புரியல, அப்புறம் ஃப்யூச்சரில் போக போக தான், ஓ இதுதான் அதுவா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. அதாவது தேங்காய் பூ எப்படி கிடைக்குது அப்படின்னா, நன்கு முற்றிய தேங்காய் வந்து முளைக்க தொடங்கும் போது அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் தண்ணி வந்து சுத்தமாக வற்றி போயிடும். ஒரு பஞ்சு போன்ற ஒரு மென்மையான மிருது மிருன்னு அப்படியே பால்கோவா மாதிரி ஒரு சைஸ் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, லட்டு மாதிரி அப்படி ஒரு டைப்பில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வடிவத்தில் கிடைக்கும். ஸோ அதை வந்து தேங்காய் முட்டைன்னு கூட சொல்லுவாங்களா. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அது உடம்புக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்ட ஒரு இயற்கை தந்த ஒரு அரு மருந்து அப்படின்னு சொல்லி பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தேங்காய் பூ பார்க்கும்போது அப்படியே சூப்பராக வெள்ளையாக அப்படி பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இங்கே ஒருத்தர் சிரிக்கிறாங்களாம். ஏன் சிரிக்கிறாங்க கேட்டுருவோமா?

0: எனத்துக்கு நான் எதுக்கு நான் சின்ன பிள்ளைனா பச்ச பிள்ளைனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதிமா எங்கே படுத்துக்கிட்ட.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்கள், கங்கை அமரன் வரியில இளைய ராஜாவினுடைய அற்புதமான இசையில ரோசா பூ ரவிக்கை காரி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
2: பாட்டுக்கு இட்டான்.

0: நகர இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: MSV சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துலதான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
3: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும் மனசு மயங்கும் மௌனகீதம் தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
3: 102.3 FM
4: 2:25 15 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில், 101.6 கும்பகோணம் பண்பலையில், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
6: எங்கள் ஸ்டைல்
4: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா ஓரளவு முடியும். முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். கிடைக்கலனா பரவாயில்ல, ஒன்று ஒன்றா கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். சரி, பேரை கேட்டால் பேஜாறு பண்ணுற மெய்யா சொல்லி யார்டா நீ அப்படின்ற பாட்டு வரல, 10 படத்தில் வரும் இந்த ரூம் ரூம் அப்படி பைக் வச்சுட்டு வரும். அதில் வந்து நடுவில் கமலஹாசன் வாய்ஸில் ஆம் அ ஹீரோ ஐம் அ வில்லன் அப்படின்னு வரும். அது ஐம் அ ஹீரோவா இல்லை ஐம் நாட் ஏ ஹீரோவா, அந்த மாதிரி உனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஐ எம் எ ஹீரோ, ஐ எம் எ வில்லன். அதான் இப்போ நீங்கள் வந்து நல்லவனா கெட்டவனான்னு குழந்தை வாய்ஸ் ஒன்று வரும், அந்த இடத்துல அந்த வசனத்தை கமல் வாய்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போது அந்த வசனம் எந்த படத்தில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்கள் அதையும் தெரிஞ்சால் கண்டுபிடிச்சி போடுங்க. அதில் ஐ எம் எ ஹீரோன்னு வருமா ஐ எம் நாட் ஏ ஹீரோன்னு வருமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சால் நீங்கள் போடுங்க. எதுக்கு இதெல்லாம் இந்த நேரத்தில் யோசிக்கிறேன்னா தெரியல, திடீர்னு யோசிக்க தோணுது. அந்த வசனத்தில் அந்த லைன் நல்லாயிருக்கும், அந்த வரிகள் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ஹீரோ வில்லன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிறதா, இல்லை நான் ஹீரோவும் இல்லை வில்லனும் இல்லை, என்னுடைய சூழல் தான் அதை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்ல வரா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சால் போடுங்க. இப்போ அதே போல் இங்கே ஒரு விஷயம் வருது. ஆமையா சூரன், நான் தான் சூரன், நான் தான் வீரன் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: ஒரு அட்டகாசமான இசையில ஆட்டம் போடக்கூடிய பாடல் சகலகலா வல்லவன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நான் ஜாகவாத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
2: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
3: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
2: நடித்தி முன் பெயர் சிவாஜியா?
4: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் வாங்கிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தான் கேட்பார், நம்ப பாட்டாக தான் எது சார். நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணிமே ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறேன்,
5: உன் பெயர் சிவாஜியா?

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்,
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போயிட்டுருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம மூல் பக்கத்தில் போடலாம். சரி, ஓகே. குட் நைட் அப்படின்னு ஒரு படம, அதாவது தூக்கம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், எந்த நிலைமையிலும் தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த படம் சொல்லும். அதில் முக்கியமாக குரட்டையால் ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி வந்து போகிறது, எந்த பாதையில் போகிறது, அப்புறம் கடைசியில் எப்படி முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, கல்யாண ஆயினா கொஞ்ச நாளில் ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோ கொரட்டை விடக்கூடிய அந்த ஒரு பழக்கம் உள்ள ஒரு ஆள், இதுதான் அந்த இது. அந்த கொரட்டை விடறதுனால ஹீரோயின் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக அவங்களால தூங்க முடியாது, ஒரு வாரம் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே தூங்க முடியாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அப்புறம் போக போக பழகிக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒரு கட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடும், டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிக்கும்போது டாக்டர் சொல்லுவார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க, ஒரு வாரம் சரியாக தூங்கலை போல் இருக்கு, தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதை வந்து மனசில் வாங்கின ஹீரோ அவங்கள தனியாக ஒரு ரூமில் தூங்க வச்சு இவர் தனியாக போய் இன்னொரு ரூமில் தூங்குவார். இது இந்த மாதிரி படம் போகும். இதுதான் அந்த படத்தோட நல்ல ஒரு கியர் அப் பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் படம் சூப்பராக போயிட்டுருக்கும், பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, அது ஒரு பக்கம். இந்த ஒரு வாரம் தூங்கலை அப்படின்னா உடம்பு வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அந்த டாக்டருக்கு சொல்லி நல்லா தூங்கணுங்கிறத அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். இப்போ அதே விஷயம் இங்கேயும் வருது. இங்கே ஒருத்தர் 4.5 வருஷம் தூங்கலையாம், ஏன் தூங்கலை கேட்டுருவோமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரியில் சிவா சி அவங்களுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் என்ன படத்துல கேட்டு முடிச்சோன்னா லவ் டுடே, அதாவது விஜய் நடித்து 1997 வெளிவந்த லவ் டுடே படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don. 102.3
4: Don. Don. Don. Don. Don. Don.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணைப்பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு. 102.3 FM
4: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1-2 பாடல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள்ள இந்த பாட்டு முடியும் போது நீங்க என்ன தலைப்புல பாடல்கள் போகிறது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நம்ம முகநூல் பக்கத்துல போடலாம். சரியா இருந்தாலும் போடுங்க, இல்ல என்ன முயற்சி பண்றீங்களோ அதையும் போடுங்க. ஓகே, பல நேரங்களில் நம்ம வந்து எடுக்கக்கூடிய முயற்சியில நம்ம வெற்றி பெற்று விட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, அதுவும் போராடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, பா ஜெயிச்சிட்டடா நீ, பெரியாள்ரா நீ அப்படின்னு நமக்கு நாமே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தோடு பேசிப்போம்ல, பா சூப்பர்வா அப்படின்னு நமக்கு நாமே நம்பிக்கை தர மாதிரியோ, உற்சாகம் தர மாதிரியோ, இல்லை எப்படி கொண்டாடுறதுக்காக நம்மளை நாமளே பாராட்டிப்போம்ல. அதே மாதிரி ஒருவர் இங்கேயும் பாராட்டிக்கொள்கிறார். அதாவது என்னோட தைரியம் எப்படி இருக்குது தெரியுமா? அதாவது இதில் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் நீ இறங்கி கலக்கிட்ட ராஜா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே சொல்லலை, ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. அதாவது நெருப்பு அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம போய் பக்கத்தில் கையை வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனால் நெருப்புன்னு தெரிஞ்சு நான் கையை வச்சுருக்கேன், எவ்வளோ தைரியம் எனக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து வரியில் பரத்வாஜனுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் காதல் மன்னன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 2:51 40 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்ம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் ஒரு 46 பேர் வந்து கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்டு இருக்கிறீங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர் அவங்க வந்து லைனே கிடைக்க மாட்டேதுங்க அப்படின்னு சொல்லி 4 மணி ப்ரோக்ராமுக்கு ஃபீல் பண்ணுறாரு. இப்போவே ஒன்றும் பிரச்சனை, முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய முயற்சி திருவணியாக்கம் அப்படின்னு நம்புவோம். அதுக்கப்புறம் புரசை வாக்கம் சவுந்தரராஜன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஓகே நல்லா போயிட்டுருக்குதே அப்படின்னு இருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. மொதல் 2 பார்ட் இருக்கு பாருங்கள், அற்புதம் அட்டகாசம் அப்படின்ட்டுருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவர் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நான் என்ற சொல் இடம்பெற்ற பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன, ஆரம்ப பாடல்களே அருமை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதே தான், நான் என்ற சொற்கள் தான் பாடலில் வந்துட்டுருக்கும். முதல் பாடலில் அப்படியே முதல் 2 பாடலில் அப்படியே ஓப்பனாகவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தேடணும், கிணத்துக்குள்ளே போய் தேடுற மாதிரி தேடணும், அப்படி தான் இருந்திருக்கும். சூப்பர், நல்ல முயற்சி பண்ணி சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அட்டகாசம். அதுக்கப்புறம் மாதவரம் வீரராகவன் அவங்க வந்து பாடல்கள் நல்லா இருக்குது, நல்லா கீதங்கள் அழகு அழகோடு அமைஞ்சிருக்கு, நாதங்கள் வெப்பத்தை குளிர வைக்கக்கூடிய அளவில் அப்படியே இருக்குது பாடல்கள் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் ஹீட் அதிகமாகவும் இருக்குது, குழுகுலுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். திருமணிசை அஸ்வின் நாகராஜ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர் பிரபு வணக்கம் சொல்லியிருக்காரு. இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது இப்போ வந்து கண்டிப்பாக நிகழ்ச்சி முடியும் போது நீங்கள் சொல்லிடுவீங்க, உடனே நானும் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. குணமத்தப்பட்டி கேவி ஜெயசீலன் அவங்க வந்து எனது அப்படிங்கிற தலைப்பில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த பாடல்களில் நான் அப்படின்னு வரும்போதே கிட்டத்தட்ட என்

0: அப்படிங்கிற வார்த்தையும் வந்திருக்கும். அது இன்னொரு நாள் பண்ணலான்னு வச்சேன், சரி பரவாயில்ல ஃபியூச்சரில் வச்சுப்போம், அதெல்லாம் நீங்களாம் மறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வச்சுப்போம். நல்ல முயற்சி பண்ணுறீங்க. குடமந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், அப்புறம் தியாகராய நகர் அங்கேருந்து ரங்கராஜன் வந்திருக்காங்க. வெவ்வேறு கதாநாயகர்கள் வந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி நான் அப்படிங்கிற சொல்லும் வந்துட்டுருக்கு. அப்புறம் இதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, நல்ல முயற்சி. அதுக்கப்புறம் அன்னை வந்திருக்காங்க, அன்னை அப்படிங்கிற பேரில், ஸ்ரீ அன்னை அப்படிங்கிற பேரில் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து பெரியசாமி தென்றல் நகர் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்களாம். ஓகே, இவங்க வந்து பாடல்கள் நல்லாயிருக்கு, மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கேன், கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், திருச்சியிலேருந்து கேட்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க. மேலே போய்டு தயாளன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கே சிவசுப்பிரமணியன் குத்தாலத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெட்டில் சாயத் பாஷா கைத்தட்டல்கள் கொடுத்துருக்காரு. வலங்கை மான் துரை, அவங்க வந்து மலர்கள் சம்மந்தப்பட்ட பாட்டு மாதிரி இருக்குது, ரைட்டா அப்படின்ட்டு இருக்கிறீங்க, ரைட்டா அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரமா, அவங்க வந்து தியாகராய நகர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இது வந்து இவங்களுமே வந்து நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டிமடம் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜி கதிரவன், வாரியங்காவல் ஜி கதிரவன் குழந்தைநாதன் வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம், அப்புறம் அவங்க வந்து எல்லாமே நல்லா இருக்குது செங்கல்பட்டுலேருந்து அப்படின்னு இருக்காங்க. முகமது மியான் வணக்கம் சொல்லியிருக்காங்க. முனிராஜ் எம், அவர் வந்து தருமபுரியிலேருந்து வந்திருக்காரு, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, அவங்க வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் போஸ்டர் அடிச்சு போட்டிருக்காரு. போனகிரி சுமதி பாபு, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, அவர் வந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரஸ்கை பற்றி சொன்னோம்ல, அதை வந்து அவர் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக போட்டிருக்காரு. அப்புறம் முகமது பிலால், அவங்க வந்து அயனாவரத்துலேருந்து வந்திருக்காங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன், வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கமலாவரதன், வணக்கம் வாழ்த்துக்கள். ஏழுக்கிணர் தேவா, அவங்களும் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தர பெருமாள் கோயிலேருந்து சண்முக சுந்தரம் யோசிக்கிறாராம், ரொம்ப நேரமாக யோசிக்கிறாராம், ஒன்றும் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிவேதா ராஜு, அவங்க வந்து கண்ணாரப்பாளையத்திலிருந்து பூ அப்படிங்கிற புஷ்பங்கள் வர பாடக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பரமேஷ் பரமசிவம், அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அப்புறம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லோருடைய இதையும் படிச்சுட்டேன். முடிஞ்சளவுக்கு நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, அப்புறம் இன்னும் சிலர் இருக்கீங்க, அதெல்லாம் நாம் வரக்கூடிய நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பார்ப்போம். இதுவரை நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல், இந்த வேளை 2:55 இனி தொடர்வது.
1: வணக்கம் நேயர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் உயர்கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தவும் மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை உயர்த்தவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஒரு முக்கிய திட்டம்தான் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான். தேசிய கல்விக் கொள்கை 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இலக்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டம் நாட்டின் கல்வித்துறையில் சமத்துவம், தரம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசின் மத்திய கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கடந்த 2023 ஜூன் மாதம் இத்திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ராஷ்டிரிய உச்சத்தார் சிக்ஷா அபியான் என்ற திட்டத்தின் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட வடிவமே இந்த திட்டமாகும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயர்கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துவதிலும் இடைவெளிகளை நிரப்புவதிலும் இருந்த சவால்களை கருத்தில் கொண்டு இத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 2023-24 முதல் 2025-26 வரையிலான காலகட்டத்திற்காக சுமார் 12,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்ன? கிராமப்புறங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள் மற்றும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள SCST இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. மாணவர்களின் திறனை வளர்க்கும் வகையில் அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் கலை பிரிவுகளை இணைத்த பல்துறை கல்வி முறையை ஊக்குவிப்பது, நவீன சந்தைக்கு ஏற்றவாறு மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காக திறன் சார்ந்த கல்வியை, அதாவது ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனை அறிமுகப்படுத்துவதும், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிகளை வழங்குவதும் ஆகும். கடைசியாக, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் நவீன ஆய்வகங்கள், நூலகங்கள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் வசதிகளை மேம்படுத்துவதிலும் இது கவனம் செலுத்துகிறது. சரி, இதன் சிறப்பம்சங்கள் என்ன? மாணவர்கள்

உயர்கல்வியில் எப்போது வேண்டுமானாலும் சேர்ந்து படிக்கவும், தேவைப்பட்டால் இடையில் இடைநிறுத்தம் செய்துவிட்டு பிறகு தொடரவும் வழிவகை செய்யும் கல்வி வங்கி கட்டமைப்புகளுக்கு இத்திட்டம் முன்னுரிமை அளிக்கிறது. பெண் குழந்தைகள் தொடர்ந்து உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கும் இத்திட்டத்தில் சிறப்பு நிதி உதவி வழங்கப்படுகிறது. உயர்கல்வி நிறுவனங்கள் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று பேரவையின், அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில் தரச்சான்றிதழ் பெறுவதையும், ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் தங்கள் தரத்தை மேலும் உயர்த்துவதையும் இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. நாட்டின் எதிர்கால தூண்களான இளைய சமுதாயத்திற்கு தரமான, நவீன மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த உயர்கல்வியை வழங்குவதில் பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் ஒரு மைல்கல்லாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. இதன் மூலம் இந்தியா அறிவுசார் சமூகமாகவும் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் மாறுவதற்கு வலுவான அடித்தளம் இடப்பட்டுள்ளது. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டத்தில் இன்று பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான் திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:42 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் 2000 2020 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து நமக்காக பாடல்கள் காத்திருக்கிறது. இப்போ வழக்கமாக நம்ம கிராமங்களில் பெரியவர்கள் பெற்றோர்கள் சின்ன பசங்களை கடிந்து கொள்ளும்போது திட்டும்போது ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. அந்த பையன் முதல்ல சிறப்பாக இருந்திருப்பான், அதுக்கப்புறம் அந்த சிறப்பு குன்றி இல்லாட்டி சிறப்பு இல்லாமல் இயல்பான ஒரு நடையில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போமே. இப்போ நல்லா படிக்கிற பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் அடுத்தடுத்து வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்காமல் செகண்டு தேர்டு ஃபோர்த்து அப்படின்னு பின்னோக்கி போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, கழுத தேஞ்சு கட்டரும்பான போக கட்டரும்பாக போன கதை அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல. அதாவது நல்லா சிறப்பாக இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலைமைக்கு வந்து இறங்கிட்டான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு பழமொழி இருக்குது. ஒருவேளை நார்மலாக இருந்த பையன் சிறப்பாக மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி எதாவது பழமொழி இருந்தால் அதை நீங்கள் நம்ம முகநூல் பக்கத்தில் போடுங்க. அதாவது இயல்பாக இருந்த ஒரு பையன் திடீர்னு அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய லெவலில் மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறக்கூடிய தத்துவங்கள் பழமொழிகள் இருந்தால் போடுங்க. இந்த பாட்டில் அதே போல் ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. அதாவது சாதாரணமாக இருந்த ஒரு லைட்டு, ஒத்த லைட்டு திடீர்னு குத்து விளக்காக மாறிடுச்சு. சாதாரணமாக இருந்த லைட்டு குத்து விளக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்காங்க. எப்படி மாறிடுச்சு தெரிஞ்சுப்போம்.

0: ஷான் ரோல்டன் கல்யாணி நாயர் குரல்களில் யுகபாரதி வரியில் டி இமானினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் சரவணன் இருக்க பயமேன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don. 102.3 பாட்டுக்கு இதான்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால்

0: உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்
1: 295-205-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன்னிணைப்பாக பயன்படுத்தவும்.

0: உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் FM-இன் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆம் ஆண்டிற்கு இடையே வந்த திரைப்படங்கள்லேருந்து நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாப்பிட்ட உடனே தூக்கம் சில பேருக்கு வரும், எனக்குலாம் ஆரம்பத்தில் வரவே வராது. அதுக்கப்புறம் இன்னும் தெரியல, சில காலங்கள் கழித்து எல்லாருக்கும் வர்றது போல் எனக்கு வந்துருச்சேன்னு தெரியல. அப்பப்போ சம்டைம் தூக்கம் வரும், ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தூக்கம் வருவது இயல்பு போல் தெரியுது. அதனால் இயல்பா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி தூங்கக்கூடிய நண்பர்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எனர்ஜியாக வேலை பார்க்கணும், அந்த தூக்கம் தாங்க வந்து அடுத்து செய்யக்கூடிய வேலையினுடைய கடினத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அதை யாராவது நம்பி அந்த பழக்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தால் இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு, இந்த பாட்டை கேட்டு கொண்டாடி கொண்டாடி தூங்குங்க.

0: நயனா நாயர் குரலில் மதன் கார்கி வரியில் மரகத மணியினுடைய இசையில் அந்த இதமான பாடல் பாகுபலி 2 பாகுபலி 2 பாகம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
3: நீங்கள் கேட்க வேண்டியது

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வந்து வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், சமூக வலைத்தளங்களில் சில நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப பிரபலமாக இருக்கும். அது மொழி தாண்டி வேற்று மொழி படங்கள்லேருந்து சின்ன சின்ன காட்சிகள் கூட எடுத்து போடுவாங்க, நமக்கு அது புரியும், ஓரளவு புரியும். அப்படி மலையாள படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, ஒரு குழந்தை குட்டி பாப்பா, ஒரு 5வதுக்குள்ளே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை இருக்கிறாங்க, குழந்தையோடு இன்னொரு நபர் இருக்கிறாங்க. இப்போது அந்த பெண்மணி அந்த குழந்தையை பார்த்து கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து பதில் வரும் அந்த குழந்தைகிட்டருந்து அப்படின்னா, மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த குழந்தை எம் குட்டி அப்படிம்பாங்க. இப்போ வந்து சே இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க.

அந்த ஒரு வார்த்தையை சொன்னோடனே இவங்க எதிர்பார்த்த பதில் கிடைக்கல. இப்போ சே இன் இங்கிலீஷ், இங்கிலீஷில் பறையும் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப மறுபடியும் சொல்லுவாங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா கூட வந்த ஒருத்தர் அப்படியே ஃபோர்ஸாக சொல்லுவார், இதாண்டா நமக்கு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஆம் எ கோச்சி அப்படிம்பார். அதாவது இங்கிலீஷில் பேரை எந்த மொழியில் சொன்னாலும் பேர் பேர் தான், பட் இங்கிலீஷ் டோனில் ஒரு பேரை சொல்லுவார். பாப்பா கிட்ட கேட்டதை அவர் இப்படி மாற்றி புரிஞ்சுக்கிட்டு ஆம் எ கோச்சி அப்படிம்பார். அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த அது என்ன படம் தெரியல, ஒரு வேளை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனா நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுருங்க. இப்போ எதுக்கு அந்த அம்முக்குட்டிக்கு போகணும் அப்படின்னா, அங்கே ஒரு அம்முக்குட்டி பாப்பா இருந்துச்சுல்ல, அதே போல் இங்கே பாட்டில் ஒரு அம்முக்குட்டி இருக்கிறாங்க, கேட்டுருவோம்.

பிரதீப் குமார் குரல்ல யுக பாரதியினுடைய வரியில டி இமானினுடைய அற்புதமான இசையில அந்த இதமான பாடல் ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் படத்துக்காக

0: கேட்டு முடிச்சோம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப் படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
3: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: ஆம் நண்பர்களே, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நமக்காக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து நம்ம முகநூலில் ஒரு விஷயம் சொல்லுங்கள், சாதாரண ஒருவர் திடீர்னு சிறப்பாக மாறுவார், அதுக்கு ஏதாவது உதாரணங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நண்பர்கள் சிலர் வந்து போட்டிருக்கிறீங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவர் வந்து சாதாரணமாக இருந்த ஒருவர் உயர்ந்த நிலைக்கு வந்ததை குறிக்கக்கூடிய பழமொழி நான் படித்ததுன்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. ஓட்டை கப்பல் 9 கலம் பொன் சுமந்து வந்ததாம், அதாவது சாதாரண கப்பலே அப்படி ஒரு பெரிய அளவில் பொண்ணை சுமந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது நான் வந்து கேள்விப்படாத மாதிரி இருக்குது இப்போ தான், ஆனால் ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, பட் இப்போ தான் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தோணுதை போடலாம். அதாவது அறிவே ஆற்றல், அது வந்து இயல்பாக போட்டிருக்கிறீங்க. அறிவு தான் ஆற்றல், ஆமாம், அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆற்றல் வரும் அப்படின்னு சொல்லி குளமாதப்பட்டி கே வி ஜெயசீலன் போட்டிருக்காரு. இருந்தாலும் இப்போ அவரு சொன்ன மாதிரி இன்னும் அதை சாதாரண அளவிலிருந்து திடீர்னு டக்குன்னு ஒரு பெரிய நிலைமைக்கு போகிறது, பெரிய நிலையிலிருந்து தேஞ்சு போறதுக்கு நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியாச்சு. இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்க, புதுசாக ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்து நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கை வந்து நமக்கு ஏகப்பட்ட விஷயங்களை வச்சிருக்கோம், அடுத்த நொடி என்ன இருக்கும்னே தெரியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு சூழ்ச்சியை பண்ணிவிடும், அந்த சூழ்ச்சியில் அந்த சூழ்ச்சி வலையில் ஒரு பூச்சி மாதிரி நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது, சூதனமாக இருந்துக்கணும் அப்படின்னு பல நேரங்களில் பாட்டு

0: அருண் ராஜா காமராஜ் வரியில ஹிப்ஹாப் தமிழாவினுடைய அட்டகாசமான இசையில அந்த அருமையான பாடல் கவன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க ரசிக்க சிரிக்க

கிடைக்க, படிக்க, பிடிக்க எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நமக்காக பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இப்போ பயணங்கள், நெடுந்தூர பயணங்கள் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போகலாம். அந்த அன்ரிசர்வ்டு ட்ரெயினில் போகும்போது இல்லை பஸ்ஸில் போகும்போது திடீர்னு கூட்டம் பெருகி வரும்ல, அந்த மாதிரி நாட்களில் நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்படி ஒரு வேளை மீறி கிடச்சி போச்சுன்னா சந்தோஷம்தான். அந்த பயணம், அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த பயணம், போய் நம்ம எங்கே இறங்குறோமோ அது தரக்கூடிய மகிழ்ச்சியை விட அந்த சீட்டு கிடைச்சது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, 1-2 முன்னாடி அப்படி ஊர் போகும்போது ட்ரெயினில் மேலே வந்து இந்த அன்ரிசர்வ்டு கோச்சில் மேலே இருக்கும்ல சீட் லக்கேஜ்லாம் வைக்கிற மாதிரி படுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து ஒரு ஆள் ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு துண்டை மட்டும் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் வந்துச்சு, அது வரைக்கும் யாருமே வரல. ஆனால் கீழே சீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க, ஒரு வாட்டி சொல்லிட்டு போனாங்க போட்டுருக்கு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் ஒரு 10-15 பேர் வந்து அந்த யார் வராங்களா வராங்களா வராங்களான்னு கேட்க இவங்களும் சொல்லி சொல்லி சொல்லி கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க பதிலே சொல்லலை, மேலே ஏறி ஒரு ஆள் உட்காந்துட்டாங்க. இப்போ ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் அந்த துண்டு வாட்டர் பாட்டிலையும் துண்டையும் போட்டவர் வந்துட்டார். வந்து இப்போ அந்த சீட்டு வேணும், இறங்குங்க. அங்கே மேலே ஏறி உட்காந்தவர் பெரியவர், இவர் அவரை கொஞ்சம் மீடியமான ஒரு நபர். இப்போ சீட்டை இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை யாருமே இல்லை, அதனால தான் ஏறி உட்காந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவரும் வந்து இல்லை நான் துண்டு போட்டு வச்சுருக்கேன்ல, ஏன் ஏறி உட்காந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை யாருமே இல்லைன்னு சொன்னாங்க அதனால தான் ஏறி உட்காந்துட்டுன்னு அவர் சொல்கிறாரு. இப்படி ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கு, அவங்க முடிக்கிற மாதிரியே தெரியல. கீழே இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் எப்போ சீக்கிரம் முடிங்கப்பா போதும்போ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் கடைசியில் துண்டை வச்சவர் தான் ஜெயிச்சார். ஏன் அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து சொன்னதுனால எல்லோரும் அந்த மேலே ஏறின பெரியவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு, வாங்க உங்களுக்கு வேறு இடத்துல சீட் இருக்கும், வாங்க நீங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவரை இறக்கி உடம்பு சரியில்லை அவரை மேலே படுக்க வச்சிட்டாங்க. ஸோ விஷயம் என்னென்னா, துண்டு போட்டால் பக்கத்துலேயே உட்காரணும், ரொம்ப நேரம் காற்று ஓட்டமாக இருக்குன்னு வெளியே போய் உட்காந்துட்டா இப்படி சில பிரச்சனைகளும் வரும். அதை தான் அன்றைக்கி அந்த நபர் சந்தித்தார். ஆனால் அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னோடனே எல்லாருடைய மனசும் அப்படியே பக்குன்னு அவருக்கு சப்போர்ட்டிவாக போயிடுச்சு. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ரொம்ப தூரம் போகணும், 2 தூக்கம்லாமல் வந்திருக்காரு அப்படின்னு அவங்க மனைவி சொல்லும்போது எல்லாருக்குமே மனசு மாறி போயிடுச்சு. என்னப்பா இவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நினச்சவங்க அப்படியே பாசக்காரங்களாக மாறிவிட்டாங்க. இதுதான் நம்ம ஊர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு இந்த நேரத்தில் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த இடம் போடுறது அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். இடம் போட்டோம்னா பத்திரமா பக்கத்துலேயே உட்காந்துக்கணும், வேற எங்கேயோ போயிட்டால் பிரச்சனை ஆயிரும். சரி, இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே எப்படி இடம் போடுறது ஒரு விஷயமா இருந்துச்சோ அதே போல் இந்த பாட்டுக்குள்ளேயும் ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு ஒரு இடம் போடு அப்படிங்கிறாரு. எங்கே போட சொல்கிறாரு கேட்டுருவோம்.
3: தலைவா தலைவா தலைவா பொம்மலை செம்மா

0: சங்கர் மகாதேவன், அம்ரீஷ், கணேஷ் பத்மலதா, அதுக்கப்புறம் ஜாக் ஸ்டைல்ஸ், இவங்க எல்லாருமே இணைந்து பாடி அந்த படத்தில் ஆலங்குடி சோமுவினுடைய வரியில் அம்ரீஷ் கணேஷனுடைய அட்டகாசமான இசையில் மொட்டா சிவா கெட்ட சிவா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் சொக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 2020 வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அப்பா மகன் இந்த உறவு முறைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் பெரும்பாலும் எலியும் பூனையுமாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். நிறைய திரைப்படங்கள்லையும் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அப்படி காட்டினா தான் நல்லா இருக்கும் போல இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கேயும் ஒரு அப்பா இருக்கிறாரு. எந்த மாதிரி அப்பாவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் பையகிட்ட சொல்கிறாரு, மைசன் நீ எதுக்கு கவலைப்படாத, நீ யாரையாவது காதலிக்கிற அப்படின்னா ஐ வில் பி தேர் ஃபார் யூ, உனக்காக நான் இருப்பேன், உனக்காக என்ன விடாது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மாதிரி அப்பா இருந்தால் எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் அது இருப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குரிய விஷயம். ஆனால் இந்த பாட்டில் அப்படி சொல்கிறாரு, நிச்சயமாக நான் இருப்பேன், கவலைப்படாத, ஐ வில் பி தேர், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன தான் பண்ணுறாரு கேட்டுருவோமா?

0: சிலம்பரசன் குரலில், வாலியினுடைய வரியில், தரன் குமாரனுடைய இசையில் அந்த அட்டகாசமான பாடல் போடா போடி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: 3:52 50 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டும் நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி ஒரு அப்படியே ஒரு மலைப்பகுதியை ஃபோட்டோ எடுத்து அப்படியே மழை மேகங்கள் சொல்கிற மாதிரி போட்டிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய பகுதியாக இல்லை பொதுவான ஒரு படமானு தெரியல. ஓகே, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கருப்பண்ணன் ரங்கசாமி வாழ்த்துக்கள், வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சின்னக்கானூர் அங்கேருந்து, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து. அதன் பிறகு வர்ணஜாலம் அது வந்து ரயில் பயணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை சொன்னாங்கல்ல. நான் கூட அந்த அன்ரிசோர்ட் பதிவு பண்ணாத ரயில் பயணத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பயணத்தை விஷயங்கள்லாம் அவங்களுடைய விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதே போல் அதே எப்படி நிறைய பேர் நின்றுக்கிட்டு கடுப்பில் கூட இருப்பாங்க, முணுமுணுத்துட்டே வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நடக்கும், நிறைய நேரங்கள் நடக்கும். சீட்டு கிடச்சா உட்காருவோம், இல்லாட்டி நின்று வருவோம். இதான நம்ம வாழ்க்கை.

பண்ணுறது. அதுக்கப்புறம் புரோசை வாக்கம் ரீஜா மனோகரன் ஆடலுடன் பாடலை கேட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணிருக்கிறாங்க. அந்த பாட்டு அவங்கள மகிழ்ச்சிப்படுத்தின மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடியவங்க இன்னும் யார் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவரன் வீரராகவன், தன்னிலை அறிந்தால் முன்னிலை அடையலாம், என் நிலையிலும் உச்சமே அப்படின்னு சொல்லி அந்த நாம சொன்னோம்ல, நாம வந்து திடீர்னு பெரியாள் ஆகிறதுக்கு ஏதாவது பழமொழிகள் இருந்தால் சொல்லுங்கள், பெரியாளான மாதிரி காமிக்கிறதுக்கு, அந்த மாதிரி கேட்கும்போது இவர் அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்காரு வரிகளை கொடுக்கறதுக்கு, நல்ல முயற்சி. கும்பகோணம் குமரன், கூணாவுக்கு கூணாங்கிற மாதிரி கும்பகோணம் குமரன் வந்திருக்காங்க. வர்ணஜலம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீனா திருநெல்வேலியிலிருந்து மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. வர்ணஜலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்திருக்கக்கூடியவங்க பர்வதவர்தினி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் காற்று பார்க்கறது தான் அந்த ஏற்கனவே சொல்லியாச்சு. ஹேமலதா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க நடராஜன் சுப்பையா வர்ணஜலமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிவேதா ராஜு அவங்க வந்து கண்ணபிரான் வந்து சாதாரணமாக இருந்தவர் திடீர்னு போகும்போது குப்பையில் கிடந்த குண்டுமணி கோபுரத்திற்கு போனது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுவும் நல்லா இருக்குது. அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறது அது எப்படி போகிறது அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அதன் பிறகு வந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நாகராஜன் அவங்களும் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வைத்தியநாதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகராஜன் ஏ அவங்களும் வந்து கமலஹாசன் நடித்த படங்கள் அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அதில் வந்து வந்த பாடல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வின் நாகராஜ் 2 மணிக்கு மலர்கள், அதான் நான் அல்லது மலர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு போடுறீங்க. ஓகே சூப்பர், நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க. எல்லோருக்கும் முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியாக ஒரு ராணி இங்கே இருக்கிறாங்க. எந்த நாட்டு ராணி கேட்டுருவோமா?

விஜய் பிரகாஷ் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் குரல்கள் விவேகாவினுடைய ஹாரிஸ் ஜெயராஜனுடைய அற்புதமான இசையில் அந்த அழகான பாடல் மாற்றான் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:40. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழ் விளையாடு ஆட்டத்தை தான் இந்த ஒரு மணி நேரம் ஆடவிருக்கிறோம். நண்பர்கள் வந்து என்னது தமிழ் விளையாடு, இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டதில்லை அப்படின்னா, உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்றேன். 6 தலைப்புகளில் உங்களுக்காக கேள்விகளை அப்படி நான் அள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடு, ரெண்டாவது தலைப்பு வார்த்தைகளை ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, மூன்றாவது தலைப்பு வார்த்தைகளை வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது, நான்காவது தலைப்பு குறிப்பறிதல், ஐந்தாவது தலைப்பு சரியா தவறா, ஆறாவது தலைப்பு கணித ஆட்டம். இந்த கணித ஆட்டம் விளையாடுறவங்க மட்டும் தேவைப்பட்ட பேப்பர் பேனா பென்சில் கால்குலேட்டர் கூட வச்சுங்க, யாரும் எதுவும் உங்களை சொல்ல மாட்டாங்க. நமக்கு தேவை டக்கு டக்குன்னு பதில் வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி 6 தலைப்புகளில் கேள்விகளை அப்படி நான் அள்ளி எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த தலைப்பு வேணுமோ அதை கிள்ளி நம்மக்கிட்ட எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறதையும் சேர்த்தே நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான கேள்விகளை கொடுப்பேன். நீங்கள் முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு போராடி பதிலை நம்மக்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே இருக்குது. ஓகேங்களா, முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்காக நான் இருக்கேன். என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏதோ உங்களுக்காக தான், அந்த பக்கம் மதுரையில் கேட்குறாங்களே அவங்களுக்காக, இந்த பக்கம் திருச்சியில் கேட்குறாங்களே இவங்களுக்காக, அந்த பக்கம் அரியலூரில் கேட்குறாங்களே அவங்களுக்காக, அந்த பக்கம் கும்பகோணத்தில் கேட்குறாங்களே அவங்களுக்காக, இந்த பக்கம் ஈரோடு திருப்பூர் திருப்பத்தூர் இப்படி எல்லாருக்காகவும் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோருக்கும் வழிவிடுவோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் பல பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட வந்து ராஜேஷ் பெரியார் நகர் பாருங்கள், 4 லைனே கிடைக்க மாட்டேங்குது. அவரெல்லாம் முன்னே அடிக்கடி வருவார், இப்போ அவரே ஃபீல் பண்ணுறார் லைன் கிடைக்கலன்னு சொல்லி. இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணக்கூடிய இது இடங்களில் இருக்கிறதுனால கிடைக்காதவங்க கிடைக்கட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்கு தான், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்போம், அவ்வளோதான். நம்ம நோக்கம் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத மட்டும் வச்சுப்போம். இதையே அழுத்தி ஏற்றி சொன்னால் இதுவே மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். அதனால் இப்போதைக்கு உங்களுக்கான எண்களை நான் சொல்கிறேன். 2 எண் நம்மக்கிட்ட இருக்குது. முதல் எண் 2952 0853 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் 2838 98 9 8 7 1 அப்படிங்கிறது இந்த எண். உங்களுக்காக எண்களை மறுபடியும் சொல்கிறேன். 2952 0853 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது இன்னும் ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள்

0: கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டுன்னு குறிக்க மறந்துடாதீங்க, இல்லை வேற யார்ட்டையா பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய வந்திருக்கும் முதல் நண்பர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கும்பகோணத்திலிருந்து
0: மீனாட்சி. என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்? கும்பகோணம் மீனாட்சி சொல்லுங்க. சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? எது கொடுத்தாலும் பரவாயில்ல, அங்க நிக்கிறீங்க நீங்க. ஓகே, நம்ம நிலநடுக்கம் எல்லாம் நமக்கு வருது இல்ல, அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம்ல தகவல்.
1: ஆமா,
0: இதை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா? நிலநடுக்கங்கள் உருவாகும் போது பூமிக்கு அடியில் நிலநடுக்கம் தொடங்கும் புள்ளி மையப்புள்ளி, அதாவது எபிக் சென்டர் என்றும், அதற்கு நேர் மேலே தரைப்பரப்பில் உள்ள புள்ளி குவிய புள்ளி ஃபோக்கஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா தவறா? புரிஞ்சுதா இல்லை மறுபடியும் சொல்லணுமா? சரி அப்படின்றீங்களா? எப்படி, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா, எப்படி? அடியில ஆரம்பிக்க கூடிய அந்த புள்ளி மைய புள்ளி அப்படின்னு சொல்றாங்க, தரைக்கு மேல இருக்கக்கூடிய புள்ளிய குவிய புள்ளின்னு சொல்றாங்க, அது வந்து மேல வந்து பாதிப்பை உண்டாக்கக்கூடிய புள்ளிய குவிய புள்ளின்னு சொல்றாங்க. தரைக்கு மேல உண்டு பண்ணதோ அதுதான் மையப்புள்ளி. அப்படியே தலைகீழ வச்சுக்கிட்டோம்னா அதுதான் பதில். ஓகே, நல்ல முயற்சி மீனாட்சி அவர்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நன்றி. ஓகே ஓகே, அவங்க நல்ல முயற்சி பண்ணாங்க, பட் இருந்தாலும் அப்படி இப்படி நடக்கத்தானே செய்யும், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இது என்னென்னா, பூமிக்கு அடியில் பாறைகள் உடைந்து நிலநடுக்க ஆற்றல் முதன் முதலாக எங்கே உண்டாகுதோ அந்த உண்டாகக்கூடிய புள்ளி, அதாவது தரைக்கு கீழே ரொம்ப வெகு ஆழத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கு பேர் குவிய புள்ளி, ஃபோக்கஸ் அல்லது ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவிய புள்ளிக்கு அப்படியே நேர் மேலே அங்கே தான் தாக்கம் ஆரம்பிக்கும், தரையில், நம்ம தரைப்பகுதியில், தரைக்கு அடியிலேருந்து அந்த குவிய புள்ளியிலேருந்து நேராக மேலே வரக்கூடிய அந்த புள்ளிக்கு பேர் தான் எபிக் சென்டர், மைய புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து தான் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா இணையத்தில் தகவல்கள் நிறைய கிடைக்குது, தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா, இந்த மைய புள்ளி மேல மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, எபிக் சென்டர்னு சொல்லுவாங்க. நிலநடுக்க அலைகள் எப்படி பரவுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அந்த குவிய புள்ளியிலிருந்து உருவாகக்கூடிய அந்த உருவாகக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா கோள வடிவத்தில் எல்லா திசைகளிலும் சிதறி பரவுகிறது. இதில் பி வேவ்ஸ், ப்ரைமரி வேவ்ஸ், இரண்டாவது அலைகள், செகண்டரி வேவ்ஸ். கொஞ்சம் நாளைக்கு முடியும் நாய்கள்லாம் இந்த பி வேவ்ஸை வந்து கண்டுபிடிச்சிக்குவோம், விலங்கினங்கள் வந்து கண்டுபிடிச்சி திடீர்னு காய்ச்சி முடிச்சு கத்த ஆரம்பிச்சிடும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதே விஷயந்தான். இந்த அலைகள் பி வேவ் அப்படின்னும், எஸ் வேவ் அப்படின்னு சொல்லி, அப்புறம் மேற்பரப்பு அலைகள், சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று முக்கிய வகைகளில் அடங்குகிறது. இதுதான் அந்த மையப்புள்ளியை அடைஞ்சவுடனே தரைப்பரப்பை மேலும் கீழும் பக்காவாட்டிலும் அதிரச் செஞ்சு பெரும் நிலநடுக்கங்களை உண்டு பண்ணுது. இதுதான் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். ஓகேயா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், யாரேங்கிறது அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க. புதுசு புதுசா ஊர்ல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் பிஸியா தான் இருக்கும். சொல்லுங்க
2: சொல்லுங்க சார், எனக்கு சரியா தவறா சொல்லுங்க சார்.
0: சரியா தவறாவா
2: தலைப்பு?
0: எப்படி, ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா? கேள்விப்பட்டீங்களா, செய்திகள்ல காமிக்கும் போது இன்ச்சு பை இன்ச்சா காமிப்பாங்க, இந்த கண் பகுதி இங்கிருந்து இங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு செய்தி தொலைக்காட்சிகள் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? ஐ ஆஃப் த ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மையப்பகுதியில பலத்த காற்றும் கொடூரமான கனமழையும் இடைவிடாமல் பெய்து கொண்டே இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, சூறாவளி மற்றும் புயல்களின் கண் பகுதி எனப்படும் மையப்பகுதியில் பலத்த காற்றும் கொடூரமான கனமழையும் இடைவிடாமல் பெய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: சரிதான் சார்.
0: சரிங்களா, கேள்வி புரிஞ்சுதா?
2: புரிஞ்சு.
0: எங்க சொல்லுங்க பாப்போம், கேள்வி இன்னொருக்கா.
2: புயல் வந்து அந்த இதுல மையம் கொண்டிருக்கும் போது,
0: புயல் மையம் கொண்டிருக்கும் போது இல்ல, அந்த கண் பகுதியில நாங்க கேக்குறேன்,
2: கண் பகுதியில

0: இருக்கும் போது அதிகமான மழையும் சூறாவளி காற்றும் வீசும்னு சொல்றாங்க.
1: கண் பகுதியில் இருக்கும் போதுல அந்த கண் பகுதிக்கு உள்ள அந்த கண் பகுதி இப்ப நம்ம நம்ம இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த பகுதிக்கு உள்ள வந்து அது எப்படி இருக்குமா அப்படின்னு கேக்குறேன்.
0: இப்போதைக்கு
1: தவறு பரவாயில்லை, நல்லா முயற்சி பண்ணுங்க. சரியா தவிர அவ்வளவு கடினமா இருக்க என்ன
0: கடினமா இல்ல,
1: எளிமையா தான் இருக்கு ஆனாலும் கடினமா இருக்குன்றீங்களா? சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
0: ஓகே,
1: இதெல்லாம் கேள்வி போட்டிருப்போம் ஆனால் கொஞ்சம் நுணுக்கமானது தான், அதனால தான் இப்படி டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதாவது சூறாவளியினுடைய கண் பகுதி அப்படிங்கிறது அதன் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியாக

0: தீபாவளியினுடைய கண் பகுதி அப்படிங்கிறது அதன் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான பகுதி. அந்த கண் பகுதியில் எதுவுமே நடக்காது. அந்த அமைதியான பகுதியில் ஒரு சலனமே இல்லாமல் அமைதியாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா காற்றழுத்தம் மிக குறைவாக இருந்தாலுமே கூட சுற்றியுள்ள பகுதியில் தான் போல புயல் காற்றோ மழை மேகங்களோ அங்கே இருக்காது. அந்த கண் பகுதியை விட்டு அந்த கண்ணினுடைய விளிம்புகள் ஓரங்கள் அங்கே தான் பெருமளவில் தாக்கம் இருக்கும். அந்த கண் பகுதியில் பெருமளவில் ஒன்றும் இருக்காது. அதுதான் கண் சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண் சுவர் பகுதியில் தான் அதிகபட்சமான பேரழிவை உண்டாக்கக்கூடிய காற்று வீசும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ வந்து நமக்கு அந்த கண் பகுதியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய விளிம்புகளில் தான் நமக்கு தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஓகே, அவங்க நமக்கு டியூன் போட்டு காமிச்சிட்ருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிய ராஜா பேசுகிறேன்
0: சார். ஓகே, மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து ராஜா அப்படி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க சரியாக கேட்கல, இன்னும் ஒருக்கா சொல்லுங்களேன். என்ன தலைப்பு வேணும்? சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? எளிமையாவே கொடுக்கணுமா? சரி, வீட்டுல நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் கேள்வி கேட்கலாமா? ஸ்டெபிலைசர் பயன்படுத்துறமா நம்ம வீட்டுல? அவ்வளவுதான், அதான் கேள்வி. வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஸ்டெபிலைசர் சாதனம் மின்சார கம்பிகளிலிருந்து வரும் மாறுபடும் மின்னழுத்தத்தை சீராக்கி மாறாத மின்னழுத்தமாக, அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக மாற்ற பயன்படுகிறது. மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய வோல்டேஜை மாறாத ஒரு மின்னழுத்தமாக மாற்ற பயன்படுகிறது. சரியா தவறா?
1: சரிதான்
0: சார். சரின்றீங்களா? எப்படி, ஏதாவது ஐடியா இருக்கா, கேள்விப்பட்டீங்களா, இல்லை அப்படியே பயன்படுத்தி பார்க்கறதுலே சொல்றீங்களா? முயற்சி பண்ணிருக்கீங்க, சரி என்பது சரியான பதில் தான். வாழ்த்துகள்.
1: ஓகே சார்,
0: நன்றி, கலக்கிட்டீங்க ராஜா அவர்களே. வாங்க, ஓகே. அதாவது என்னென்னா, ஸ்டெபிலைசர் எதுக்காக பயன்படுத்துகிறோம் நல்லாவே தெரியும். வோல்டேஜ் ஏறி இறங்கும் போய்கிட்டே இருக்கும். இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம ஊட்டக்கூடிய பொருள்லாம் வர்டாப்பா டாட்டா பய பய அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வேறு இடத்துக்கு உலகத்துக்கு போயிடும். அதனால் அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காகத்தான் வோல்டேஜ் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்ல, அந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெபிலைசர் பயன்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். முக்கியமாக பெரும் விலையுள்ள பொருட்களுக்கு கட்டாயமாக பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனை தாங்குற மாதிரி தான் தயாரிக்கவே செய்கிறாங்க. இருந்தாலும் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதும் பலருடைய கருத்தாக இருக்குது. அதனால் வச்சுக்கிறதும் வச்சுக்காதும் உங்களுடைய விருப்பம். இப்போது ஒரு பாட்டு வருது, அதை நம்ம கேட்டு மகிழலாம்.

0: மகிழினி மணிமாறன் குரல்ல யுகபாரதி வரியில டி இமானினுடைய அற்புதமான இசையில கும்கி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: 102.3 FM.
4: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
0: 4:16 இந்த வேளையில் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. ஓகே, இவங்களும் டியூன் போட்டதுனால நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்
0: ஐயா. யார் எங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க ஐயா.
5: தாய் தந்தை துணை, தஞ்சை மாவட்டம் உப்பிலியப்பன்ல இருந்து வாழ்வு வளமுடன் தைய கலைஞர் ராமன் பேசுறேன் ஐயா.
0: ராமன், உப்பிலியப்பன்புரத்துல இருந்து?
5: ஆமா, உப்பிலியப்பன் கோயில்.
0: ஓ, கோயில். ஓகே, உப்பிலியப்பன் கோயில இருந்து ராமன், சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்? கணக்கு வழக்கெல்லாம் ஏன் வேற இருக்கு? சரியானுடைய தேர்ந்தெடுக்கிறது, ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது, வேற்றுமை கண்டுபிடிக்கிறது,
5: அந்த அளவுக்கு
0: நம்ம வேலை செய்யாது. மூளை வேலை செய்யாதுன்றீங்க, இந்த சரியா தவறாலேயே வேலை செய்யாதுங்கிற மாதிரிலாம் இருக்கே.
5: இருக்கு.
0: அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப வேலை செஞ்சுதானே ஆகணும்.
5: சின்ன உள்ள சார், 57 வயசுதான்
0: ஆகுது.
5: சரி, இல்ல.
0: அதாவது இதுலயுமே ரொம்ப கடினமான கேள்விகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல.
5: பேசுறீங்க.
0: சரி, ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான கேள்வியை கேக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு.
5: சின்ன பையன் முடிகிற அளவுக்கு கொடுங்க.
0: ஓகே ஓகே, உங்க நீங்க சொல்ற அளவுக்கே கொடுக்குறேன். ஓகேயா?
5: சரி ஓகே ஓகே.
0: சரி, நம்ம வந்து இப்போ விண்வெளி சம்பந்தமா கொஞ்சம் போக போறோம், அது தெரிஞ்சா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கோள் இருக்கு இல்லையா, செவ்வாய் கோள் வந்து அங்க இருக்கக்கூடிய வளிமண்டலம் பூமியை விட அடர்த்தி அதிகமானது அப்படின்னு சொல்றேன். சூரிய மண்டலத்தில் உள்ள செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் பூமியை விட அடர்த்தி அதிகமானது அப்படின்னு சொல்றேன். அங்கு காற்று அழுத்தம் அதனால அதிகமா இருக்கும் அப்படிங்கிறேன். அது சரியா தவறா? உண்மைதான்றீங்களா? எப்படி, எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இல்ல சும்மா முயற்சி பண்றீங்களா? முயற்சி தான் பண்றீங்க. அப்ப அது சரி என்பது தவறு, தவறு என்பது சரி. ஆமா, நான் சொன்னது தவறு, அதை அப்படியே மாத்தி சொன்னோம்னா அதான் சரி. ஓகேங்களா? பரவாயில்ல, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். வாங்க. அதாவது சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கோளில் வளிமண்டலம் இருக்குது அப்படின்னா அது பூமியை விட பெருசாக இருக்கானா? கிடையாது. நம்ம இது கூட கம்பேர் பண்ணும்போது பூமியை விட ரொம்ப மெல்லிய தின் அட்மாஸ்பியர் தான் அங்கே இருக்குது. பூமியினுடைய வளிமண்டலம் பார்த்திங்கன்னா அழுத்தத்தில் 1% குறைவாகவே அழுத்தம் செவ்வாயில் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா இதனுடைய வளிமண்டலத்தில் 95% அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. அதனால் பூமியோட கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் பதில். ஓகே, தவறு என்பது சரியான பதில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. ஆடுதுறையிலிருந்து காம்னா
6: பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்? 6 தலைப்புகள்ல.
6: சரியா தவறா.
0: சரியா தவறால எப்படி வேணும், கடினமாவா எளிமையாவா? எப்படி வேணும்?
6: எளிமையா.
0: என்ன பண்றீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்காக அப்போ இது சம்பந்தமாகவே கேட்போம். மனித

0: உடல் பற்றிய ஒரு கேள்வி. முதுகெலும்பு இருக்கு இல்லையா,
1: ஆமா.
0: முதுகெலும்பு பத்தின ஒரு கேள்வி. முதுகெலும்பு தொடரில் இருக்கக்கூடிய முள் எலும்புகள் இருக்கு, அந்த முள் எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய திசுத்தட்டுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் நாம் நிமிர்ந்து நடக்கும் போதும் குதிக்கும் போதும் அதிர்வு தாங்கியாக, நம்ம குதிக்கிறப்போ நம்ம அதிர்வெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு இதுவாக அந்த திசுத்தட்டுகள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறேன். சரியா தவறா? முதுகெலும்பு இருக்கு இல்லையா, முதுகெலும்புல முள் எலும்புகள்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திசுத்தட்டுகள் அதுதான் பார்த்தீங்கன்னா நாம் நடக்கிறப்பவும் குதிக்கிறப்பவும் நம்ம உடம்பை வந்து ஒரு மீடியமாக வச்சுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறேன். அது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா? சரின்னு நினைக்கிறீங்க. சும்மா கெஸ்ஸிங்கா இல்லை ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா உங்களுக்கு? கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி என்பது மிக சரியான பதில். வாழ்த்துகள். காம்னா இருக்கீங்களா? சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். உங்க ஏரியா பேர் என்ன, எந்த ஏரியா
1: சொன்னீங்க?
0: ஆடுதுறை. எங்க கும்பகோணத்தில் இருக்கா? சூப்பர் சூப்பர் சார். கும்பகோணம் ஆடுதுறையில இருந்து காம்னா, சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, நன்றி. அதாவது இந்த பைக்கில் வந்து ஷாக் அப்சார்பர் இருக்கு இல்லையா, அதே போல் நம்ம உடம்புலையும் இருக்குது. ஸோ நம்ம உடம்பெல்லாம் பார்த்து தான் பல இயந்திரங்களை வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பின்னணியில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள். முள்ளெலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த குருத்தெலும்பு தட்டுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்டிலேஜ் டிஸ்க், அதுதான் பார்த்திங்கன்னா நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஒரு ஜெல்லி போன்ற ஒரு பொருளால் ஆனது. இதனால் பார்த்திங்கன்னா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்காமல் தடுக்குது, அது முக்கியமான விஷயம். நடக்கும்போதோ ஓடும்போதோ இல்லை உயரத்துலேருந்து குதிக்கும் போதோ இருக்கக்கூடிய அதிர்வுகளை உறிஞ்சிக்குது, தண்டுவடத்தை பாதுகாக்குது. அதனால் ஒரு ஷாக் அப்சார்பராக இது வந்து ஷாக் அப்சார்பராக இருக்குது. பைக்கில் இருக்கக்கூடிய எப்படி நம்ம அப்படி தங்கு டங்கு குதிச்சா கூட ஒரு மீடியமாக வச்சுக்குது இல்லையா, அந்த மாதிரி அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக இது இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் சரி என்பது மிக சரியான பதில் அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கான பதில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: பட்டாபிராம் சார்.
0: பட்டாபிராம் சொல்லுங்க, பேர் என்ன?
2: குமார். குமார் சார்.
0: குமார், பட்டாபிராம்ல இருந்து குமார். சொல்லுங்க சார், உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருங்களேன்.
2: ஆ, கம்மி ஆச்சுங்க சார்.
0: ஏன்னா அது எக்கோ நமக்கு அடிச்சிட்டே இருக்கு, அதனால ரொம்ப தள்ளி வச்சிருங்க. சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: சிம்பிளா சொல்லுங்க.
0: சிம்பிளா, அதான் ஆறு தலைப்புகள் இருக்கு. சரியான விடை தேர்ந்தெடு அப்படின்னு இருக்கு, ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு, குறிப்பிடுதல் இருக்கு, சரியா தவறா இருக்கு, கணித ஆட்டம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? சரியா தவறா. ஓகே, சரியா தவறாவில் இன்னும் ஒன்று ரெண்டு கேள்வி தான் இருக்கு, அதுவும் காலியாயிரும் சீக்கிரமா. ஓகே
2: சார்.
0: உங்களுக்கான கேள்வி வந்து, இப்ப நம்ம தூய நீர் டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாங்க, பியூர் டிஸ்டில்டு வாட்டர். இப்ப அதை பத்தி தான் கேள்வி உங்களுக்கு. அந்த பியூர் டிஸ்டில்டு வாட்டர், தூய நீர் பாத்தீங்கன்னா மின்சாரத்தை மிக சிறப்பாக கடத்தும் தன்மை கொண்டது அப்படிங்கறதுனால ஈரக்கையோட சுவிட்சை தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா தவறா? அதான் அந்த பியூர் டிஸ்டில்டு வாட்டர் வந்து மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்றேன், அப்படி கடத்தும்ங்கிறதுனால அந்த ஈரக்கையோட நம்ம சுவிட்சை தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா தவறா?
2: தொடக்கூடாது சார்.
0: சரின்றீங்களா?
2: ஆமா சார்.
0: அந்த பியூர் டிஸ்டில்டு வாட்டரோட வச்சு சொல்றேன், அதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. பொதுவா இல்ல, நான் சொல்லல, பொதுவான தண்ணீரை பத்தி சொல்லல, டிஸ்டில்டு வாட்டரை பத்தி முதல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூட்சமம். சரின்றீங்களா?
2: சரிங்க
0: சார். சரி என்பது சொல்கிறீர்கள், ஆனால் சரி இல்லை, தவறு என்பதுதான் சரியான பதில். ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் லைனில் கேளுங்க. ஓகேயா? நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கி எல்லாருமே சரியாக தவறாகவே எடுக்கிறீங்க, ஆனால் எல்லாமே மாற்றி மாற்றி தான் சொல்கிறீங்க. நம்ம சரின்னு சொன்னால் தவறாக இருக்குது, தவறுன்னு சொன்னால் சரியாக இருக்குது. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டில்டு வாட்டர் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. நம்ம பொதுவாக சாதாரண தண்ணியை பற்றி பேசணுன்னா, நம்ம கரண்ட்டில் வந்து கையை வச்சு தொட்டோம்னா ஷாக் அடிக்கும் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் முற்றிலும் தூய நீர் டிஸ்டில்டு வாட்டர் அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்துவதில்லை. ஏன் அப்படின்னா, அதில் மின்சாரத்தை கடத்துவதற்கு தேவையான அயனிகள் கிடையாது. அயனிகள்னால் உள்ளே இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் வந்து மின்சாரத்தை கடத்தும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தான் அதுக்கு பேர் தூய், அதாவது சாதாரண தண்ணியில் அந்த அயனிகள்லாம் இருக்குது, மின்சாரத்தை கடத்தக்கூடிய பண்புள்ள மூலக்கூறுகள் இருக்குது. அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டோம்னா அதுக்கு பேர் தான் தூய நீர், டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்து மின்சாரத்தை கடத்தும் பண்பு கிடையாது. அதனால் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குழாய் நீர், நம்ம வீட்டில் இருந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை, இது எல்லாமே அந்த தண்ணியில் கலந்துருக்கு. உப்பு இருக்குது, உப்புகள் நம்ம இயல்பாக பயன்படக்கூடிய தண்ணீரில் உப்புகள்லாம் கரைந்திருக்கிறதுனால அது மின்சாரத்தை கடத்தும். ஆனால் அந்த டிஸ்டில்டு வாட்டர் மின்சாரத்தை கடத்தாது. அதனால் இதில் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் இந்த டிஸ்டில்டு வாட்டர் எதுக்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் துறையில் பயன்படுத்துகிறாங்க, ஊசி மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அறிவியல்

ஆய்வகங்களில் ரசாயன பரிசோதனைகள் பண்ணுறதுக்காக இந்த தூய நீர், தூய நீர்னா டிஸ்டில்டு வாட்டர் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி சாதனங்களை கழுவுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மின்கலன்கள், பேட்டரிகள், அது சம்மந்தப்பட்ட அப்ளைன்சஸ், உபகரணங்கள் பண்ணுறதுக்கு இன்வெர்ட்டர், கார் பேட்டரி, இதிலெல்லாம் அந்த டிஸ்டில்டு வாட்டரை பயன்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இன்வெர்ட்டர் வச்சுக்கிறவங்க இந்த தண்ணீரை வந்து பயன்படுத்திருப்பீங்க. இங்கே இப்போ உங்களுக்கு பிடிச்சி புரிஞ்சிடும், ஓகேயா? அதே போல் அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கும் வந்து க்ரீம்கள், லோஷன்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள், இதெல்லாம் தயாரிக்கும் போது கிருமிகளோ அல்லது தாதுக்களோ கலக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிஸ்டில்டு வாட்டரை அதில் பயன்படுத்துகிறாங்க. இப்படி இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, விளையாடுவோம். இப்போ ஒரு பாட்டு.

0: அட்டகாசமான இசையில அண்ணாத்தே படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: 102.3 FM. உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838 9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் வந்து நீங்க பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
2: திருத்தணி தமிழேந்தி, வானொலியுடைய ஒலி அளவை கமி பண்ணி வச்சிருங்களேன்.
4: கமி பண்ணிட்டேன்.
2: பண்ணிட்டீங்கயோ, சரிங்கயோ, சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
4: சரியான விடை தேர்ந்தெடு.
2: சரியான விடையை தேர்ந்தெடு. ஓகே. ஏன் இன்னைக்கு மாத்திட்டீங்க? வழக்கமா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் போவீங்க, பரவாயில்ல. சரி ஓகே, சரி ஓகே, பரவாயில்ல. என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி. சரி, உங்களுக்கா எளிமையா வேணுமா கடினமா வேணுமா, எப்படி வேணும்?
4: எளிமை, எளிமையா.
2: ஓகே, விண்வெளி சார்ந்த ஒரு கேள்வி கேட்கலாமா? விண்வெளியில விண்வெளி வீரர்கள் தங்களுடைய உயரத்தை அளக்கும் போது பூமியில் இருந்ததை விட சுமார் 2 அங்குலம் உயரமாக இருப்பார்கள், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கேள்வி. 4 காரணங்கள்ல முதல் காரணம், எலும்புகளின் அடர்த்தி அசுரமாக குறைந்து விடுவதால் அப்படிங்கிறது முதல் காரணம். 2வது காரணம், உடலின் தசைகள் தளர்ந்து போவதால. 3வது காரணம், முதுகெலும்பு வட்டுகள் விரிவடைந்து செல்வதனால. 4வது காரணம், விண்கலத்தின் காந்தப்புலத்தின் ஈர்ப்பு விசையால. இந்த 4 காரணங்கள் எது சரியா இருக்கும் நீங்க
4: நினைக்கிறீங்க?
2: எலும்புகளின் அடர்த்தி அதிகமாக குறையிறது, அசுரமா குறையிறது.
4: ஆமா,
2: அது இல்ல. அடுத்து
4: அப்படி இல்லையா?
2: ரெண்டாவது, தசைகள் தளர்ந்து போவதனால. தசைகள் தளர்ந்து போச்சுன்னா உயரம் குறைஞ்சிருன்றீங்களா?
4: சரி, நான் சொல்றேன்.
2: இப்ப நமக்கு தான் வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், தசைகள்லாம் ஒண்ணு தளர்ந்து போய் வலி உண்டாகுது, அப்ப உயரம் கம்மியாயிருதா என்ன? முதுகெலும்பு வட்டுகள் விரிவடைந்து செல்வதனால. 3வது, 4வது, விண்கலத்தின் காந்த புலத்தின் ஈர்ப்பு விசையால. எது இருக்கும்? முதுகெலும்பு வட்டுகள் விரிவடைந்து செல்வதனால.
4: ஆமா,
2: அதுதான் சரியான பதில். ஏன் அப்படிங்கறது ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? இப்ப முயற்சி பண்ணுங்க. அது பதில் ஓகே தான், காரணம் என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்களேன். முதுகெலும்பு வட்டுகள் விரிவடைந்து செல்வதால் வட்டுகள் விரிவடைந்து செல்றது அப்படிங்கறத வச்சு யோசிச்சு பாருங்களேன். அதனுடைய போக்கில இருக்கும் அப்படிங்கறனால அந்த பூமியினுடைய ஈர்ப்பு விசையின் காரணமா இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அங்க இல்ல, எல்லாமே கீழே, வெயிட் ஃபுல்லா கீழே வரும், அந்த அழுத்தம் அங்க இல்லாதனால கொஞ்சம் விரிவடைஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான்

0: இதுக்கான காரணம்.
1: ஓ
0: ஓ ஓகே, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. வாங்க, இதுதான் காரணம். பூமியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை, நம்ம பூமியில் இருக்கிறதுனால அந்த எடை எல்லாமே முதுகு எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய குருத்தெலும்பு வெட்டுகள் பார்த்தீங்கன்னா, அதான் இன்வெர்டிபிரல் டிஸ்க்ஸ், இதெல்லாம் ஒரு அழுத்தத்தோடு இருக்கும். அந்த அழுத்தத்தோடு இருக்கும்போது அதனுடைய உயரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம பூமியில். ஆனால் அங்கே விண்வெளியில் அந்த ஈர்ப்பு விசையெல்லாம் ரொம்ப இருக்காது, ஓரளவு நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது அங்கே இருக்காது. அதனால் விண்வெளி வீரர்கள் தற்காலிகமாக அங்கே இருப்பதனால அந்த ஒரு அழுத்தம் இல்லாததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது ஹைட்டு கூடின மாதிரி தெரியும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். இன்னும் ஆழமாக வேணும்னா படித்து தெரிஞ்சுக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: விவிஎஸ் கண்ணன்.
0: எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
2: கணக்கு தவிர நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க.
0: எங்க இஷ்டத்துக்கு ஒண்ணா? கணக்கு தவிர.
2: ஆமா.
0: சரி ஓகே, வழக்கமா நீங்க வந்து விவசாயம் கேட்பீங்க, விவசாயம் வேணாமா இப்போ? என்ன வேற்றுமை? முதல் வார்த்தை டிராக்டர், ரெண்டாவது வார்த்தை பவர் டில்லர், மூன்றாவது வார்த்தை கலப்பை, நான்காவது வார்த்தை கூட்டு அறுவடை இயந்திரம், கம்பைன் ஹார்வெஸ்டர்னு சொல்லுவாங்க, கூட்டு அறுவடை இயந்திரம். இந்த நான்கில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, வேறுபட்டிருக்கு. ஏன் வேறுபட்டிருக்குன்னு காரணத்தோட முடிஞ்சால் முயற்சி பண்ணி சொல்லுங்க.
2: அதுல வந்து அறுக்கிறது அந்த இதுவும் கட்டி மாதிரி அது இருக்குது. இன்னொன்னு என்ன சொன்னீங்க?
0: இன்னொன்னு கூட்டு அறுவடை எந்திரம்
2: பாருங்க.
0: நல்ல முயற்சி, ஆனா அது இல்லை. இப்ப ஏதாவது கணிங்க, இப்ப ஏதாவது கணிச்சு சொல்லுங்க என்ன இருக்கு. எல்லாமே ஒரு வகையில இருக்கும், ஒண்ணு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா ஒண்ணுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரியும் இருக்கும்.
2: பெரும்பாலும்
0: பெட்ரோல் டீசலாலயும் ஓடும். ஆனா இப்ப இந்த கலப்பைங்கிறது நம்ம மனித உழைப்பினாலும் விலங்குகளோட உழைப்பினாலையும் ஓடும். ஆனா மத்தது விலங்குகளை வச்சு ஓட்ட முடியாது இல்லையா? டிராக்டர் விலங்குகளை வச்சு நம்ம ஓட்ட மாட்டோம், பவர் டில்லரும் ஓட்ட மாட்டோம், அறுவடை பண்ற எந்திரத்தையும் ஓட்ட மாட்டோம். எல்லாமே பாத்தீங்கன்னா பியூரா எரிபொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயம். இதுல வராதுன்றீங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். கலக்குங்க கலக்குங்க. நன்றி, நல்ல பதில், வாழ்த்துக்கள். ஓகே, அதுதான் பாரம்பரியமாக நம்ம பண்ணக்கூடிய கலப்பை. டிராக்டரில் போட்டும் பயன்படுத்த முடியும், 2-in-1 மாதிரி வச்சுக்கலாம், மிஷின்லையும் போட்டுக்கலாம், மேனுவலாகவும் நம்ம அதை வந்து கலப்பை ஏற்கனவே ஒரே ஒரு இருக்கக்கூடிய கொழு இருக்கக்கூடிய அந்த கலப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் மற்றது எல்லாமே எரிபொருட்கள் பயன்படுத்தி எந்திரங்கள் மூலமாக செயல்படக்கூடிய விஷயம், அது மட்டும்தான் மாறுபட்டுருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிறது கூப்பிடுறீங்க, பேர சொல்லுங்கள் மேம்.
3: வணக்கம்,
0: சரஸ்வதி திருச்சியிலிருந்து.
3: ஆமாம்,
0: சொல்லுங்கள், எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும்?
3: நூற்றாண்டின்
0: இறுதியில் அமெரிக்க பொறியியலாளர் ஒருவர் கார்பன் துகள்களின் அழுத்த மாறுபாடுகளை ஆராய்வதன் மூலம் ஒளியை மின்சாரமாக மாற்றும் எனது இயற்பியல் தத்துவத்தை கண்டறிந்தார். இப்ப ஏதாவது முயற்சி பண்றீங்களா? அப்படித்தான் சொல்லுவேன் நான். ஓ, அது சொல்லிட்டா அடுத்த குழு ஆயிருமே. நான் அதுக்குதான் உங்களுக்கு கடினத்தன்மை கூட்டத்துக்காகவே 5 குறிப்புகளை வச்சிருக்கேன். இந்த குறிப்புல ஏதாவது முயற்சி பண்றீங்களாங்கிறதா இப்ப கேள்வி. இல்லை, அடுத்த குறிப்புக்கு போகலாம். நான் காற்றில் ஏற்படும் ஒளியின் அழுத்த அதிர்வுகளை அதற்கு இணையான மின் சமிக்ஞைகளாக மாற்றி தரும் ஒரு எளிய மின்காந்தை அலை உணரி சாதனம்.

0: சாதனம்?
1: ட்ரான்ஸ்மிட்டர்.
0: டிரான்ஸ்மீட்டர். ஓகே, நல்ல முயற்சி. நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன்.
1: ஓகே.
0: நீங்கள் தினமும் பேசும் ஸ்மார்ட்போனினுடைய அடிப்பாகத்தில் உள்ள சிறிய துளையின் உள்ளேயும், கணினி ஹெட்செட்கள், ஆன்லைன் வகுப்புகள், மேடைகளில் பேசும் கருவிகளிலும் நானே முதன்மை பொருளாக இருக்கிறேன். இப்போ எதாவது
1: கண்டுபிடிக்கிறீங்களா?
0: ஏங்க, எவ்வளோ குழு இதுலேயே கொடுத்துட்டேன். ஸ்மார்ட் ஃபோனில் அடியில் இருக்குது சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அது என்ன அது? அது என்ன அது?
1: வெளியில
0: மேடைகளில் பேசக்கூடிய கருவி என்ன அது? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்லயா பேசுறோம்? மைக்கு. அப்பா, எப்படி எல்லாம் வர வேண்டிய வரைக்க வேண்டியிருக்கு. சரி, இப்ப சொல்லுங்க, மைக்கு தானா? கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு. எப்படி?
1: நீங்க
0: ஸ்பீக்கர்ல கூட தான் சத்தம் வருது. இப்ப நீங்க சொன்ன ஸ்பீக்கரே நான் எடுத்து கொடுக்குறேன். எப்படி அதை பொறுத்துறீங்க? அதை எனக்கு காரணத்தோட சொல்லுங்க. அதனால வரீங்க. சூப்பர், மைக்கே தான், மைக்கே தான். அட்டகாசம் கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அவ்வளவுதான், மைக் தான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னும் கூட சில குறிப்புகள் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். நான்காவது குறிப்பு: நான் மனிதர்களின் குரலை தூர புள்ளிக்கு கடத்துவதற்காக ஒலியை தன்வசப்படுத்தும் ஒரு மின்னணு நுழைவாயில் சாதனம் அப்படிங்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நான் உங்கள் மொபைல் போனின் கீழே உள்ள சிறிய தொலைக்குள்ள மறைஞ்சிருந்து நீங்க பேசுவதை கேட்கும் கருவியாக செயல்படும் ஒலி வாங்கி, மைக்ரோஃபோன். அவ்வளவுதான், இதுதான் ஒலியை மின்னாற்றலாக மாற்றுகிறது. இது நம்ம பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். இப்போ அந்த மைக்கெலாம் பயன்படுத்தி தான் நான் பேசுகிறேன், உங்கள் காதுகளுக்கு அது வருகிறது. ஓகேயா? இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: 102.3 FM.
0: ஓகே, இப்போ ஒரு அழகான பாட்டு காத்திருக்கு. பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம விளையாடலாம். பாட்டு இப்போ.

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையில அவரும் ஜொனிட்டா காந்தியோடு இணைந்து பாடியிருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் வரியில பீஸ்ட் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
3: MSV பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
2: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
4: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு,
5: புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
4: நடித்தி முன்பெயர் சிவாஜியா?
6: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அவர்தான் டைரக்டர். அவர் வந்து MGR சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு வாங்கிட்டேன் என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேட்பாரு, நம்ப பாட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண உங்க அப்பா வச்சு ஆறு மணிமே ஆறு. மக்கள் திலகம் MGR வந்து மூட் டவுனா இருக்கும்போது அவர் கேட்கறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணிமே ஆறு போட்டு கேட்கிறார். It's like that too. Look at the world.
4: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
6: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் FM இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம் 044-295-2

0: 8853 மற்றும் ஒரு எண் 2838987711. இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். ஹலோ,
1: 102.3 FM. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 101 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம், இணைப்பில் வந்துருக்கி பேசுங்க.
2: ஹலோ.
1: ஆ ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, யார் எங்கிறது வந்துருக்கீங்க சொல்லுங்க சார். பெருமை கொள்கிறேன், சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு எது வேணும்?
2: வேற்றுமை.
1: ஓகே, வேற்றுமையில எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கொடுக்கலாமா? நான்கு வார்த்தைகள். முதல் வார்த்தை தழைச்சத்து உரம். இரண்டாவது வார்த்தை மணிச்சத்து உரம். மூன்றாவது சாம்பல் சத்து உரம். நான்காவது நுண்ணூட்ட கலவை. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து உரம், அப்புறம் நுண்ணூட்ட கலவை. இது நான்கில் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. ஏன் வித்தியாசமா இருக்குன்னு காரணத்தோட முயற்சி பண்ணுங்க. நன்றி, கலக்கிட்டீங்க,
2: வாழ்த்துகள்.
1: அதாவது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தேவைப்படக்கூடிய முதன்மை பேரூட்ட சத்துகள், பிரைமரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லப்படக்கூடியது. ஆனால் நுண்ணூட்ட கலவை அப்படிங்கிறது மிக மிக குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய துத்தநாகம், இரும்பு, அந்த மாதிரி சத்துக்களுடைய தொகுப்பு. ஸோ அதெல்லாம் பெரிய சத்துகள், இது வந்து குட்டியோடு சத்து, அதனால் இது வந்து வேறுபடுகிறது. மற்ற மூணுமே தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதெல்லாம் கொஞ்சம் வேறு லெவல். ஓகேங்களா? தழைச்சத்து அப்படிங்கிறது நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, மணிச்சத்துங்கிறது பாஸ்பரஸ்ன்னு சொல்லுவாங்க, சாம்பல் சத்து அப்படிங்கிறது பொட்டாசியம்னு சொல்லுவாங்க. நுண்ணூட்ட கலவைங்கிறது இது இல்லை, இதெல்லாம் இல்லாமல் ஜிங்கு, இரும்பு, அயன், ஃபோரான், இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கிறது இந்த மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மற்றது எல்லாமே பெரிய லெவல், இவங்க குட்டி லெவல் பேர்லேயே இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிறது அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க மேம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் நமக்கு பப்ளிக்கா சொல்லாதீங்க, ஓகேயா? அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல, நான் கேள்விதான் கேட்க போறேன். முதல் குறிப்பு, விண்வெளி ஓடங்களின் மின்னணு பலகைகளை ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க வேதியியலாளர்கள் என்னை உருவாக்கினார்கள். எதா கணிக்க முடியுதா? லைட்டா? லைட்டா, ஈரப்பதத்திலிருந்து லைட் எப்படி பாதுகாக்கும்? லைட்டா, ஃப்ளைட் தான் எனக்கு லைட்டா கேக்குதா? அதை கொஞ்சம் டைட்டா சொல்லிங்கன்னா எனக்கு லைட்டா கேட்டிருக்காது இல்ல. சரி சொல்லுங்க. ஓகே, ஃப்ளைட்ன்றீங்க, சரி, அது இல்ல. அடுத்து நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு போயிருவோம். நான் காற்று மற்றும் நீரால் உலோகம் துருப்பிடிக்காமல் தடுத்து பாதுகாக்கும் பூச்சு.
3: எனாமல்.
1: எனாமல், எப்படி எப்படி கணிக்கிறீங்க எனாமல்? அதுதான் துருப்பிடிக்காது. சூப்பர், அட்டகாசம் கலக்கிட்டீங்க. அதேதான், அதேதான், அதேதான், ஆன்டி ரஸ்பைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எதிர்ப்பு பூச்சி எனாமல் தான். வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க.
3: சூப்பர் சார், சூப்பரா யோசிக்க வச்சிட்டீங்க.
1: யோசிக்க, நீங்க தான் யோசிச்சீங்க, நான் கிண்டி கிண்டி தான் விட்டேன். ஓகே,
3: நீங்க சயின்டிஸ்ட் மாதிரி கேள்வி கேட்டு எங்களை எல்லாம் யோசிக்க,
1: இப்படி எல்லாம் கேட்டதெல்லாம் ஈஸியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மத்த எல்லாம் கேட்டா டக்கு டக்குன்னு சொல்லி விடுறீங்களா? வாழ்த்துக்கள். கலக்கிட்டீங்க. அதேதான் இன்னும் ரெண்டு

இருக்கு அதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா? நன்றி. இப்ப வந்து நான் உலோ ஓகே நீங்க கேளுங்க. ஓகே வாங்க. நான் உலோகங்களின் மேற்பரப்பில் காற்று புகாதவாறு ஒரு பாதுகாப்பு படலத்தை அமைக்கிறேன் அப்படிங்கிறது அடுத்த புள்ளி. அப்புறம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வீட்டு இரும்பு ஜன்னல்கள் கதவுகள் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் உதவுகிறேன். அப்புறம் உங்கள் வீட்டு இரும்பு கதவுகளில் நான் பூசப்படக்கூடிய ஒரு வர்ணம் எனாமல் பெயிண்ட், அவ்வளோதான். இந்த எனாமல் பெயிண்ட் தான் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே தான் ஆக்சிஜன் ஈரப்பதம், இதெல்லாம் உலோகத்தோட வினை புரிகிறத இந்த பெயிண்ட்டு தடுக்குது. இந்த வேதியியல் பூச்சி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள் பல ஆண்டுகாலம் நல்லா உழைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதை கண்டுபிடிச்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் நீங்களும் இணையத்தில் தேடி கண்டுபிடிச்சிங்க. ஆனால் இது பொதுவாக எங்கே முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி கால அந்த அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கலங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த டெக்னாலஜி. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஏன் அங்கே மட்டும் பயன்படுத்திக்கிட்டு வீட்டில் பிரச்சனை இல்லையா வீட்லேயும் பயன்படுத்துவோமே அப்படின்னு சொல்லி எல்லா டெக்னாலஜியும் பெரிய பெரிய இடங்கள்லேருந்து நம்ம சாதாரண இடங்களுக்கு நகர ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஓகேங்களா. இது எப்படி இயங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரியான காற்று ஈரப்பதத்தோடு வினைபுரியக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிற துரு உண்டாகுது. இந்த பூச்சி அந்த துரு உண்டாகாமல் தடுக்கிற வேக்கூடிய வேலையை ஏர் டைட் காற்றே புகாதவாறு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த பெயிண்ட் வந்து பண்ணுது. அதனால் இதெல்லாம் தான் உள்ள இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி கேட்டு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோமோ ப்ரைமர்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தோட அடிப்படையில் இது இயங்குகிறது ஓகேங்களா. இதில் அப்புறம் முக்கியமாக இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஒரு பொருளை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நெடுங்காலம் இருக்கிறதுக்கு இது வந்து பயன்படுகிறது, அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். நிறைய பேர் முயற்சி பண்ணி வாய்ப்பு கிடைச்சிருக்கும், வாய்ப்பு கிடைக்காதவங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து மகிழ்ச்சியாக இருங்க. அடுத்ததாக பூந்தின்றலில் உங்களுக்கு இதை விட ஜாலியாக வச்சுருக்கிறதுக்காக ஆர்ஜே நாகராஜ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கார். இப்போ உங்களுக்கு நிறைவாக ஒரு பாடல், என்ன பாட்டு கேட்டுருவோம்.

அஞ்சுமணி ஆயாச்சு. 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் அஜய் நாகராஜ். ஸோ பூந்தென்ற நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், வீடுகளில் வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க. சொல்லி அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓகேம்மா வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் சம்டைம் அந்த பொருளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பொருளும் வாங்கிட்டு வருவோம் அப்படி மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க குவஸ்டின் கேட்பாங்கள்ல, குவஸ்டின் கேட்கும்போது என்ன எப்படி சமாளிச்சிங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு தக்காளி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா, தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கணும் நம்ம மறந்துடுவோம், மறந்துட்டு போயிட்டு என்ன சொல்லியிருப்போம், அம்மா தக்காளி வந்து சின்னதாக இருந்துச்சுமா, கொஞ்சம் பெருசாக இருந்தால் தானம்மா கரெக்டாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கிறதால வந்து உனக்கு நறுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்ல, அதனால தான்மா அப்படியே வந்துட்டேன், பெரிய தக்காளியாக வாங்கலான்னு வந்துட்டேன், நான் திரும்ப வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே வெங்காயம் பார்த்தோம்னா வெங்காயத்துக்கு ஒரு கதை சொல்லுவோம், வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, பெரிய வெங்காயம்னா நீ ஒரு வெங்காயம் எடுத்து அப்படியே அரிஞ்சு போட்டுடலாம் குழம்புல, அதனால் அப்படியே நம்ம ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக சொல்லுவோம். ஒரு உருளைக்கிழங்குறதுல அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுவோம், உருளைக்கிழங்கு உருளையாக இல்லைம்மா நீட்டாக இருந்துச்சுமா அப்படி என்னுவோம். ஒரு டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் நீ யூஸ் பண்ணுற பிராண்ட் இல்லைம்மா அதனால தான்மா வந்துட்டேன் அப்படின்னு பல்வேறு உருட்டுகளை உருட்டுவோம். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை உருட்டுகளை உருட்டியிருக்கீங்க, மறந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படிலாம் சமாளிச்சிங்க, அந்த சமாளிப்பை அவங்க நம்பினாங்களா, உங்கள் அனுபவம் என்ன, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். உங்களின் அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பா இது ரெண்டுமே பிஸியாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இது ரெண்டுமே பிஸியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முகநூல் பக்கத்துக்கு போங்க, விவத் பாரதி தமிழ் FM 102.3 இந்த முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கோம், அந்த பதிவு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ நேயர்கள்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முதல் நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம், மணப்படையிலிருந்து
0: மணப்படையிலிருந்து பிரபு பிரபு சார் தலைப்பு
1: கேட்டீங்களா,
0: நீங்க எப்படி எல்லாம் சமாளிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து எங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க, 10 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க, நாங்க வந்து வாங்கிட்டு மறந்துட்டோம்னா வந்து ரேட் அதிகமா இருக்கு, எல்லாம் 5 ரூபா காய்கிலோ.
0: ஆமாம்மா, ரொம்ப அதிகமா சொல்றாங்கம்மா அந்த கடையில, அதனால வந்து நம்ம போயிட்டு பக்கத்து கடையில வேற கடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன்.
1: காசு பத்தல,
0: காசு பத்தல,
1: மறந்துடுவேன்
0: நிகழ்ச்சியில முதல் நேரா வந்து சூப்பரா அட்டகாசமா கருத்தை பகிர்ந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
2: கும்பகோணம் பிஎம் சரவணன் பேசுறேன் சார், இந்திராசாலேருந்து.

0: சரவணன் சார் தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார். உங்க நிகழ்ச்சி 4 மணி வர முடியல சார், ஓடி ஓடி காய்கறி வாங்க ஆரம்பிச்சு விட்டாங்க வீட்டுல.
0: சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: சார்,
0: உங்களோட அனுபவம் எப்படி நீங்க சமாளிப்பீங்க? மறந்துட்டீங்க, மறந்ததை அப்படின்னு சொல்றது கொஞ்சம்.
1: ஆமா சார், எனக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லி வெண்டைக்காலாம் வாங்கிட்டு வரோம் சார், விலை கம்மியான்னு. அது காஞ்சி போனதா இருக்கும், எனக்கு அவ்வளவுதான் தெரியாது. வீட்டுல வாங்கிட்டு வந்து விலை கம்மியா இவ்வளவு வாங்கிட்டு வந்துருக்கீங்க, அது விலை கம்மின்னு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நேத்துக்காங்க, முந்தானே அதுக்காம பாங்க. சரி, ரெண்டாவது போய் புதுசா வாங்கிட்டு வருவான், அப்பதான் கத்துக்கிட்டான் சார்.
0: சரி,
1: நல்லா காய் எப்படி வாங்குறதுன்னு அப்பதான் அனுபவப்பட்டு இப்பதான் சார் வாங்குறேன்.
0: சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நிகழ்ச்சியிலையும் மடத்தனியர் வணக்கம். விவேக் பாரதி, தமிழ் பண்பலை. கலாம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார்.
0: நீங்க எப்படி சமாளிப்பீங்க? மறந்துட்டு ஒரு பொருளை வாங்க சொன்னாங்க, வாங்கல, மறந்துட்டோம், வீட்டுக்கு உள்ள வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் எப்படி சமாளிப்பீங்க? அத
2: சார், அம்மா தான் கடைக்கம் போவாங்க, அம்மா டைம் வேலை இருப்பாங்க, நினைப்பாங்க கடைக்கு.
0: கட்ட
2: சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு பொருள் மிஸ் ஆயிடும். அப்புறம் வந்து பாப்பாங்க, என்ன ஒரு பொருள் மிஸ் ஆகுது, அப்புறம் ஏன் இன்வைட் பண்றேன்னு ரொம்ப கண்டிப்பா திட்டுவாங்க. இது மக்கள் சொல்லிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தா அப்புறம் அம்மா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க.
0: அதுதான், சரிம்மா இருமா, மறந்துட்டேன், திரும்ப போயிட்டு வந்துடுறேன் கடைக்கு அப்படின்னு போயிட்டு வந்துருவீங்க. நீங்க வந்து அம்மா கிட்ட வந்து போய் சொல்ல மாட்டீங்க, போய் சொல்லாம திரும்ப போய் வாங்கிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிருவீங்க. சரிங்களா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம். விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
3: இனிய மாலை வணக்கம் சகோதரரே.
0: இனிய மாலை வணக்கம். யார், எங்கிருந்து?
3: சகோதரருக்கு வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: சொல்லுங்க ஐயா. சற்று
0: நம்ம என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, வீட்டுல வந்து இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நம்மளும் வந்து சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லியிருப்போம், ஆனா வீட்டை மறந்து வந்துருவோம். வந்து வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அச்சோ இதை வாங்கிட்டு சொன்னாங்களே மறந்துட்டமே அப்படின்ட்டு. ஆனா அந்த மறந்ததை அப்படியே சமாளிக்கிற விதமாக ஏதாவது வேறு ஏதாவது காரணம் சொல்லி அப்படியே பூசி முழுகி, ஆமாம் அதனால தான்மா இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி எப்படி சமாளிச்சிருக்கீங்க?
3: அப்படி சமாளிப்பு பார்த்தீங்கன்னா சார், எங்கே இப்போ நாங்கள் வந்து டெல்டா மாவட்டம், என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இட்லிக்கு உளுந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இட்லிக்கு உளுந்து வாங்கிட்டு சொன்னா நான் வந்து அதை போன இடத்துல அதை மறந்துடுவேன். அதாவது உளுந்துன்னு பாத்தீங்கன்னா, சில உளுந்து பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்து இருக்கும், அந்த கருப்பு தோல் உள்ள உளுந்தும் இருக்கும்.
0: அதுதான், தோலோட இருந்தா கருப்பா இருக்கும், மேல தோல் எடுத்துட்டா வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதானே?
3: என்ன பண்ணணும்னா, வீட்டுல நேத்து வயல்ல இருந்து கொண்டாந்து வச்சது மேல இருந்ததாம்மா, அதை எடுத்திருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு நான் வந்துட்டேன் சொல்லி, மேல இருந்ததாம்மா, நேத்து நான் பார்த்தனே சாக்குல கட்டி வச்சிருந்தனே அப்படின்னு அவங்கள்ட்ட. அதான் அங்க இருக்காது, அதை எடுத்துருப்போம் நான் ஏற்கனவே. அதனால அவங்கள்ட்ட சொல்றது பாத்தீங்கன்னா, மேல வச்சிருந்தாமா, கட்டி வச்சிருந்தாமா, நீ மூட்டை மேல பாக்கலையா அப்படின்னு சொல்லி சமாளிப்பேன்.
0: அதுதான் அட்டகாசம், இந்த மாதிரிதான் நம்மளும் சொல்லுவோம்மா, இங்க இருந்துச்சுமா, உள்ள நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா இருக்கா இல்லையான்னு தெரியாது, பட் இருக்கு.
3: இருக்கு, என்ன பண்ணி அரிசி மூட்டையெல்லாம் அடிக்கிருக்காது, பக்கத்துல இருந்துச்சுமா, நான் பார்த்தம்மா அப்படின்னு ஒண்ணு அவங்க உடனே சொல்லுவாங்க. ஏங்க, நீங்க பச்சரிசியை பார்த்துட்டு உளுந்துனியதங்க என்னங்க சொன்னீங்க அப்படின்னு
0: வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம், குமார்.
0: குமார் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: வீட்டுக்கு வந்தானே அவங்க இந்த பொருள் காணுன்னு கேட்பாங்க, அப்ப நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சமாளிச்சு, நீங்க சொல்லவே இல்லை இந்த பொருள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி.
0: நீங்க சொல்லி இருந்தா நான் அவன் கண்டிப்பா வாங்கிட்டு வந்திருப்பேன், நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க, அதனாலதான் நான் வாங்கல அப்படின்னு சொல்றீங்க. இது சூப்பர் ஐடியா. ஏன்னா அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, சொன்னமா சொல்லலையா அப்படின்ட்டு.
4: சொன்னமே.

0: சொன்னமே பிள்ளை சொல்லலைன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி சரிப்பா திரும்ப வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை வந்திருக்கு, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி தாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம காரணம் சொல்கிறதுக்கு போல அம்மா நீங்கள் சொல்லவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லலாம், இன்னும் இதுவாகிடும்ல. அந்த மாதிரி தான். சரிங்க. நேயர்களே, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கால் பண்ணிட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்தில் நிறைய நேயர்கள் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இப்போ இந்த நம்பர் பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னொரு நம்பரும் இருக்குது, 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது ரெண்டுமே பிஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முகநூல் பக்கத்துக்கு போங்க. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூல் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட்டுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
1: சார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா? யார், எங்கிருந்து?
1: நான் வடபழனி சிடிவா பேசுகிறேன் சார்.
0: ஜீவா வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விபித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா சிறப்பா இருக்கும். வணக்கம். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம் விபித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: சிவ சுப்பிரமணியன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: சொல்லுங்க சார்.
0: அதாவது நம்ம என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒன்று வீட்டில் இதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இதை ஓகேம்மா இதனால தான்மா இதை நான் வாங்காம வந்துட்டேன் அப்படின்னு சமாளிச்சிருப்பீங்கல்ல, என்ன மாதிரி சொல்லி சமாளிப்பீங்க அந்த அனுபவம்?
2: வந்து சமாளிக்க மாட்டேன் சார், மறந்துட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். ஏன்பா சமாளிச்சுட்டு அம்மா மறந்துட்டு வந்துட்டேம்மா, அவ்வளவுதான்மா, திரும்ப வாங்கிட்டு
2: வந்துடுறேன். போய் சொல்லிட்டு
0: ஏன் அதை போய் சமாளிச்சு போய் சொல்லி
2: ஒரு பொய்ய மறைக்க பத்து சொல்லணும்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? யார், எங்கிருந்து? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க பெயர், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: பாலுக்கு
0: பதிலா மோர் வாங்கிட்டு
3: வந்துட்டீங்க. தயிர் வாங்கி கொடுத்துட்டேன்.
0: கூப்பிட்டு
3: அவங்க கட் பண்ணி அரிசி பார்த்து ஊத்துலாம்.

0: இந்த மாதிரி அனுபவம் நிறைய நமக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும்.
1: கொண்டு போனா அவங்க தூங்க, அப்ப அவளை எல்லாம் பாருங்க, அவங்க குழந்தை காமிச்சாலும் மில்க்கு
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: அஞ்சு மணி 15 நிமிஷத்தை கடந்து போய்கிட்டு இருக்கோம். அதாவது பால் வாங்கிட்டு வரும்போது கூட நமக்கு நிறைய எதிர்ப்போம். பால் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அம்மா பால் வாங்கிட்டு வரும்போது பச்சை கலர் பால் தான் வாங்கிட்டு வரலாம் நினச்சேன், ஆனால் பச்சை கலர் பாக்கெட்டே இல்லைம்மா அங்கே வந்து, இதனால் அப்படியே நான் மறந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கலரை வச்சு நம்ம சொல்லுவோம், இதுதான் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதால வந்து நல்ல பாலாக வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன், அந்த இது இல்லைம்மா அதனால தான் வந்துட்டேன், திரும்ப வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களாம் எப்படி சமாளிச்சிங்க, உங்கள் அனுபவம் என்ன அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0444 என்ற முன்னிணைப்பினோடு 2952 0853 மற்றொரு எண் 0444 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871 இந்த நிலையில் தொடர்பு கொள்ளலாம். முகநூல் பக்கத்திலையும் போஸ்ட் போட்டுக்கோ, அந்த போஸ்ட்டுக்கிலையும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விருமாண்டி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, கமலஹாசன் ஸ்ரேயா கோஷல் பாடலை பாடியிருக்காங்க. இணைந்திருப்போம். இது 102.3 பத்பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு சூப்பரான சாங்க கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு உழவே தலை.
3: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதி

0: நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களா இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமா இருக்குங்கிறதுனால நான் எப்பவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: 5:25 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வீட்டுல இதை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதை மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்க எப்படி எல்லாம் சமாளிச்சிங்க, அந்த சமாளிப்பு அந்த அனுபவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
3: வாங்கி
2: வச்சிட்டு மறந்துட்டீங்க பாத்தீங்களா, வாங்காம மறக்கல.
3: ஆமாங்க ஐயா, வாங்கி வச்சிட்டு கடையிலயா மறந்துட்டு அங்க போய் நான் திட்டு வாங்குறேங்க வீட்டுல.
2: சூப்பர், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. கோதண்டபாணி சார், தலைப்பு கேட்டீங்களா? நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
4: ஒரு ஒரு ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கினு வர சொன்னாங்க கடையில போயிட்டு.
2: சொல்லுங்க ஐயா, நான் மாத்தி வாங்கிட்டீங்களா?
4: வாங்கிறதுக்கு பதிலா மீன் வாங்கி வந்துட்டேன்.
2: வீட்டம்மா என்ன சொன்னாங்க? சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு.
4: அப்படி ஆகி போயிச்சு.
2: அப்புறம் எப்படி சமாளிச்சீங்க?
4: மறந்து
2: வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டேன். மறந்து வாங்கிட்டோமா சூப்பர். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
2: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: சார், திருச்சி மாவட்டம் சமயபுரம்.
2: சொல்லுங்க பெயர்.
5: அவங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க சார்.
2: சரிங்க.
5: ஆனா மாத்தி நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க.
2: நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: ரொம்ப நன்றி.
2: இந்த மாதிரிதான் சில சமயம் திட்டுவாங்க, சரி பரவாயில்ல திட்டுனா வாங்கிப்போம் அவ்வளவுதான், அந்த மாதிரி போறதான், இதுக்காக போயிட்டு என்ன அப்படின்ட்டு விட்டு போவதான், என்ன பண்றது. சில நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார், கோயம்புல இருந்து பாத்துமா சார், நல்லா இருக்கீங்களா
2: சார்? நல்லமா இருக்க சார், நல்லமா இருக்கீங்களா?
6: நல்லமா இருக்க சார். அதாவது ரெண்டு விஷயம் சார். அதாவது இப்ப இல்ல இப்ப நல்ல பல அதெல்லாம் ஞாபகம் பத்திரீங்க. அதாவது இட்லி பொடி போல மசாலா பொடி
2: வாங்கிட்டேன்
6: வீட்டுல வர சமத்திட்டு, என்னடா உங்களுக்கு டிஃபனுக்கு இட்லி வாங்கி சுட்டு வச்சா இட்லி பொடி வாங்கிட்டு மசாலா பொடி வாங்க. அதே மாதிரி உப்பு சால்ட் வாங்கிட்டு மறந்துக்க கடையில வச்சு
2: வந்துட்டேன்.
6: அப்புறம் கடைக்கார கூப்பிட்டு கூட்டம் சார்.
2: என்ன ஒத்தா பண்றது, இட்லி பொடிக்கும் மசாலா பொடிக்கும் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
6: நன்றி சார்.
2: இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒரு பொடின்னு சொல்லிருப்பாங்க நமக்கு, அந்த நான் அந்த பொடின்றது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அது இட்லி பொடியா இல்ல மசாலா பொடியா இல்ல வேற ஏதாவது பொடியா அப்படின்றது ஞாபகம். ஏதோ பொடி வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல அப்படின்னு எதனா ஒன்று வாங்கிட்டு போவோம், கடைசியில் பார்த்தா அவங்க சொன்னதா இருக்காது வேற ஒன்றா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்க, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952 5853 மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871. இதில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: வணக்கம் சந்திரசேகர், உங்களுடைய அனுபவம் என்ன, எப்படி சமாளிச்சீங்க?
1: அதாவது அம்மா எந்த பொருள் வாங்க சொன்னாங்களோ அதை மறந்துட்டேனா, அந்த பொருளே அந்த கடையில இல்ல அப்படின்னு சொல்லி
0: சமாளிச்சிருக்கேன்.
1: வாங்கலாம்ல அப்படின்னு கேட்டா கூட அந்த கடையில தான் தரமா இருக்குன்னு நீ ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவியேமா, கொஞ்சம் காத்து இருந்தாலும் அடுத்த வாட்டி லேட் ஆனாலும் அந்த கடையிலயே வாங்கலாமேமா அப்படின்ட்டு நான் வந்தேன். ஆனா இப்போ இருந்தாலும் அது மறந்துட்டேன் அப்படின்னா அந்த கடையிலயே அந்த பொருள் இல்ல அப்படின்ட்டு சொல்லி
0: சமாளிச்சிருந்தே கடல்லயே இல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? கடல்லயே இல்லன்றது
1: கடைசியா அவங்க மேலேயே தூக்கி பழிய போட்டுருது. அவங்க கடையில இல்ல, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க நீங்களே அப்படின்ட்டுருவேன். அப்புறமா அம்மாவும் ஓகே அப்படின்ட்டுன்னு விட்டுருவாங்க. நான் அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சு வாங்கி கொடுத்துருக்கிறேன் சார்.
0: சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: கடைக்கு போகும்போது எல்லா சாமான் எழுதி கொடுப்பாங்க பேப்பர்ல. ஏதாச்சும் ஒன்னும் ஒரு பொட்டுக்கள் வாங்கிட்டு வந்தா கள்ளப்பருப்பு வாங்கிட்டு வந்துடுவேன்.
0: சரிங்க, ஓகே சார், சூப்பர் சார்.
2: என்னென்ன ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா சொன்னா என்ன மாத்தி கொண்டு வந்துடுவேன். வீட்டு வந்து திட்டிட்டு மறுபடியும் கடல போய் மாத்திட்டு வரணும் கடல போய்.
0: ஓகே சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார்.
3: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
4: நீங்க எப்படி சமாளிப்பீங்க? எப்படி
0: சமாளிக்கிறது? வாழ்த்துக்கள். நன்றி சார். நம்ம என்ன பண்ணுவோம், நான் கேட்டேமா, அந்த கடைக்காரர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் கடையில ஸ்டாக் வாங்கி வைக்கல, நான் என்ன பண்றதுக்கு? சரி, நாளைக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவோம். இந்த மாதிரி நீங்க சமாளிச்சிருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க கருத்துக்களை பதிவிடணும்னா நீங்க போன் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இனி கூட அடுத்த நேயர். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
0: வணக
5: நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
6: நாகராஜன் சார், சொல்லுங்க சார், நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
5: நான் வந்து வீட்டுல இருந்து கடையில ஜாமான் எடுத்துட சொல்லுவாங்க. நான் கடையில வந்தோன்னு கடை ஞாபகத்துல சுத்தமா அதமா
6: இருந்துருவேன்.
5: அப்புறமா அவங்க சொல்லிடுவாங்க, இருக்கிற வச்சு நான் குழப்ப
6: வச்சிருவேன்
5: அப்படின்னு ஒரு போன் வரும். அப்புறம் அதாவது எடுத்துட்டு போய் விட்டுருவேன்.
6: அதுதான் என்னவோ இருக்கிறத வச்சு சமைச்சிருவோம், அதை வந்து சத்தம் போடாம சாப்பிட்டுணும் அப்படின்னு. அப்போ அடுத்து அடுத்து அப்படியே போனை இது ஒன்று வைக்கிறதுக்குள்ள நம்ம அடுத்து ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம். சூப்பரே, மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். சொல்லுங்க, நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
7: எங்க மாமா கேண்டீன்ல இருந்து சாமான் எல்லாம் வாங்கி வந்தார். வீட்டுல வந்து பார்த்தா பிஸ்கெட் காணோம். எங்க பா பிஸ்கெட் நே போட்டேன் உள்ள பில்லுனா ஆட்டோல வரும்போது யாரோ எடுத்துட்டாங்க பாவம்.
6: வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
8: ஹலோ, வணக்கம் சார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம்.

0: உங்க பேர்
1: என்னம்மா? சுமதிங்க சார்.
0: சுமதி அம்மா சொல்லுங்க அம்மா, நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
1: நான் என்னதான் சார் சமாளிக்கிறது? மறந்துட்டு எங்க வீட்டுக்கார திருப்பி அனுப்புவோம்.
0: மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். சூப்பர். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். யார் எங்கிருந்து? அமிர்தாம்மா, எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: துணி
0: போடுறது தெரியாம வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரிங்கம்மா, அது எப்படி சமாளிச்சீங்க?
2: வணக்கம்
0: விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம். ராஜலட்சுமி வெஸ்ட்மாம்பலத்திலிருந்து பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கமா, நலமா இருக்கீங்களா?
3: நான் நலமா இருக்கிறேன். மறந்துட்டு வந்துட்டா வீட்டுக்குள்ளார வந்ததும் என்ன நான் சொன்ன வாங்கிட்டு வரலையா நீங்க எப்ப சொன்னீங்க அப்படின்னு அடுத்த கேள்வி வைப்பேன்.
0: இது சூப்பர் இல்ல? நீங்க எப்ப சொன்னீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ட்டா முடிஞ்சிருச்சு இல்லங்க.
3: அது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்னா அப்ப உனக்கு நீ உனக்கு காதல வாங்கல அப்படின்னு. சரிங்க, அதனால என்ன இப்ப என்ன இப்ப போய் நான் இதை வாங்கிட்டு வந்துடுறேன் பக்கத்துல தானே இருக்கு
0: அவங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்ல லெவலுக்கு வந்துருவாங்க.
3: நிறைய விஷயம் நிறைய முறை உண்மையிலேயே நான் பண்ணிருக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர்.
3: ஆனா நிறைய நானே மறந்துட்டு வந்துட்டு என்னடா மறந்துட்டு வந்துட்டேன்னு
0: வணக்கம் சார். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: திருப்பூர் மாவட்டம் கள்ளுக்கடையில் ஆறுமுகம் பேசுறேன் சார்.
0: ஆறுமுகம் சார், உங்க நீங்க எப்படி சமாளிச்சீங்க?
4: காலையில நடந்து சார் எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் வந்து துணி பவுடர் வாங்கி வர சொன்னாரு சார்.
0: துணி பவுடர் வாங்கிட்டு வர
4: சொன்னாங்க. நான் அதை மறந்துட்டு வேற தாக்கு போயிட்டேன்
0: சார்.
4: அப்போ அதே போன் போட்டு கேட்டாங்க, அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
0: எப்படி சமாளிச்சீங்க?
4: அதான் இதோ வந்துட்டேன், அதோ அப்படி இப்படி இருந்தாங்க கணத்தான வந்து துணியை வச்சு உட்காந்துருந்தாங்க
0: நீங்க எப்படியா சமாளிச்சீங்க?
5: நான் போய் பார்த்து அந்த லிஸ்ட்ல நீ எழுதிந்ததுல அந்த பிராண்ட் இல்லமா மெயினா.
0: அதுதான்மா, நீ யூஸ் பண்ற பிராண்ட் இல்லமா, நீ பொருள் எழுதுன அந்த பிராண்ட் இல்லையே, என்ன பண்றது?
5: உணர்கள்ல போயிட்டா அதே பிராண்ட் வச்சு அது 100 கிராம் நீ எழுதிந்த, நீ 50 கிராம் தான் இருந்துச்சு.
0: பெருசாவே வாங்கிட்டு வந்துடலாம். இது என்னத்துக்கு சின்ன சின்னதா குட்டி குட்டியா வாங்கினா நமக்கு தான் செலவு அதிகம்.
5: நீங்க எழுதுற பிராண்ட் இல்ல இந்த கடையில் தேடி பார்த்தமா. ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம்.
0: சூப்பர் மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து? பத்மாவதி அம்மா, நீங்க எப்படிமா சமாளிப்பீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
6: போய் பேக்கில் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு அந்த தக்காளி பழம் சின்னதா இருக்கும், அதை பார்த்துட்டு நைசா வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து அவங்க ஐயோ எனக்கு சின்னதான் சும்மா தான் வாங்கிட்டு வந்துச்சுமா அப்படின்னு.
0: அதுதான் இதுவா.

0: இருந்துச்சுமா கே சைஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கடந்ததால வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு சமாளிச்சிருவீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி சார்.
0: சூப்பருங்க, நிறைய நேயர்கள் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நேயர்களே, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒடிவிலக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: One hundred two point three.

0: மாலை வேளையில் நிறைய நேயர்கள் அவங்களோட அனுபவத்தை அப்படியே சூப்பராக பகிர்ந்துட்டு வராங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் சரவணன் சார். நீங்க எப்படி சமாளிப்பீங்க?
1: நான் பாத்தீங்கன்னா அங்க அந்த ஏடிஎம் இதே ஒர்க்கே ஆகல, நாளைக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சம்பாதிச்சிருவேன்.
0: ஏப்பா இல்லப்பாங்க அப்படின்றவங்க ஒரே வார்த்தையில முடிச்சிருவீங்க.
1: ஆமாங்க ஐயா, வாய்ப்புக்கு நன்றி.
0: மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள். சரி, நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சி வச்சுட்டு போன்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணி பேசுங்கம்மா.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து?
2: நாங்க ஜெயந்தி, மன்னார்லேருந்து பேசுறோம்.
0: ஜெயந்தி அம்மா, நீங்க எப்படிமா சமாளிப்பீங்க?
2: நாங்க எங்க வீட்டுக்காரவங்க சமைக்கிறீங்கன்னு போனாக்கா ஏதாவது தப்பா செஞ்சு வச்சிருவோம். வந்த உடனே பேசுவாங்க.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், தஞ்சை மாவட்டம் அரக்கோணம் ராஜேந்திரன் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன் சார்.
0: நீங்க எப்படி சார் சமாளிப்பீங்க? ஒரு பொருளை வாங்கி மறந்துட்டு வந்துட்டீங்க.
3: அதான் சார், லிஸ்ட் கொடுப்பாங்க சார். இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு பொருள் தேவையான பொருள் வாங்கிட்டு லிஸ்ட் கொடுத்தாங்க சார். அத லிஸ்ட் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது லிஸ்ட் எங்க தொலைச்சிட்டேன் சார். லிஸ்ட் தொலைச்சிட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க எப்போதும் நாங்க டெய்லியும் ஜீனி மட்டும் டெய்லி அன்னன்னைக்கு வாங்கிப்போம் சார்.
0: சரி, அது எப்படி சமாளிச்சீங்க?
3: அதான் சார், திரும்ப வீட்டுக்கு வரும்போது எடுத்துக்கும்போது இது தொலைச்சிட்டங்கும் போது திட்டினாங்க சார்.
0: உண்மையை சொல்லிட்டீங்க. நமக்கு என்னத்துக்கு பாயத்தை சொல்லி வேற ஏதாவது காரணம் சொல்லி திரும்ப இது பண்ணுவாங்க. அதனால உண்மையை சொல்லிடுவோம், தொலைஞ்சு போச்சு லிஸ்ட் அப்படின்னு. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார்.
3: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: அரியலூர் மாவட்டம் அங்கல இருந்து ராமானுஜம் பேசுறேன் சார்.
0: ராமானுஜம் ஐயா, நீங்க எப்படியா சமாளிப்பீங்க?
4: எங்க வீட்டுல சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க சார். நான் நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்துட்டேன்.
0: மாத்தி வாங்கிட்டு வந்துட்டீங்க.
4: நல்லா திட்டாங்க. அப்புறம் போய் வேற சக்கரை வாங்கி வந்து கொடுத்தேன் சார்.
0: சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
4: நன்றி சார்.
0: ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலேயும் பதிவுகளை இட்டுருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் தொடர்வோம். என்ன படத்திலிருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷமெல்லாம் வசந்தம் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தாங்க பாட்டு வருது. உன்னி மேனன் பாடல பாடியிருக்காரு. இணைந்திருங்கள், இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: 102.3 FM.
4: அஞ்சு மணி 49 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கோம். முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய நேயர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. பிரேம்நாத் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கும்பகோணம் குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு.

0: இருக்காங்க. நிறைய அனுபவம் இருக்குது சார், ஒன்றா ரெண்டா எதை சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரசி பாக்கத்துலேருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அவங்க அம்மா கடைக்கு போக சொல்லும்போது அந்த ஞாபகம்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அனுபவம் தான் சார் வாழ்க்கை, நிறைய அனுபவம் நின்று கொண்டே போகுது அப்படின்னு சாகுல் அமித் சொல்லியிருக்காரு. பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து அவங்க டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லும் போது அவர் மறந்துட்டாராம், என்ன பண்ணுறது. வாரியங்கல்லிருந்து கதிரவன் கொலஞ்சிநாதன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. உடையார்பாளையம் தன்ராஜ் மணக்குடி ராஜேந்திரன் அப்படி இவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தேனி அரிராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்களாம், ஆனால் அவர் கோழிக்கறி வாங்கிட்டு போயிட்டாராம். அம்மா ஏன்னு கேட்கும்போது ஆட்டுக்கறி கடைக்கு லீவு விட்டுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூளை ரீஜா மனோகரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பால் வாங்கிட்டு வர சொல்லும்போது அவங்க மறந்துட்டாங்களாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க பிளான் ஏ இல்லைனா பிளான் பிக்கு மாறிட வேண்டியது தான், ரவை இல்லைனா இட்லி அப்படின்ற மாதிரி வந்து அடுத்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ் பாப்பாப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கோபால் சாம்பல்பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நடராஜன் புத்தாகரத்திலிருந்து நடராஜன் சுப்பையா புத்தாகரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய சிறு வயசு ஞாபகத்தை படுத்துட்டோம் அப்படின்னு இருக்காரு. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக விளக்கெண்ணியை வாங்கிட்டு வந்துட்டாராம். பாருங்கள், எல்லாமே என்ன தானே அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டுருவார் போல. பொன்னேரி கலீல் அகமது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பைபாஸ் சாலையிலிருந்து ராஜா கணேஷ் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சி முகமது பிலால் அவரும் ஐநாவரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சுந்தர பெருமாள் கோயிலிருந்து சண்முக சுந்தரம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. துவரம் பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு, இந்த மாதிரி வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏதோ பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, துவரம் பருப்பா கடலை பருப்பா அப்படின்றது இதுவாகும். சீரகத்தில் அந்த பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் அதெல்லாம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி அவரோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தியான் கோட்டையிலிருந்து பாரிவல்லல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பன்னீர்செல்வம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஹரிஹரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏழுகிணறு தேவா குணாலன் எல்லாமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நம்மளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். 5:53 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத்பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து இணைய போகிற நேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி சமாளித்தாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஸோ அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார். நான்
0: உங்க பெயர் சொல்லுங்க. எங்க
1: கோயில்ல இருந்து? நான் சிங்கப்பெருமான் கோயில்ல இருந்து ஸ்ரீதன் பேசுறேன்.
0: ஸ்ரீதன், தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
0: உங்களுடைய அனுபவம் என்ன?
1: எங்க அம்மா வந்து என்ன கடைக்கு அனுப்பிச்சுடுவாங்க. நான் மாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன்னா திருப்பி என்ன போய்
2: அவங்க அந்த புண்ணாக்கு எடுத்துட்டு மீதி 1 ரூபா வரும். நாங்க எப்போதும் நல்லெண்ணெய் தான் சார் வாங்குவோம் வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு. அவங்க குடுக்கற காசுக்கு கடலெண்ணெய் வாங்கிட்டு மிச்ச காசு வீட்டுக்கு மிச்சம் பண்ணி எடுத்துட்டு போயலாமே. ஒரு லிட்டர் கடலெண்ணெய் வாங்கிட்டு மிச்ச காசை வாங்கிட்டு போயிட்டேன் சார். அவர் எங்க வீட்டுக்காரவங்க கடலெண்ணெய்யா வாங்கின நல்லெண்ணெய் தானே நம்ம குழம்பு தாளிப்போம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சும்மனாத்துக்கும் இல்ல சும்மனாத்துக்கும் இல்ல

0: இப்படி இப்படி பாத்துருக்க போடே, என்ன தொடர்ச்சியா சாப்பிட கூடாது, மாத்தி மாத்தி சாப்பிடணும் வேற சொல்லியிருந்தாங்க. சொல்லி சமாளிச்சுட்டேன் சார். ஒரே மாசத்துக்கு அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா நம்ம எண்ணெய் மாத்தி மாத்தி சாப்பிடணுமா, ஒரே ஆயில சாப்பிட கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் சார்.
1: மாத்தி சொல்லி சமாளிச்சுட்டீங்க, இந்த எண்ணெய்க்கு பதிலாக அந்த எண்ணெய், இவருக்கு பதிலாக அவர் அப்படின்ட்டு. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், அன்பும் சார், வாழ்த்துக்கள் சார். எம்டி ரவிச்சந்திரன், ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார்.
1: ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரன் சார், எப்படி நீங்க சமாளிச்சீங்க? நீங்க எப்படி சமாளிச்சீங்க
2: சார்? வீட்டு வீட்டு வேலைக்கு மட்டும் 100,000 மைல் தான் நடந்திருப்பேன் சார் நான். காலார சார், இது எல்லா பொருளும் எழுதி கொடுத்துருவாங்க, வாங்கிடுவோம் எல்லாம். இருந்து விறகுல இருந்து அடுப்புக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உடனடியா மிஸ் ஆயிடுச்சுன்னு சார்.
1: சரி, இல்ல நீங்க எப்படி அந்த மாதிரி மிஸ் ஆகும் போது என்ன சொல்லி சமாளிப்பீங்க? நிறைவு தருணத்துல இருக்கும் பூந்தன்ற நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல நிறைவு காலரா யாரு வராங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த காலரை தொடர்ந்து ஒரு பாடல் வருது. சோ என்ன சொல்றாரு? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. யார், எங்க இருந்து ஐயா?
3: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லபாதி, சிவபிரகாஷ் பேசுறேன்
1: ஐயா. சிவபிரகாசம் சார், நீங்க எப்படி சமாளிச்சீங்க?
3: நம்மளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க ஐயா.
1: ம்,
3: அதுல முக்கியமானது சொல்லுவாங்க.
1: ம்,
3: அது கடைக்கு போனா ஞாபகம் வரும்.
1: ம்,
3: சுத்தமா நம்ம எல்லாத்தையும் போட்டுரும், வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிருவேன்.
1: ம்,
3: ஒரு மணி நேரம் கழிச்சு நமக்கு போன் வரும் பாருங்க. இது சொன்ன மறந்துட்டேன்னுவாங்க. இல்லம்மா, அந்த கடையில இல்லைன்ட்டாங்க, நான் உங்ககிட்ட சொல்ல மாதிரி நீ வேற கடையில வாங்கிக்கம்மா, ஸ்டாக் இல்லைன்ட்டாங்கன்னு சொல்லி
1: சமாளிச்சிருவேன்.
3: நீ மறந்துருப்ப அப்படின்னு எல்லாத்தையும் வேணும், இதை வாங்கி வர மாட்டோம்மா சொல்லி சமாளிச்சிருவேன். தெரிதான் விட்டுருவாங்க.
1: சூப்பர், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு, வாழ்த்துக்கள் சார்.
3: தேங்க்யூ சார்.
1: இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேர்களும் உங்கள் அனுபவங்களை சொன்னாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமாளிப்பாங்க, அந்த மாதிரி உங்களுடைய அனுபவம் இருக்கும். இந்த இன்று நிகழ்ச்சியில் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் இணைய ட்ரை பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, கேட்டுட்டுருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு. ஸோ ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. 8 மணிக்கு மீண்டும் உங்களோடு வந்து நான் இணைகிறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய மாலை வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை மாலை 6:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் 1 திடம் அரிசி.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவிழா.

0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசிக்க இருப்பது
1: திருவாரூர் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில். பெருமாள் பக்தர்களுக்கு எளியவர். அவரிடம் முழுமையாக சரணடைந்தால் பிறவி பிணி நீங்கும் என்பதை நம்மாழ்வார் வீடுமின் முற்றமும் வீடு செய்து நொம்முயிர் வீடுடை யானிடை வீடு செய்மினே என்கிறார். அப்பெருமாள் வீற்றிருக்கும் திருக்கண்ணமங்கை கோவிலின் சிறப்பு பற்றி அக்கோவிலின் பட்டாச்சாரியார் ஸ்ரீவத்சன் கூறியது,
2: ஸ்ருதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகழம் ஏன சூர்த்திதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹா. ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் திருக்கோவில் திருக்கண்ணமங்கை. இந்த கோவில் எங்கு இருக்குதுன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் திருக்கண்ணமங்கை கிராமம். திருவாரூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவில் சிறப்பு என்னவென்றால், இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம். பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரத்தில் இதுவும் ஒன்று. திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோவிலூர், இது 5 பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம். கிருஷ்ணரா இருக்கிறதாக ஐதீகம். விமானம், உத்பலாவதக்க விமானம்னு விமானத்துக்கு பேர். இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, சப்தாமிரத க்ஷேத்திரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் உண்டு. விமானம், மண்டபம், அரண்யம், க்ஷேத்திரம், தீர்த்தம், 6, நகரம், இந்த 7 சேர்ந்ததுனால சப்தாமிரத க்ஷேத்திரம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பெயர் உண்டு. புஷ்கரணி, தரிசன புஷ்கரணி திருநாமம். 300 சமயத்தில் சந்திரனுக்கு தேவகுருவினால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சந்திரன் நான்முகனிடம் முறையிட அவர் திருக்கண்ணமங்கையில் உள்ள புஷ்கரணியில் நீராடி சாப விமோச்சனம் பெறலாம் என்றார். சந்திரன் திருக்கண்ணமங்கைக்கு வந்து புஷ்கரணியை பார்த்த மாத்திரத்தில் சாப விமோச்சனம் பெற்றார். அதனால இந்த புஷ்கரணிக்கு தரிசன புஷ்கரணி என்று பெயர் ஏற்பட்டது. திருமங்கையாழ்வாரால் 10 பாசுரங்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. மூலவர் திருநாமம் பெரும்புறக்கடல்னு திருநாமம். பெரும்புறக்கடலை அடலேத்தினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருந்தரந்தவத்தே முத்தீந்திரல் கோவையை பத்தராவையே நித்திலத்துத்தினை அரும்பினை அருளை அடியேன் மனத்தாசையை அமுதம் பொதிய

சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன்னு திருமங்கையாழ்வார் முதல் பாசனம். பெருமாள் திருநாமம் பெரும்புறக்கடல்னு திருநாமம். பெரும்புறக்கடல்னா பெரும்னா பெரிய, புறனா எல்லா இடமும், கடல் போல். திருமங்கையாழ்வார் வந்து பார்த்தோம்னா பெருமாள் கடல் போல எல்லா இடத்திலையும் காட்சி அளித்தார். அதனால பெருமாள் திருநாமம் பெரும்புறக்கடல். இங்க வந்து மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் ஆன கோவில் இது. தேவர்கள் எல்லாம் பாற்கடலை கடந்த பொழுது மகாலட்சுமி தோன்றி மகாவிஷ்ணுவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்பட்டார். மகாலட்சுமி இந்த ஊர் புஷ்கரில் தவம் இருந்து மகாவிஷ்ணுவ கல்யாணம் பண்ணின்றதுனால இங்க மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் கல்யாணம் ஆன கோவில் இது. திருமங்கையாழ்வார் மங்களாசாசனத்துக்கு வரும்பொழுது களிவண்டாரம் பொழிய சொல் கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன்னு திருமங்கையாழ்வார் வந்து இவாளுக்கு வந்து ஒரு பாடல் வரி பாடியிருக்கா. கிருடனை பாத்தீங்கன்னா ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்கும். பக்தர்கள் வேண்டுறதை சீக்கிரம் வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக ரெடியாக உள்ளார், சித்தமாக உள்ளார். அதனால ஒரு கால் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இருக்கும் கிருடனுக்கு. அடுத்தபடியாக இந்த ஊர்ல வந்து திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா முன்னாடி வந்து கோவில்லாம் பராமரிச்சுட்டு இருந்தார். இந்த கோவில்ல பில்லெல்லாம் புடிங்கி போட்டு இடத்தெல்லாம் பெருக்கி முள்ளெல்லாம் இல்லாம சரி பண்ணி கோவிலை சுத்தமாக வைத்திருந்தார். இன்னொரு சமயத்தில் வந்து ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் கோவிலுக்கு பெருமாள் சிவிக்க வருவா. அவ வந்து எப்போதும் பெருமாள் வந்து டெய்லியும் சிவிச்சுப்பா. அவ ரெண்டு பேரும் வரும்பொழுது ரெண்டு நாய்களும் கொடுத்து வருவா. ரெண்டு நாய்களும் வரும்போது ரெண்டு நாய்களும் வாசல்லே இருக்கும். ராஜா மட்டும் போய் பெருமாள் சிவிச்சுட்டு வருவா. வந்து பெருமாளை தரிசனம் பண்ணதும் ரெண்டு பேரும் அதே மாதிரி போயிட்டு இருந்தா அதே மாதிரி நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஒரு ராஜாவோட நாய் வந்து இன்னொரு ராஜா நாய் செருப்பை போய் கடிச்சிருது. அதனால ரெண்டு நாய்களுக்கும் சண்டை வந்து ஒரு நாய் வந்து இறந்து போச்சு. அந்த ராஜா பெருமாள் சிவிச்சுட்டு வரும்போது இத மாதிரி நடந்து போனா ரொம்ப வருத்தப்பட்டு போனார் அந்த ராஜா. திருக்கணமங்கையாண்டான் வந்து ஒரு நாள் காலமானார். பெருமாள்கிட்ட போய் முத்தி அடைந்தார். எப்படி முத்தி அடைந்தார்னா சேவார்த்திலாம் நின்று பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நாய் வந்து இறந்து போனது தெரியுமா? ராஜாக்கு விசுவாசமான இருந்த அந்த நாய் இறந்து போனதுனால திருக்கண்ணமங்கை ஆண்டானும் இங்க இந்த ஊர்ல வந்து பெருமாளுக்காய் கைங்கரியம் பண்ணதுனால அந்த நாய் ரூபத்துல சேவாத்தி நின்று இருக்கும் போதே அப்படியே நாய் ரூபத்துல போய் பெருமாள்கிட்ட சரணாகதி அடைந்ததுனால் இந்த ஊர்ல வந்து திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு திருவரிசு இருக்கு. ரொம்ப விசேஷமானது அது. எல்லாரும் முன்னாடிலாம் யாருக்கும் தெரியாது. இப்ப வந்து முக்காவாசி பேர் அந்த சேவார்த்தி வரவாலாம் திருக்கண்ணமங்கையாண்டான் எங்க இருக்கு திருவரிசுன்னு எல்லாம் கேட்டு தரிசனம் பண்றா. ரொம்ப விசேஷமானது அந்த கோயில் திருவிழாக்கள். ஆணி மாசம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்காக ஏக்கதின லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. வருஷா வருஷம் ஆணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு லட்சார்ச்சனை நடைபெறும். அது ரொம்ப விசேஷமானது. ஆவணி மாசம் பெருமாளுக்கு உரியடி உற்சவம் நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து அபிஷேகவல்லி தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் நடைபெறும். காலை அபிஷேகம், இரவு தாயார் பிரகார புறப்பாடு. தை மாசம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாயாருக்கு வந்து புறப்பாடு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். மாசி மாசம் மகத்துக்கு கருட சேவை தீர்த்தவாரி நடைபெறும். ரொம்ப விசேஷமானது வந்து பங்குனி மாசம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு அபிஷேகவல்லி தாயாருக்கும் பத்தவச்சல பெருமாளுக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ரொம்ப விசேஷம். யாராருக்கு சி மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் தான் திருக்கல்யாணம் நடந்தது. அதனால இந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறத யாராரு வந்து சேவிக்கிறாளோ கல்யாணம் ஆகாதவளாம் சீக்கிரம் நிறைவேறும். ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை மாசம் திருவோணத்தன்னைக்கு சம்வத்சராபிஷேகம் நடைபெறும். அது ரொம்ப விசேஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து ஸ்ரீ பத்தவத்சல பெருமாள் அருளை பெறும்படி மிக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.

அல்லாஹ்வின் நாமங்களை உச்சரிப்பதே அனைத்து துன்பங்களுக்கும் சிறந்த மருந்தாகும். நாராயணா எனும் திருநாமத்தின் மகிமையை பாடிய திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த இவ்வாலயத்தின் விழாக்கள் பற்றி ஆலய அலுவலர்

0: செந்தில்நாதன் கூறிய போது,
1: அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில் திருக்கண்ணமங்கை 108 திவ்ய தேசத்தில் 16வது திவ்ய தேசம் புரட்டாசி சனிக்கிழமை இந்த வருடத்தில் 5 சனிக்கிழமை நடைபெறுகிறது. இதில் 2 சனிக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. ரோகிணி நட்சத்திர பரிகார ஸ்தலம் இது. இத்திருத்தலம் 108 திவ்ய தேசத்தில் 16வது திவ்ய தேசமாக திகழ்கிறது. 16 செல்வங்களும் பெருமாளை வந்து சேவித்தால் கிடைக்கும் என்பது ஐதீகம். பெருமாள் நின்ற குளத்தில் காட்சியளிக்கிறார். 16 அடி பெரும்புறக்கடல் என்ற திருநாமம். இத்திருக்கோயிலில் வருடதோறும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் ஸ்ரீ பெரிய பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் என்ற பெரிய திருமஞ்சம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் பெருமாள் ஸ்ரீ கருட வாகனத்தில் வீதி உலா காட்சியளிப்பார்.

0: பெருமாள் ஸ்ரீ கருட வாகனத்தில் வீதி உலாக செழிப்பார். ஐப்பசி மாத பவித்ரோற்சவத்தில் ஸ்ரீ பெருமாள் உற்சவம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இத்திருக்கோயில் நடைபெறும். புரட்டாசி மாத நவராத்திரியில் 9 நாட்கள் தாயாருக்கு விசேஷ அலங்காரமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மேலும் சித்திரை பிரம்மோற்சவத்தில் 10 நாட்கள் பெருமாள் வீதி விழா காட்சியளிப்பார். சித்திரை மாசம் சித்திரா பௌர்ணமி என்று ஸ்ரீ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி வீதி விழா காட்சி அளிப்பார். பக்த கோடியில் அனைவரும் வந்திருந்து ஸ்ரீ பக்தவச்சல பெருமாளை சேவிச்சு நன்மைகள் அடையும் வரை வேண்டிக் கொள்கிறேன்.
1: இப்பெருமானை தரிசிக்க வந்த சில பக்தர்களை நாம் சந்தித்தோம்.
2: கமலாபுரம் மாலா திருக்கடம்புங்க பெருமாளை பாக்கணும் பாக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு, குடுத்து வச்சிருக்கு. போன சனிக்கிழமை வந்து இன்னைக்கு வந்துட்டேன், அதனால ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அருள் கொடுப்பேன், எனக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும்.
3: என் பேர் அன்பழகன், சாத்தனை கடவுள் மச்சிராஜன். என்ன உங்களுக்கு குறைகள் இருக்கோ அதை அவர்கிட்ட சொல்லிட்டு 12 சுத்து சுத்தினால 12 வாரத்தில் 2 வேர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. எதா இருந்தாலும் எந்த பிரியாப்பட்ட காரியமா இருந்தாலும் வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், பேர பிள்ளைங்க இல்லை, டிரான்ஸ்ஃபர் வாங்கணும், என்ன உங்களுக்கு குறைகளும் மச்சிராஜன் புடவை எந்த சாப்பிட்டாருந்து ஒரு 5 கொஞ்சம் கட்டும் கொட்ட புடவை 9 கஜத்தில் கருப்பு இல்லாமல் 9 கஜம் பத்திரம் நிறைய வருவாங்க.
4: என்னோட பேர் மலர்வி, சென்னையிலேருந்து வரோம். இங்கே கும்பகோணத்துக்கு நாங்கள் எவ்ரி இயர் வருவோம். ஸோ நிறைய கோவில் இருக்கும், திரும்ப திரும்ப பார்த்தா கூட பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்னென்ன கோவில் முடியுமோ அதை பற்றி முதல்ல ஸ்தல வரலாறு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்ப்போம். இன்னைக்கு மார்னிங் வந்து திருநறையூர் கற்கரடன் கோவில் வந்தோம், அப்புறம் திருச்சேரி சாரநாத பெருமாள் கோவில் வந்தோம், அதுக்கப்புறம் பக்தவச்சல பெருமாள் பார்க்கலான்ட்டு இங்கே திருக்கண்ணபுரம் வந்திருக்கோம். ஆனால் எத்தனை வாட்டை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் பெருமாள், அதனால் இன்னைக்கு ஈவினிங்கும் பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு போகிறோம்.
5: என் பேர் கீதா, சென்னையிலேருந்து வந்திருக்கோம். மற்ற கோயில் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். திருக்கண்ணபுரம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். பெருமாளை சேவிக்க சேவிக்க பார்த்துட்டு எத்தனை தடவைலாம் சேவிக்கலாம் அளவுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் பார்க்கணுன்றதுக்காக எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணலாம்னு வந்திருக்கோம். திருப்பதி போனால் கூட இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமா, நல்ல தரிசனம் பண்ண முடியுமான்னு தெரியாது. இப்போ கோயில் மூடுற நேரத்தில் வந்தாலும் நல்லபடியே திறந்து எங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி காமிச்சாரு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
6: என் பேர் வந்து ஹரி, நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செய்யார் அங்கேருந்து வந்திருக்கேன். கோயில் பார்க்கணுன்றதை கொஞ்சம் முச்சடி தேசத்தில் ஒரு தேசினேன். ரோஹி நட்சத்திரத்துக்கு இது பரிகாரஸ்தலம்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெருமாள் திருமணம் நடந்த இடம், இங்கே திருமணம் நடத்துக்கிறதுக்கு தேவர்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு தேனியாக வந்து தேனிக்கிழி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை இப்போ இருக்குன்றத பார்க்கணுன்றதுக்காக வந்தேன்.
7: வணக்கம், என் பேர் சுரேஷ் பாபு, கடவுள்லேருந்து வரேன். என்னோட ஃபேமிலி அம்மா ஒய்ஃப் அண்ட் சன்னு சன்னுக்கு ஜாப் வந்து இந்த பெருமாளுக்கு வந்து பார்த்தா வேண்டிக்கிட்டா நான் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோதாவரி கோயில் இங்கே நச்சினாங்குடி படத்தில் அங்கே பிடிச்சிட்டு அப்படியே ஊருக்கு போனாங்க. பெருமாள் நகரம் எங்களுக்கு ரொம்ப நல்லா நிறைய நேரத்தில் நடந்திருக்கு. நான் கடவுள் இருக்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். திருவந்திபுரம்னு ஒரு பெரிய கோயில் இருக்கு, திருப்பதி பெருமாளோட அண்ணன் சொல்லுவாங்க. புரட்டாசி மாதம் நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
8: அபிராமி கடலூர்ல ஜெகத்குரு அவர் தான், பரபிரம்மா அவர் தான், எதுவும் சொல்றது இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமாளின் திருவிழா.
1: நமோ வெங்கடேசா, நமோ திருமலேசா.
0: புரட்டாசி மாத சிறப்பு தொடர். இன்று நாம் தரிசித்தது
2: திருவாரூர் திருக்கண்ணமங்கை அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் கோவில். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
4: திருமாலின் திருவுலா இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி.

0: நம்பர் ஒன் திடம் அரிசி. 102.3 FM.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
0: இந்த வேளை 6:16 2:102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
0: பக்தி மாலையில் பாடல் தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களைப் போலமை காவல் புரிந்தது கிருஷ்ணா.

டிஎம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசனின் வரியில், டிஎம் சவுந்தரராஜன் இசையில் ஒலித்தது பாடல் தெய்வமகன் படத்திற்காக. பக்தி மாலையில் அடுத்து தாயே உனக்காக திரைப்படத்திலிருந்து

பி வசந்தாவின் குரலில், கண்ணதாசனின் வரியில், கே வி மகாதேவனின் இசையில் ஒலித்தது பாடல் தாயே உனக்காக திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது முகமது பின் துக்ளக் படத்திலிருந்து பாடல்.

எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எம் எஸ் விஸ்வநாதன் குரலில், வாலியினுடைய வரியில் அந்த பாடல் முகமது பின் துக்ளக் படத்துக்காக கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது திருவருள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பிஎம் சவுந்தரராஜன் குரலில் கண்ணதாசன் இவரில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் வந்தது பாடல் திருவருள் திரைப்படத்திலிருந்து. இனி நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை இனி 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளாா்.

0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 8 கொலைச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரே நாளில் 8 கொலைச்சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக, மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய சூழல் காரணமாக புதிய சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அதிக விலையில் தற்காலிகமாக 10 கிலோ எடை கொண்ட 2 சிலிண்டர்களை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும்

0: தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: நாமக்கல் புத்தக திருவிழாவில் குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
2: நம்ம ஊர் புத்தக திருவிழா என்கிற இந்த கான்செப்ட்ல வந்து குழந்தைகளை தான் மையப்படுத்தணும். அந்த வகையில தான் நாங்க வந்து இந்த அக்டோபர் 1-18 வரை மாநகராட்சி திருமண மண்டபத்துல நடத்துறது. தினமும் காலையில 10 மணிக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி 9 மணி வரை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு வந்து இங்க புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கு பல செல்லர்கள் அழைச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஆப்பர் காலேஜ்ல இருந்து, பென்குயின்ல இருந்து, ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா புத்தகங்களும் இந்த இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கும். டிஎன்பிஎஸ் எழுதக்கூடியவங்க, எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவங்களுக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 1 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு ஆட்சியர் திரு பிரதாப் கோணம் சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இந்த வேளை மாலை 6:40 104.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி

0: என் விருப்பம்.
1: ஆம் நண்பர்களே, என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னும் 7 மணி வரை ஒரு 20 நிமிடம் நமக்காக இருக்குது. அதில் வந்து பாடல்கள் வர காத்திருக்கிறது. சில நேரங்களில் சில விஷயங்களை அப்படியே பட்டுன்னு கேட்டு ஃபாலோ பண்ணிட்டேன்னா நல்லது. ஆராய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதுலேயே பெரும்பாலான நேரம் ஓடி போயிடும். அதனால் இப்போ பாட்டுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்கிறாரு, பாடுற விஷயத்த காதில் போட்டுக்குவாங்க, அப்படி போட்டால் தான் நாடு உருப்படும். அதனால் நாடு உருப்படணும் அப்படின்னா, சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் உழைக்கணும், ரெடியாக இருங்க. எப்போவுமே உழைக்கிறதுக்கு தயாராக இருங்கன்னு பாட்டு சொல்லுது. எப்படி சொல்லுது கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியினுடைய வரையில் சங்கர் கணேஷ் இணை இசையில் அந்த அற்புதமான பாடல் எங்க சின்ன ராசா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: என் விருப்பம்.
0: என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது குட்டி பசங்களுக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் லீவ் விட்டாச்சு. காலாண்டு பரீட்சை முடிஞ்சு அப்படி ஒரு 10 நாள் லீவுன்னு சொல்லி சொல்லியே பாதி நாள் லீவு போயிடுச்சு. முதல் நாளில் கேட்டாலும் 10 நாள் லீவுனாங்க. இப்போது சின்ன பசங்கள்கிட்ட கேட்டாலும் இந்த 5 நாள் கடந்ததுக்கப்புறம் இப்போ கேட்டாலும் 10 நாள் லீவுன்றாங்க. 10 நாள் எப்படி போச்சுன்னே தெரியாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி நேரங்களில் என்னென்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க லீவு அப்படிங்கிறனால 4 இடத்துக்கு சுற்றி காட்டுவோம், இப்படி வண்டலூர் சூ, மெரினா பீச்சு, இப்படி கடற்கரையெல்லாம் கூட்டு போகணும்னு நிறைய பிளான் பண்ணாங்க. அந்த மாதிரி நேற்று எங்கள் உறவினர் ஒரு மாமா ஒருத்தர், அவர் வந்து கடலூர் பீச்சுக்கு, கடலூரில் ஒரு வேலை, அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு பீச்சை காட்டுறது தான் அவங்களுடைய திட்டம். ஓகேயா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிளான் போடுவாங்க. ஊரை சுற்றுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் வந்து பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது நான் பீச்சுக்கு போனேனே அப்படின்னு போய் அவங்க விளையாட்டாக சொல்லிக்கிட்டு மகிழ்வாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நினைவுகளை கொடுக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு குழந்தைகளை ஊரை சுற்றி காட்டுவோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வச்சுக்கிறோம். இந்த பாட்டிலையும் ஊரை சுற்றலாமான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க, கேட்டுருவோமா?

0: மனோ சித்ரா குரல்களில் இளையராஜாவினுடைய இசையில் இளையராஜா தான் வரியும் கொடுத்திருக்கிறார். அந்த பாடல் குரு சிஷ்யன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
2: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
1: நடிகை முன்பெயர் சிவாஜியா,
3: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர் அவர்தான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்றாரு உங்ககிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தெரியுமா கேட்பாரு, நம்பப்பட்டதான் கேட்பாரு. எது சாருங்க, டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்கறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்கிறார். இட்ஸ் லைக் தட் டு லுக் அட் தி வேர்ல்ட்.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம்இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜி.

6:54 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் வந்து இப்போ என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நண்பர்கள் போட்டிருக்கக்கூடிய கருத்து பதிவுகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து படிச்சிடலாம். முகநூலில் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் வந்து கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. அதில் முதன்மையாக மாலை வணக்கம் அந்த திருமாவளியின் திருவிழா நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம், வாரூரில் இருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை பக்தவக்சலம் பெருமாள் பற்றிய அந்த கோயில் பற்றிய தகவல்களை கேட்டும் மகிழ்ந்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பூடு தயாளன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி அவங்க வந்து நிகழ்ச்சி என்ன அருமையாக இருந்தது, மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.

வீதி உலா நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சநாதன் பக்திமாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் பக்திமாலை வந்து அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதன் பிறகு மயிலை பட்டாபி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் பாடல் உழைப்புக்கு பொருத்தம் இல்லை, நீங்கள் சொன்னது வேஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்க. எந்த பாட்டு அரசியல், எதுக்கு எது கூட லிங்க் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக போட்டிங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா, இங்கே அரசியல் பற்றியில் நம்ம எதுவும் பெருசாக பேச மாட்டோம், பாட்டு எல்லாமே பாட்டு அப்படி தான் பார்ப்போம். ஓகே ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவங்க வந்து இனிய மாலை இரவு உணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தபடியாக பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி கமலாவர்தன் போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லோருடைய கருத்துக்களையும் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து இனிமேல் அடுத்து 7 மணிக்கு நமக்காக திரைகானம் காத்திருக்கணும். திரைகானத்துலேயும் பாடல்கள் வரும், தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இப்போ வந்து பாட்டில் ஹீரோ சொல்கிறாரு எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும், அந்த மனசு அங்கே இல்லை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு கேட்டுருவோமா?

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் மௌனராகம் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

இந்த வேளை 7:42 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். இப்போ வரக்கூடிய பாடலில் பாடகர் சொல்கிறார், பாடாத ஒரு விஷயத்த நான் இப்போ பாட போகிறேன், அதுவும் தெம்மாங்கா பாட போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பாட்டுன்னு, அதே பாட்டு தான். கேட்டுருவோமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் பூந்தோட்ட காவல்காரன் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

ஏழு மணி ஏழு நிமிடம் பதினான்கு நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வழியில் திரைக்கானத்தில் இணைந்திருக்கிறோம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் ஒரு அக்கா ஒரு ஜன்னல் முத மாடின்னு நினைக்கிறேன், ரெண்டாம் மாடியான்னு தெரியல, ஒரு மேல் மாடியிலிருந்து ஒரு கையை காட்டி தம்பி வராதப்பா போயிரு அப்படியே பின்னாடியே போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை குரலை கொடுப்பாங்க. அதாவது நமக்கு கண்ணு முன்னாடியே யாரோ ஒருத்தர் பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறாங்க, இல்லை ஒரு ராங் ரூட்டில் போகிறாங்க, தவறான பாதையில் போய் பாதையே மாற்றி தப்பான ஒரு பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுப்போம்ல, அந்த மாதிரி எச்சரிக்கையை இந்த பாட்டுக்குள்ளேயும் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க கேட்டுருவோமா?

போல கட்டல, எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலை.

வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜிக்கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட

0: மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களில் கங்கை அமரன் வரியில இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில கரகாட்டக்காரன் படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
2: MSV சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம், அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
1: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
0: 7:13:37 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆத்துக்குள்ள ஒரு அருமையான கிராமிய பாட்டு கீதம் மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், வந்துட்டு இருக்கு இப்போ.

0: சிரேகா ராகவேந்தர் குரல்களில் ஆபாவானன் வரியில் மனோஜ் கியான் இசையில் அந்த பாடல் செந்தூர பூவை படத்துக்காக கேட்டோம். இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலை

0: தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 GW எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
1: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30 தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷான் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கோ அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இட
3: டான். டான் டான்.
5: 7:25 20 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். திரைக்கானத்தினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இங்கே ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டி சொல்கிறாங்க, சிலருக்கு சில விஷயங்கள் இருக்கும், சிலருக்கு சில விஷயங்கள் இருக்காது. அந்த மாதிரி என்னை விட சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு அழகு இருக்கும், என்கிட்டலாம் அழகு இருக்காது, ஆனால் என்கிட்ட அறிவு இருக்குது. நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்ச அனுபவத்தினுடைய மூலமாக அறிவு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், சில விஷயத்தை நீ கேளு ராஜா அப்படின்னு சொல்லி பேரங்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க கேட்டுருவோம்.

0: மனோரமா குரல்ல வைரமுத்து வரையில சந்திரபோஸினுடைய இசையில அந்த பாடல் பாட்டி சொல்லை தட்டாதே படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM. இந்த வேளை 7:30 7 நொடி. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிங்கை முத்து சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறி ஆவல். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, பழமொழி உங்களுக்கு தெரியும். ஆனா உப்பை நமது உணவுல குறைக்க சொல்றாங்க மருத்துவர்கள். இதய பராமரிப்புக்கு உப்பை குறைக்கணுமா? உண்ணும் உணவில் சுவையை வெளிப்படுத்த சேர்க்கப்படும் உப்பின் ருசிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஓரளவுக்கு இதுல உண்மை இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்தும் கெட்டு போகாமல் இருக்க முக்கிய காரணம் அதில் சேர்க்கப்படும் உப்பு தான். உணவுகளில் போதிய அளவு

0: சோடியம் இருக்க வேண்டியது அவசியம்தான். சோடியமும் குளோரினும் சேர்ந்த கலவை தான் சோடியம் குளோரைடு, நம்ம சாப்பாட்டு உப்பு. இந்த சோடியத்தை நம்ம சாப்பாட்டு உப்புலேருந்து தான் பெறணும்னு அவசியம் இல்லை. சுவைக்கும் மணத்துக்கும் சேர்க்கப்படும் ஒரு சில மூலிகைகள்லையும் சோடியம் இருக்குது. மருத்துவ குணமுடைய இந்த மூலிகைகளில் சோடியம் இருப்பது சிறப்பு. உடலுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தராது, வர்றதில்லை இவற்றை சாப்பிட்றதுனால. இத்தகைய மூலிகை பொருட்களால் உணவானது சுவையுடன் இருப்பதோடு உடலும் புத்துணர்ச்சி பெறும். சிங்கை முத்து சார், என்னென்ன மூலிகைகளில் சோடியம் இருக்கு, எந்தெந்த மூலிகைகளை உணவுல சேர்த்துக்கணும்? பட்டை, ஏலக்காய், சிவப்பு மிளகாய், பிரியாணி இலை, மிளகுத்தூள், சோயா சாஸ், வெங்காயப்பொடி, எலுமிச்சை சாறு, இவற்றை சேர்த்துக்கணும். சாப்பிடணுங்கிறாங்க உணவியல் நிபுணர்கள். நமது தெய்வ புலவர் திருவள்ளுவர், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்கிறார். உணவு முறையில் மாறுபாடு இல்லாமல் அளவுக்கு மீறாமல் சாப்பிட்டு வந்தால் உயிருக்கு துன்பம் இல்லைங்கிறார் திருவள்ளுவர். எதிலும் அளவுக்கு மிஞ்சக்கூடாது. பட்டையை உணவுல சேர்த்துக்கிறதுனால உணவுக்கு சுவை கிடைப்பதோடு இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராகும், உடம்பில் இருக்கும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். ஏலக்காய் உணவுக்கு அபரிமிதமான சுவையை சேர்க்கக்கூடியது. சீரகம் மல்லியுடன் இது சேரும்போது இதன் சுவை மனத்துக்கு அளவே இல்லை. சிவப்பு மிளகாய் என்பது உணவுல காரத்தை மட்டும் கொடுப்பதில்லை, ஒரு நல்ல சுவை தரும் பொருளாகவும் பயன்படுது. பிரியாணி இலை, பிரியாணியில மட்டும் சுவைக்காக பயன்படுத்துகிறோம். இந்த இலை இனிப்பு சுவையுடன் மிகுந்த மனமும் தரவல்லது. மிளகு தூள், 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் உண்ணலாம். மிளகு தூளுக்கும் உப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உணவுல உப்பில்லாம மிளகு தூளை மட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அருமையான சுவை கிடைக்கும். அதே போல சோயா சாஸையும் உப்பிற்கு பதிலாக பயன்படுத்தலாம். சத்துக்கள் அதிகம் பொதிந்தது இது. வெங்காயம் மிகவும் காரமான சுவையுடையது. இதனை சரியான அளவில் உணவில் சேர்த்தால் சரியான ருசி கிடைக்கும். எலுமிச்ச சாறு, இதுவும் அதிக சுவை தரக்கூடியது. அதிலும் புதிய எலுமிச்சம்பழம் நல்ல ருசியுடையது. பழைய காய்ந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தினா உணவின் சுவையையே மாத்திரும். சிங்கை முத்து சார், எலுமிச்சையிலிருந்து வெளிவரும் நறுமணம் உடம்பில் இரத்த அழுத்தத்தை குறைத்து சீராக்குகிறது. அதனால படுக்கும்போது எலுமிச்ச துண்டுகளை வைத்துக் கொள்வது நல்லது. இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் இது பயன்படுது. அதாவது வீட்டில் இருக்கும் பூச்சிகள், கரப்பான், வண்டு போன்றவை நம்மை அண்டாது. இரவு தூங்கும்போது எலுமிச்சன் துண்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால இரவு முழுவதும் அந்த காற்றினை சுவாசித்து மறுநாள் காலை உடல் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பதை உணர முடியும். எலுமிச்சை நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கணும், அன்றாடம் பயன்படுத்தணும். பொதுவாக மருத்துவர்கள் உப்பை குறைக்கணுங்கிறாங்க. வாழ்க்கையிலையும் உப்பை குறைக்கணும். கணவன்கள் படபடப்பு, மனைவிகள் நச்சரிப்பு, டீனேஜர்ஸ் பரபரப்பு, மாணவர்கள் ஏய்ப்பு, மாமியார்கள் சிடுசிடுப்பு, மருமகள்கள் கடுகடுப்பு, முதியவர்கள் தொணதொணப்பு, இவற்றை குறைக்கணுமா? ஆனால் சிறிதும் குறைக்க தேவையில்லாத ஒரே உப்பு சிரிப்பு. மனதுக்கும் உடலுக்கும் இது மிகச் சிறப்பு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
4: இந்த வேளை 7:35, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
5: வணக்கம் இசை உள்ளங்களே,
6: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் தான் அணைகிறோம். இந்த மணித்துளியிலிருந்து 7:55 வரைக்கும், இந்த 7:35 7:55 வரைக்கும் நமக்காக பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. எந்த பாதையில் பாடல்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் ஏற்கனவே

போட்டு வச்சுருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் எந்த பாதையில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா போடுங்க. கண்டுபிடிக்கிறனால என்ன தோணுதோ அதை போடுங்க. அடுத்தடுத்த நாட்களில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலைன்னா அங்கிட்டு பயன்படுத்திக்கிறோம், சரிங்களா? இப்போ நம்மை சுற்றியில் சொன்னாங்களே யார் யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி, அதில் கடுகடுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைலாம் வந்துச்சு. அதை கோவம் இருக்குது பாருங்கள். அது பல நேரங்களில் நம்மளையே வந்து உள்ளுக்குள்ளே போட்டு பெரட்டிக்கிட்டே இருக்கும். அதே விஷயம் தான் இங்கே பாட்டுக்குள்ளேயும் நடக்குது. பாட்டிலையும் வந்து ஒருத்தர் ரொம்ப வந்து என்ன சொல்கிறார், பல விஷயங்களை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, பட் அவரால் சொல்ல முடியல. ஏன் ட்ரை பண்ணுறாரு, ஏன் சொல்ல முடியல, கேட்டுருவோம்.

0: Don't touch me. Taxi! Taxi!
1: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
0: Shut up! Don't talk to me. Hey, taxi! Taxi! Taxi!
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
1: சிந்து தடி முத்து மழை பூவு
0: அடடா என் கவியரசர் கம்பா
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு
0: ஆடு நனைதேன்னு

0: என்ன நீரே என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு
1: கேட்க முடியாது போய் தொலைறியா ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் தனி பூவு
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா

0: நீலம் பூவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடுது. ஆமா,
0: நாடகம் திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு. திருநாவுக்கரசர்
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா, தீர்ந்து போச்சு. என்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.

0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின் பனி பூவு.
0: இந்த சினிமா டயலாக்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: மின் கோபம் ஏ ஆண் பாவம் ஏ
0: பாவம் மை ஃபுட்.
1: I love you, I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, can you give me lift?

0: பாடுறாரு பாட்டியா, அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி பாரதி.

0: சொல்லியிருந்திரியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரைய கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏது அம்மையே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாவது கத்திரிக்காயாவது?
1: தேவி என்ன சேர வேம்பாகுமா?
0: டோன்ட் ஃபாலோ.

0: பதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீதி.
2: அந்த டாக்ஸிய அன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க, டாக்ஸி உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ்பி பாலசுப்ரமணியம் ரோகிணி குரல்கள்ல, வாலியினுடைய வரியில, இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில, அந்த அருமையான பாடல் சின்ன வாத்தியார் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
3: 102.3 FM.
4: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல் இசையும் நானும் நிகழ்ச்சி. பாடகர் அனந்து, மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களிடம் கற்ற இசை அனுபவங்கள், திரையுலக பயணத்தில் சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்கள், வளரும் இளம் தலைமுறைக்கு அவர் சொல்ல விரும்பும் அனுபவ செய்திகளோடு ஒரு இனிய பயணம்.
5: எம்எஸ்வி சார் பண்பு சொல்றேன், இவ்வளவு பெரிய லெவல் சாதிச்சோம். அவர் பண்ணின எத்தனையோ பாட்டு எல்லாம் கேட்டுக்கணும் இத்தனை வருஷங்கள்ல, இன்னைக்கும் அது நீங்காத இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்டு உருகாதவங்க கிடையாது, அதை கேட்காம தூங்குறவங்க கிடையாது. எப்ப கேட்டாலும் இந்த பாட்டுங்கெல்லாம் இந்த அளவுக்கு இன்னைக்கு நிக்குது, அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டானா ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இட்ஸ் அ டீம் ஒர்க்.
4: இசையை ரசிப்போம், இசை கலைஞரின் வாழ்க்கையை புரிந்து கொள்வோம்.
2: ஏழு மணி 44 நிமிடம், ஆறுநொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
6: வணக்கம் இசை உள்ளங்களே,
7: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல் ஒன்று கேட்டுட்டீங்க, இப்போ அடுத்த பாடலும் வர காத்திருக்கிறது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி யோசிச்சிங்கனாலே, தொடர்புபடுத்தி பார்த்தீங்கனாலே, பாடல் எந்த பாதையில் பயணிக்கிறதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளோ கஷ்டமான ஒரு தலைப்புலாம் இன்றைக்கி கிடையாது, ரொம்ப எளிமைதான். முதல் பாடலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கம் இருக்குது, அந்த பக்கத்தில் வந்து இப்படித்தான் போகுது அப்படிங்கிறத போடுங்க. ஒருவேளை இப்படி இல்லை அப்படி போகுதுனாலும் அதையும் போடுங்க, தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாட்டில் ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னமோ அன்னைக்கு வந்து அப்படி சொன்னேன், இன்றைக்கே அப்புறம் அங்கே போய் நின்ன அப்படின்றாங்க. என்ன சொன்னாங்க, ஏன் நின்னாங்க, கேட்டுருவோமா?
2: நீ என்ன பெரிய அப்பா.

அனிருத் ரவிச்சந்தர், ஹர்ஷிதா கிருஷ்ணன் குரல்களில் கார்க்கியினுடைய வரியில் டி இமானினுடைய இதமான இசையில் அந்த பாடல் என்னமோ ஏதோ படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஏழு மணி 50 நிமிடம் 5 நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை கொடுத்து யாராவது பதில் சரியாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது எந்த பாதையில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத தான் கேட்டிருந்தேன். ஒரு சிலர் முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, அதில் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போடா அப்படிங்கிற வார்த்தை அந்த சொல் வருது அப்படின்றாங்க. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் அவர் சொல்கிறார், பாட்டும் பயணமில் ஒரே ஆங்கில வார்த்தை திரும்ப திரும்ப வருவது அல்லது ஆங்கில வார்த்தைகள் வருவது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரெண்டு பேரும் ஓரளவு நல்லா முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது கிடையாது. வார்த்தைகளை வச்சு தான் இப்போ ட்ரை பண்ணல, ஆனால் வார்த்தைகளை வச்சு தான் யோசித்தேன். இது சூழலை வச்சு யோசிங்க, பாடல்கள் வந்த சூழலை வச்சு யோசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு கேப்சர் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்திருக்கக்கூடியவர்கள் ஹேமலதா ஓகே அப்படின்னு இருக்கிறாங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அப்புறம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம்

ஃப்ரம்ஸ் ரீஜா மனோகரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சோலையிலிருந்து, என் விருப்பம் நிகழ்ச்சியில் நல்லா இருந்துச்சு பாட்டு அப்படின்னு சொல்லி அப்போ 6 மணிக்கு வந்ததை சொல்கிறாங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட கலீல் அகமது வந்து ஒரு லெட்டர்லேருந்து அப்படியே ஹார்ட்டினாக துள்ளி குதிக்குது, துள்ளி குதித்து வந்து தேங்க்யூ அப்படின்னு போடுது. அதாவது அவர் வந்து சந்தோஷமாக இருக்கார் போட்டிருக்கு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவ்வளோதான், கிட்டத்தட்ட யாருமே முயற்சி பண்ணலை. ஏற்கனவே சொன்ன வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அப்படியே இருக்கிறது, அப்படியே தான் நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ என்ன நம்ம தலைப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வெறுப்பு சூழல். அதாவது கதாநாயகனும் கதாநாயகியோ கொஞ்சம் வெறுப்பில் இருப்பாங்க, அப்படி வெறுப்பில் இருக்கும்போது பாடக்கூடிய பாடல்கள், அவ்வளோதான். மனக்கசப்பில் இருப்பிற மாதிரி வச்சுக்கலாமா, ரொம்ப கோபம் வெறுப்பு அப்படின்னு வேணால் லைட்டாக அந்த மனக்கசப்பு கொஞ்சம் இருக்குல்ல, ஏதோ ஒரு சின்ன டென்ஷன் கோபத்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி சூழலில் பாடக்கூடிய பாடல் தான் வந்துச்சு. இப்போது அதே தான், போ போ போ அப்படின்றாங்க, எங்கே போக சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: சௌஹான் அனிருத் குரல்களில், தனுஷ் வரியில், அனிருத்தினுடைய அனிருத் ரவிச்சந்திரனுடைய அட்டகாசமான இசையில் மூணு படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இந்த வேளை 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான். ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகள்

0: துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்றிருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா? அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்னது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார். பாலம் விழுந்துட்டதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டீபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான். அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா, இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமாக. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னு அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி? பெரிய ஒரு ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னு அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான். பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிற அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? ஒரு ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 102.3 FM. இதோட நான் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்து வந்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆர்ஜே நாகராஜ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் ஒரு அழகான நாளில் அழகான தருணத்தில் சந்திக்கலாம்.
2: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி ஆயாச்சு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: நீ கோரினாய்.

0: எட்டு மணி ஒரு நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். நாம் இந்த நிகழ்ச்சியில் நீ கூறா நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது மனித வாழ்வில் வந்து சில தருணங்களில் சில வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த சில வாய்ப்புகளை வந்து நம்ம சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணிவிட்டு அப்போ அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதை மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி மிஸ் பண்ணதை நீங்கள் எந்த விஷயத்தை இந்த இதை மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம், எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இப்போ சமீபத்தில் எடுத்தோம்னா கோல்டு விலை, தங்கத்து விலை கூட இதே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா என்ன சொல்கிறது 5000-6000 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும், இன்றைக்கி 14000 அப்படி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வந்து எதனா ஒரு பயணம் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம யோசித்து வச்சுருப்போம், ஆனால் அது போயிருக்க மாட்டோம், அது போக முடியாது போயிருக்கலாம். அந்த மாதிரி இல்லை ஒரு வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம், சரி இந்த வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம் அப்படின்னுங்கும் போது அந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னும் போது சரி வேண்டாம் இதுவே இருக்கிறதே நல்லா இருக்குது சரி அதுக்கு என்ன போயிட்டு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோம்னா பரவாயில்ல நம்ம அந்த வேலைக்கு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து அந்த வாய்ப்பை நம்ம தவறு விட்டுடுமே அப்படின்னு யோசிப்போம். உறவுகள்லேயும் அந்த மாதிரி சில வாய்ப்புகள் கிடைக்கும், சரி மாறி இருக்கலாம் இடம் மாறி இருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணும்போது என்னப்பா இது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி எதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ஷோவில் நாம் இன்றைக்கி நீ கூறலாம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது வித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். இந்த நிகழ்ச்சியில் புதிய நேயர்களாக இருக்கீங்க, நீங்கள் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838-98-71 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிறைய நேயர்கள் கால் பண்ணி இருக்காங்க, யாரு முதல் நேயர் என்ன சொல்றாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: பெருமாள்பட்டில இருந்து விஜயராணி பேசுறேங்க சார்.
0: விஜயராணி அம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
1: தலைப்பு கேட்டங்க சார். நான் வந்து மிஸ் பண்ண விஷயங்கள் சொல்றீங்க.
0: மிஸ் பண்ணது
1: வந்து சொல்லுங்க சார்.
0: எது எதை மிஸ் பண்ணீங்க, எந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணீங்க?
1: அதாவது என் தம்பிங்களுக்குன்னு ஒரு நகையை கொடுத்துட்டு இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க சார்.
0: சரிங்கம்மா. ஹலோ. சரிங்கம்மா. மகேஷ்
1: இன்னைக்கு விக்கிற இதுல நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேங்க சார். 20 பவுனுங்க சார் ஒரு தம்பிக்கு.
0: சரிங்க.
1: அது மாதிரி ஒரு தம்பிக்கு 7 பவுனுக்கு மேல வரும் சார். இது மாதிரி எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு நான் எல்லாம் பெஸ்டா செய்யணும்னு நினைக்கும் போது என்ன ஏமாத்துறாங்க வாங்கிட்டு இல்லைன்ட்டு, அதனால இதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: சரிங்க சரிங்க. அதாவது இது ஒன்றும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார்.
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
0: வானொலி பற்றி ஒளி அளவை குறைச்சிட்டு பேசினா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: ராமகிருஷ்ணன் சார் சொல்லுங்க சார், எந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
2: அதாவது எனக்கு 1981 நினைக்கிறேன், அப்போ வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கும்போது இந்த ஸ்டூடியோவுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து வீடு சூழ்நிலையில் வந்து அங்கே போனால் கூட ஒரு பையன் இருந்தால் அவன் அங்கே வேலைக்கு போய் கேட்டிருந்தான், அப்போ கூப்பிட்டான்
0: என்னைய.
2: அப்போ அது வந்து சம்பளம் அவ்வளோ இருக்காது அப்படிங்கும்போது நான் மளிகை கடை தேர்ந்தெடுத்து அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவன் கூப்பிட்டான், இப்போ அப்படிதான்பா இருக்கும், அப்புறம் அதில் நம்ம போனால் நிறைய பேரை பார்த்து பேசிக்கலாம், அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான்.
0: நிறைய வளர்ச்சி இருக்கும்,
2: வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ மளிகை கடை வச்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த திறமை இருந்து அன்னைக்கு போக முடியாமல் போயிடுச்சு, ஆனால் அன்னைக்கு கடையில் இருந்து ஏதோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரிங்க.
2: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ஆமாங்க, இந்த நேயர் சொன்னதில்ல அந்த மாதிரி வந்து நம்ம அந்த இதுக்கு போயிருக்கலாம், அப்பொழுது வந்து கூப்பிட்டுருப்பாங்க, நமக்கு அந்த அவைலபிலிட்டின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த ஆப்ஷனாக அந்த ஆப்ஷனாக இதுவா அதுவா அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ஒன்றதை தேர்ந்தெடுப்போம். தேர்ந்தெடுக்கும் போது மனசுன்றது எப்பயுமே வந்து அது போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? அந்த மாதிரி நடந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பகிரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952-08-53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838-98-71 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விக் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, நம்ம தமிழ்நகர்ல இருந்து தேவிகா.

0: பேசுறேன் சார்.
1: தேவிகா அம்மா தலைப்பு கேட்டிங்களா?
0: ஆ, தலைப்பு கேட்டேன். நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பையனுக்கு எனக்கு அவருக்கு ஒரு மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ரெண்டு பேரனுங்களுக்கு பாக்கிறதுக்கு முடியாம நான் மிஸ் பண்றேன் சார்.
1: பார்க்கறதுக்கு முடியாம மிஸ் பண்றீங்க நீங்க. நான் இப்ப நம்ம கேட்கறது வந்து எந்த வாய்ப்பு, சரி ஓகே நீங்க மிஸ் பண்றீங்கன்றது, இதை பண்ணிருக்கலாம், அதாவது இதை பண்ணாம நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரினா மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இது பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், நான் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து இதை விட நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறியிருப்பேன், இது நினச்சிருந்தா இப்போ சொல்லும் போது பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் வந்திருக்கும், இந்த இடத்த வாங்கி போட்டிருந்தா அன்னைக்கு காலத்தில் வாங்கி போட்டிருந்தோம்னா கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும், இன்றைக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டி வந்துடுச்சு, லட்சங்கள் வந்து கோடிகளாக மாறியிருக்கும், 1000 வந்து லட்சங்களாக மாறியிருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய பொருளாதார ரீதியாக வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதையாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா நிகழ்ச்சியில்? அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத், ஜே இஸ்மாயில் சார்.
1: இஸ்மாயில் சார், நீங்க என்ன மிஸ் பண்ணீங்க?
2: ஒரு வீடே மிஸ் பண்ணிட்டேன் சார்.
1: ஒரு வீடே மிஸ் பண்ணிட்டீங்க?
2: ஆமா சார், நான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வாங்க முடியாது, எவ்வளோ உழைப்பு எவ்வளோ கஷ்டத்துல இருந்து கட்டி அச்சில வந்து இப்ப வந்து அன்னைக்கு எல்லாம் பெரியவங்க எல்லாம் எவ்வளவு சொன்னாங்க சார், பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது, கொடுக்காதீங்க தலைபாட சொன்னாங்க சார். சரி, நம்ம பின்னாடி பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி
1: பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு
2: இப்ப இருக்கிற காலகட்டம் ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நீங்க ஒரு வீடு கட்டினா எவ்வளவு கஷ்டம் சார்.
1: கஷ்டம் தான் சார், ரொம்ப எல்லாமே இருக்கு.
2: வீட்டுக்கு பத்தி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருலாம் சொல்லுவாங்க.
1: ஆமா, வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
3: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கம் இடையூர் கிராமம் சார்.
1: உங்க பேர் ஐயா?
3: சங்கர் சார்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்க?
3: அதாவது சார், நான் துபாய் போயிருந்தேன். துபாய் பேருந்து அங்க இருக்கும்போது, அங்க ஒரு 5.5 வருஷம் காலம் வாழ்ந்த போது, அதுக்கு ஒரு விசா முடிஞ்சு அதன் பிறகு நாட்டுக்கு வந்தாச்சு. நாட்டுக்கு வந்த பிறகு இங்க வந்த பிறகு மேரேஜ் ஆயிடுச்சு.
1: ஓகே,
3: மேரேஜ் ஆகி நான் திரும்ப போனதான் இருந்தேன்.
1: சரிங்க.
3: இருக்கும்போது அங்க வந்து சம்பளம் உயர்வு அதிகமாயிடுச்சு.
1: ஓகே,
3: அதிகமான 20 ரூபா சம்பளம்னாக்கா ஒரு 50 ரூபா சம்பளம்னு வந்துச்சு வச்சுக்கலாம்.
1: இரட்டிப்பாயிடுச்சு.
3: இரட்டிப்பாயிடுச்சு. மேரேஜும் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன பிறகு, மேரேஜ் ஆன அந்த பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க என்ன விடல. கல்யாணம் ஆயிடுச்சு.
1: கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதால இங்கே
3: அங்க போக கூடாது, இங்கே இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: சொல்லிட்டாங்க.
3: ரொம்ப நானும் கம்பல் பண்ணி பாக்குறேன், அவங்களும் கம்பல் பண்ணி பாக்குறேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் பேஸ் பண்ணி பாக்குறேன், என்னால முடியல. அதனால அந்த வாழ்க்கையை என்னால மிஸ் பண்ணிட்டேனோன்னு
1: தோணுது. அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, பொருளாதாரத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா வளமா இருந்திருப்பீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க.
3: கண்டிப்பா நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: கண்டிப்பா, கண்டிப்பா சார்.
1: வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் இருந்து?
4: உடையார் பாளையம் மஜிம்.
1: மஜிம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
1: நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்க?
4: நான் வந்து சார், வணிகவியல்ல பிகாம் கோஆபரேட்டிவ்ல டிப்ளமோ கோஆபரேஷன் பண்ணேன். 1993 நினைக்கிறேன், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில இருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இன்டர்வியூ. ஆனா என்னோட வந்தவங்க எல்லாம் அந்த வேலை ரொம்ப எளிமையா கிடைச்சது. அப்ப வேலை ஜாயின் பண்ணி இன்னைக்கு எஸ்ஓ ஜேடி ஏடியா இருக்காங்க.
1: அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க?
4: மிஸ் பண்ணிட்டா மளிகை கடையில வியாபாரம் பண்ணிட்டு.
1: சரிங்க ஐயா,
4: வாய்ப்பை மட்டும் ஐயா, இளைஞர்களுக்கு நான் சொல்றது, வாய்ப்பை அது சின்ன வேலையா இருந்தாலும் சரிதான், தயவு செய்து
1: வாழ்த்துக்களை.

0: நன்றி.
1: அதுதாங்க, அதாவது வாய்ப்பு என்பது கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும், அதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். பெரிய மருது திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்வர்ணலதா வாலியோட வரிகளில், இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு உணர்ந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் தவறப்பட்ட வாய்ப்புகள், அதாவது அதை பற்றி எந்த வாய்ப்பை இதை மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அது எந்த விஷயம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சத்யநாராயணன் சார், நீங்கள் எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்க
1: சார்? எந்த மிஸ் பண்ணது, மிஸ் பண்ணி ஃபீல் பண்ண தருணம் கேட்குறீங்க.
0: ஆமாம்,
1: அது வந்து எனக்கு 1987-89 சென்னையில் என்னுடைய மிஸ்ஸஸ் வீடு பக்கத்து வீடு ஒரு சேலுக்கு வந்தது. அப்ப வைஃப் சொன்னாங்க, இதை எப்படியோ வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ வேண்டாம், என்னால கடன் எல்லாம் அடைக்க முடியாது, பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே எம்ப்ளாய்டு தான், ரெண்டு பேர் சர்வீஸ்ல இருந்தோம். பட் அப்படி இருந்தும் அதை நான் வாங்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபிளாட் வாங்கினேன்
0: வைங்க.
1: பட் அதை மிஸ் பண்ணது, சென்னையில ஒரு வீடு இல்லாம இருக்கே, ஃபிளாட்ல அப்பார்ட்மெண்ட், இப்பவும் அப்பார்ட்மெண்ட் தான் இருக்காங்க சென்னையில. சொந்த வீடு கிரௌண்ட் இடமா வீடா வாங்க, ஏன்னா எலி வலையாலும் தனி வலையா இருந்தா சந்தோஷம்
0: தானே.
1: இல்லாம விட்டுட்டமே மிஸ் பண்றது ஃபீல் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஒரு ஹாப்பியா இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர் சார், மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கு, வாழ்த்துக்கள். அதுதாங்க, இந்த மாதிரி நம்ம நினைப்போம், அதாவது அப்போதைக்கே வாங்கி போட்டுக்கலாம்ல, ஏன்னா வந்து காஸ்ட் ஆஃப் இது வந்து அப்போ கம்மியாக இருக்கும், போக போக போக போக வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ அப்போதைக்கு இன்னும் போது சரி, இப்போ பார்த்தோம்னா அது பன்மடங்காக உயர்ந்திருக்கும், பன்மடங்கு நம்ம எட்டாத ஒரு உயரத்தில் இருக்கும். அதுக்காக தான் நினப்போம், அப்பயே வாங்கியிருக்கலாமே, வாங்கி போட்டிருந்தா கொஞ்சம் இதுவாக இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952-02-08-53, மற்றொரு 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838-9871. வணக்கம் விக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ, சூரியன் எஃப்எம்மா?
0: விவேக் பாரதி தமிழ் பண்பலையில் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க சார். தலைப்பு கேட்டிங்களா? நீங்க யார்?
2: எங்க தலைப்பு கேட்டா சார்?
0: எங்க இருந்து சார் கால் பண்றீங்க?
2: நான் டைலரிங் வர்க் பண்றேன் சார்.
0: உங்க பெயர், உங்களுடைய ஊர்?
2: என்னோட பெயர் முருகன் சார்.
0: முருகன் சார்,
2: நான் டைலரிங் வர்க் பண்றேன் சார்.
0: சரிங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? யார்
2: கடிச்சது? நான் தான் ஒரு இதுல தவற விட்டுட்டேன், ஆனா அதை நினைச்சு நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன் சார்.
0: வாய்ப்பு தவறுதால ரொம்ப ஃபீல் பண்றீங்க?
2: என்ன சார்,
0: வாய்ப்பை தவற விட்டதால ரொம்ப ஃபீல் பண்றீங்க என்ன?
2: ஆமாங்க சார்.
0: சரிங்க,
2: ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருந்தேன் எஃப்எம் கடிச்சதுக்கு, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: மகிழ்ச்சி. விவேக் பாரதியோடு இணைந்திருங்கள், நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க.
2: ஓகே சார்,
0: வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: பாண்டிச்சேரியில வேலை அறிவொளி இயக்கம் ஒரு இது இருக்கு, அதுல வேலை கிடைச்சிருக்கு, நான் போறேன் பாருங்க. அப்பா சொல்லிட்டாரு, நம்ம குடும்பம் வந்து கூட்டு குடும்பம், யாரும் வெளியில தனியா இருக்க கூடாது, அதனால நீ போக கூடாதுன்னு பாருங்களேன். அதனால இன்னொரு ஜாப் போடுற மாதிரி அது கருத்து இருந்தாலும், இந்த அறிவொளி இயக்கம் நல்ல ஜாப்புங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஜாப்ப விட்டுட்டுமே மிஸ் பண்ணும் போது எங்க அப்பா அனுப்ப மாட்டேனால அதை வேலையை விட்டுட்டேன்.
0: வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: ஹலோ,
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: வணக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை, மரங்குறணி பாண்டியன் பேசுறேங்க. நான் வந்து ராணுவ வீரர் ஆகணும்னு 95 முயற்சி பண்ணி அதுக்கான இதெல்லாம் போயிட்டு திருச்சியில போயிட்டு எல்லாம் முடிச்சு கடைசி நேரத்துல அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணும்போது மார்க் வந்து 34 தான் பயிலா போயிருந்தேன், பத்தாவது பயாஸ் ஆகல, அதனால வந்து நான் தவற விட்டுட்டேன். அதுல மட்டும் நான் இது பண்ணியிருந்தேன்னா நாட்டுல ஒரு ராணுவ வீரரா மட்டும் இருந்திருக்க மாட்டேன், காரிகள் போர்லையும் கண்டிப்பா நான் பங்கெடுத்துருக்கேன். அது நீண்ட கால ஒரு ஏக்கமாவே இருந்துச்சு, இன்னைக்கு அதுக்கான தலைப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
4: சார் சார், நாட்டுக்காக இன்னமும் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பயன்படுத்த கூடாதுன்னு ஒரு இதாவே இது பண்ணிட்டு இருக்கேங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நான் தொடக்கூடாது பிளாஸ்டிக், நம்ம வந்து இப்படிதான் இருக்கணும், இன்னமும் பை கொண்டுட்டு போய் தான் ஜாமான் வாங்கிட்டு வரேன்.
0: சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள்.
4: கேட்கிற எல்லா நேயர்களும் இதை வந்து கடைபிடிக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, சுற்றுச்சூழலுக்கு

0: 102.3 FM.
1: 8:16 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,

0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நம்ம வந்து பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணைய கூட அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து? சங்கர் சார், நீங்க தவறு எந்த வாய்ப்பை தவறு விட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க?
2: நான் 10th எழுதினப்போ ஃபெயில் ஆயிட்டேன். எங்க அண்ணன் வந்து இப்ப அவர் படிச்சுட்டு கல்பாக்கத்துல வேலை பாக்குறாரு. அப்ப எங்க அண்ணன் எவ்வளவோ சொன்னாரு, படி ஐடியில சேரலாம் எவ்வளவோ சொன்னாரு. நான் அது ஒரு அலட்சியமா கேர்லெஸ்ஸா எடுத்ததுனால ஒரு நாமளே கடை வச்சிருக்கேன், ஒரு ஸ்டாண்டர்டா போயிட்டேன். இருந்தாலும் ஒரு அவருடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு வந்து அது
0: இதுவா இருக்கு.
2: நம்மளும் படிச்சிருந்தோம்னா நம்மளும் என் பிள்ளைங்க எல்லாம், நீங்களும் ஏப்பா படிக்கல, பெரியப்பாவை பாரு இப்ப இந்த லெவலுக்கு போயிருக்காங்க, நீங்க ஏன் படிச்சீங்க?
0: அந்த வாய்ப்பை நம்ம தவிர
2: வாய்ப்பு தவற வச்சுட்டான்னு ஒரு எனக்கு ஒரு மன வருத்தம்.
0: சரிங்க.
2: ஆமா சார்,
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்திருக்கு.
2: ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு தான் சார் லைன் கிடைச்சிருக்கு.
0: மகிழ்ச்சி ஐயா, விவித் பாரதியோடு இணைந்திருங்கள் ஐயா எப்பொழுதும்.
2: ஓகே ஓகே,
0: வாழ்த்துக்கள்.
2: ஓகே சார்.
0: இந்த மாதிரி அதாவது படிக்கணும்னு நினச்சிருப்போம், ஆனால் தவற விட்டுருப்போம். அப்போதைக்கு சரி என்னப்பா இன்னும் இது ஒன்று இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் எந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்றது இருக்கா? அதை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2952 0853 மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2838 9871. ஸோ நிறைய நேயர்கள் கால் பண்ணுறாங்க. அடுத்து எந்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து? கும்பகோணத்திலிருந்து கரண். தலைப்பு கேட்டிங்களா? நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டுருக்கா, நீங்கள் ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க?
1: நான் வந்து எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும். நான் வந்து விராட் கோலி ஃபேன்.
0: சரிங்க, அதாவது கிரிக்கெட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க.
1: ஆமாம், அன்றைக்கி ஒரு தடவை விராட் கோலியை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து பார்க்காம போயிட்டேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: காஞ்சிபுரம், செல்வம்.
0: செல்வம் ஐயா, தலைப்பு கேட்டிங்களா?
3: ஆ, தலைப்பு கேட்டங்க.
0: நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படினு நீங்க ஃபீல் பண்றீங்க?
3: நான் வந்து பாரு வந்து ஒரு 2000 வரைக்கும் நல்லா இருந்ததுங்க. அப்போ வந்து நான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன், மர வேலை தான், தச்சு வேலை. அப்பவே கொஞ்சம் பாரு கொஞ்சம் கம்மியாச்சு. அப்பவே நான் அந்த பூந்தமல்லியில ஒரு மாற்றுத்திறனாளி ஹாஸ்டல் இருக்குது, அதுல போய் சேர்ந்துருந்தா இப்ப நல்ல நிலைமையில நான் இருந்திருப்பேன் ஐயா. ஆனா சரி, நம்ம தான் வேலை செய்யறமேனு இருந்துட்டேன். கட்சியில எங்க அப்பாவும் இறந்துட்டாரு, எங்க அண்ணன் இறந்துட்டாங்க, என்னை தனியா விட்டாங்க. இப்ப பாரு இல்லாத போச்சு. இப்போ அதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேங்க.
0: ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சரிங்க ஐயா, சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கு விட்டுறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுனா சிறப்பாக இருக்கும்.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: சார், அரியலூர் மாவட்டம் கொஞ்சம் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, தலைப்பு
4: கேட்டீங்களா?
0: கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குடூர் ஜெயராம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கீங்க ஐயா.
0: நீங்க
5: மிஸ் பண்ணதை கேட்டுக்கிறீங்களா?
0: ஆமா ஐயா, ஒரு வாய்ப்பை நீங்க வந்து தவற விட்டுட்டீங்க. இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேனே அப்படின்னு நீங்க மிஸ் ஃபீல் பண்றது
5: ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன். அதை மிஸ் பண்ணிட்டு டைம் சொன்னா, நான் வந்து லாட்டரி ஷீட் எப்பயுமே அப்ப இருக்கும்போது நான் வாங்கினதே கிடையாது. அப்ப வாங்கும்போது பார்த்தா நான் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு கடைக்கு சரக்கு போட்டு வந்து ஒரு பக்கம் எங்கூர் பக்கம்.
0: சரிங்க, லாட்டரி ஷீட் என்பது தடை செய்யப்பட்டது.

0: அதெல்லாம் ஒரு இது பண்ணுறது இல்லை. வேறு வேறு வேறு வேறு எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
1: அப்புறம் வந்து சரி அது விட்டுட்டு வேற சொல்றேங்க. நான் வந்து அப்பதான் பழைய கதையை சொன்னேன் நானு, இருந்தாலும் தடை பண்ணது வேணாங்க.
0: அது வேண்டாம், தமிழ்நாட்டில் நம்ம இல்லை இல்லை இல்லாததை பத்தி நம்ம பேச வேண்டாம். மற்றொருது மற்றொரு வாய்ப்பு எந்த மற்ற வாய்ப்புனா எந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணீங்க?
1: வாய்ப்பு வந்தா நான் ஒரு முறை சைக்கிள் ஒன்று நான் வியாபாரத்துக்கு சைக்கிள் எங்க அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். சைக்கிள் கேட்டிருந்தா சரி நான் வாங்கி கொடுத்துட்டா ஒண்ணு நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஆள் தெரியாது ஒரு பாயின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க.
0: சரிங்க,
1: அது வந்து நல்ல மாதிரி சைக்கிள் இருந்துச்சு. அன்னைக்கு போயிட்டு நான் சொல்லும் போது வந்து அந்த பாய் எனக்கு கொடுத்துறேன்னு சொல்லும் போது நான் மக்காதம் போய் கேட்கும் போது எங்க அண்ணன் போய் கேட்க விட்டுக்கிறாரு.
0: அது சைக்கிள் வந்து இன்னொருத்தருக்கு
1: சரி ஆமா மக்காதனால எங்க அண்ணன் போய் கேட்டுதான் கொடுத்துருவாங்க. வேற அளவு வாங்கி கொடுத்து அது மிஸ் பண்ணிட்டுங்க. அது ஒரு விஷயம்.
0: சரிங்க, எனக்கு விஷயம் பங்கிட்டு உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்களையா.
1: நன்றிங்க ஐயா.
0: நிறைய வாய்ப்புகளை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். ராசுகுட்டி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் பஞ்சு அருணாச்சலமோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: எட்டு மணி 34 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது நாம் வந்து வாழ்க்கையில் சில விஷயங்களில் சில வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, எதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய இதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பினோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
1: வேதாரண்யபட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா.
1: அதாவது நான் வந்துங்கய்யா, அதாவது ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட போனவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில சம்பளம் வாங்கிட்டு நல்லா பெரிய ஆளா இருக்கிறாங்க ஐயா. அதுதான் நான் வாழ்க்கையில மிஸ் பண்ணது.
0: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து சார்?
2: சார் மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜு சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா?
2: சார் இன்னொரு சார், இது நம்ம பண்பலை வந்து சென்னையிலயும் கிடைக்குமா சார்? அந்த லைனு
0: கிடைக்கும் சார், ஒளிபரப்பு எல்லா இடத்துல சென்னையிலயும் ஒளிபரப்பு.
2: ஓகே. சென்னையில நேற்று சென்னையில இருந்தேன். நம்ம இப்ப வந்துட்டேன், காலதான் வந்தேன் நம்ம ஊருக்கு. அங்கேயும் கிடைச்சது நல்லா இது சார், ஒளிபரப்பு நல்லா இருந்தது சார்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சார். விவித் பாரதியோட இணைந்திருங்கள். சரி, உங்களுடைய
2: எனக்கு வந்து சார், நீங்க நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இதுல என்னன்னா, பிளஸ் டூ முடிச்ச கையோட நான் வந்து டிகிரி படிக்கிறதுக்கு இது பண்ணா, அந்த ஒரு வருஷம் இதெல்லாம் படிக்க முடியாத போயிட்டு அந்த வாய்ப்பை தவறு விட்டு ஃப்ரெண்ட்ஸோட படிக்கிறத தவறு விட்டேன். திருப்பியும் அந்த ஒன் இயர் கழிச்சு திருப்பியும் அதே இது பண்ணி முடிச்சது கம்ப்ளீட் பண்ணேன் சார். அந்த ஒரு வாய்ப்பு தவறு விட்டது ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார்.
0: ஃபீல் பண்றீங்க, அந்த நட்பு வட்டாரத்தை அந்த பேட்ச் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க.
2: மிஸ் பண்ணிட்டேன் சார், ரொம்ப ஃபீல் பண்ணி. திருப்பியும் வந்து அவங்க அதே இதை கனெக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் இல்லையா சார்?
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. அதே பேட்ச், அதே நண்பர்கள், அதே நட்பு வட்டம்ன்றது வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். புது நட்பு வட்டம் அப்படி கிடைக்கும், இருந்தாலும் பழசு

0: வந்து இதுவும் ஒரு ஃபீலாக தானே இருக்கும். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார், நன்றி.
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
2: வணக்கம், சிந்தாமலை ராஜமாணிக்கம்.
0: ராஜமாணிக்கம் ஐயா, நீங்கள் எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க?
2: படிப்பு தான்,
0: படிப்பு தான்.
2: படியான பசங்களை படிக்க வச்சேன்.
0: மகிழ்ச்சி. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. ராஜசேகர் சார், நீங்க எந்த இது மிஸ் பண்ணீங்க சார்?
2: கார் மெக்கானிக் ஆகணும்னு பண்ணேன் சார், அது கிடைக்காம போயிடுச்சு சார். இப்போ வேற ஜாப்ல இருக்கேன், மெடிக்கல்ல வேலை செய்யறேன், சேல்ஸ்மேனா. அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி லைசன்ஸ் எல்லாம் வாங்கினேன் சார், கார் ஓட்ட
0: கத்துக்கின்னு.
2: அப்படி மெக்கானிக் ஆகலான்னு பார்த்தேன் சார், எனக்கு ரொம்ப அதுல இஷ்டம்ன்றது. கடையில் அதுதான் இழந்த வாய்ப்புன்றது.
0: அதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் தவறி போகும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும்.
2: ஆமா சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப அது பண்ணிருந்தா இன்னைக்கு எவ்வளவு கார் சர்வீஸ் பண்ணிருப்பேன் தெரியல.
0: அதுதான் நமக்கு ரொம்ப
2: அது எல்லாமே ஓனா இருக்கும். ஒரு நாள் ஸ்பேனரு இது இவ்வளவுதான் இல்லைங்களா?
0: நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: சந்தித்து வாய்ப்பு கொடுக்கும் ராஜா நாகராஜ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் எங்கிருந்து அப்படின்னு சொல்லிருங்க, சிறப்பா இருக்கும்.
3: கண்டிப்பா, தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதய்யா.
0: உதய் ஐயா, நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க ஐயா?
3: கண்டிப்பாக ஐயா. அதாவது 1980 ஐயா, டாடா குரூஸ் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு கேரளா சிக்கந்தர் ஐயர் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாரு ஐயா.
0: சரிங்க.
3: அந்த ஹோட்டல்ல என்ன வந்து ஒரு பிள்ளையாவே வளர்ப்பு மகனாவே வளர்த்தாரு ஐயா.
0: சரிங்க. நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணீங்க அதுக்கு அந்த பாயிண்ட்?
3: அதான் சொல்ல வர்றாங்க, எனக்கு பிறகு இந்த தொழில நீ எடுத்துக்க, இந்த கடையை நீ எடுத்துக்க சொன்னாரு ஐயா. இருந்தாலும் அவர் சொல்ல கேட்காம வெளிநாடு போயிட்டேன் ஐயா. இன்னைக்கு சாண்டா குருஸ் ஏர்போர்ட் பக்கத்துல இடம் கிடைக்கும் ஐயா.
0: அதுதான் அன்னைக்கு ஒரு தொழில வந்து மிஸ் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போனது, சாரி ஒரு தொழில் அதிபரா மாறுறது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: நன்றி ஐயா.
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? உங்க பேர்
4: என்னம்மா? கலந்துக்கிறதுனால எங்களுக்கு வாய்ப்பை கிடைக்க மாட்டேங்குது, அது ரொம்ப மனசு கஷ்டம். பழசு சொன்னாக்க படிப்பு,
0: படிப்பு
4: இருந்தா இப்படி இப்படியே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மனசு, அது ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருந்துகிட்டுதான் இருக்கு. பொதுவாக எல்லாருக்குமே உள்ள கஷ்டம் தான். படிப்பு மெயினா எல்லாருக்குமே தேவை தானே. இப்ப உள்ள காலகட்டத்துல படிப்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியல சார்.
0: கல்வி என்பது எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும்.
4: எல்லாருக்குமே உள்ளதான் சார். ஆனா எனக்கு இந்த பன்மலையில வந்து லைன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்கம்மா, கண்டிப்பா கிடைக்கும். அதாவது
4: ஒரு மாசம் ஆயிடுச்சு நான் பேசிய, ஒரு மாசம் ஆயிடுச்சு இப்பதான் பேசுறேன்.
0: மீண்டும் மீண்டும்
4: இந்த பாடல் உங்க சாய்ஸ்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது.
0: கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருங்க. ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். உங்களின் விருப்ப பாடலும் ஒலிக்கும் பண்பலையில.
4: சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம்.
0: மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
4: ரொம்ப தேங்க்யூ சார்.
0: நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார். கணபதி சார்.
0: கணபதி சார், சொல்லுங்க சார்.
5: என் வாழ்க்கையில மிஸ் பண்ணது நிறையோ, அது நான் ஈரோட்ல இருந்து துணி வியாபாரம் பண்ணிருந்தேன் சார். வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிருந்தேன். நான் இருந்து வாடகை வீடு, எவ்வளோ சமாளிச்சு ரொம்ப பிரச்சனை, சொல்லிக்க முடியாத பிரச்சனை. எவ்வளோ சமாளிச்சேன்னு வியாபாரம் பண்ணி அந்த மாசமே லாக்டவுன் வந்து பிரச்சனைனால பிரச்சனை. அது என்னால அதை மெயின்டைன் பண்ண முடியல, மிஸ் பண்ணிட்டேன். கூட்டி கேஸ் கணக்கு பார்த்தா என் வாழ்க்கையில எல்லாமே மொத்தத்திலே மிஸ் பண்ணிட்டேன், வாழ்க்கையே மிஸ் பண்ணிட்டேன்.
0: உங்களுக்கு கண்டிப்பாக இதுவாகும். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் தானே, உயர்வு தாழ்வு என்பது அது வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா முன்னேறுவீங்கன்னு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?

0: நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியசாமி சார்.
1: பெரியசாமி ஐயா தலைப்பு கேட்டிங்களா?
0: ஆ கேட்டேன் சார்.
1: ம், நீங்கள் எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க ஐயா?
0: சார் நம்ம ஒரு நான் ஒரு இது வயல ஒரு 5 ஏக்கரை வந்து ஒரு கம்மி ரேட்டில் வந்து ஒரு 1.5 லட்சம் வச்சேன். அது இப்போ பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கூட கேட்டால் தர மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு இப்போ தான் அதை வருத்தப்படுறேன் சார்.
1: பக்கத்துலேயே இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டோமே, பக்கத்தில் நம்ம வயலுக்கு பக்கத்தில் இருக்கும்போது அது வாங்கி போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங். சரிங்க ஐயா, மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி சார்.
1: இந்த மாதிரிங்க நிறைய இது இருக்கும். அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கும் ஒரு சின்ன வீடு, சின்ன இடம், இல்லை ஏதோ ஒரு வாய்ப்பு. அதாவது ஒரு நேயர் சொன்னார், அவருக்கு வந்து ஒரு தொழிலாக வேலையா அப்படின்னும் போது நான் வேலையை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன், ஆனால் அந்த தொழில் இருக்குது. இப்போ அந்த தொழிலை செஞ்சுருந்தால் ஒரு தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம் அந்த மாதிரி நினச்சார். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வாய்ப்பு, நீங்கள் எந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, அது எதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று பகிரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 0444 என்ற முன்னிணைப்பினோடு 2952-02-58-53 மற்றொரு எண் 0444 என்ற முன்னிணைப்பினோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்து என்ன நீங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பூவே உனக்காக திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்மாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: எட்டு மணி 48 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கோம். நீ கொரோனா நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நீ கொரோனா நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா முகநூல் பக்கத்துலேயும் நிறைய கருத்து பதிவுகளிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா திருவாரூர் கொடியங்கால் பாளையம் சாகுல் அமித் ராஜா அவர் என்ன சொல்லியிருக்காரா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தவற விட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதை சொல்கிறது எதை விடுறது என்றே தெரியல. அதனால் தவற விட்ட வாய்ப்புகள் எல்லாமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குற. அதனால் இனிவரும் நல்ல வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எனது எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ் நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கதிரவன் கொளஞ்சிநாதன் வாரியங்காலிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அமிர்தயான் கோட்டை அரியலூர் மாவட்டம் பாரிவல்லல் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பண்டிக்கும் காலத்தில் அவங்களுக்கு தையல் எக்ஸாமுக்கு போக முடியலை, காய்ச்சல் காரணமாக அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. புவனகிரியிலிருந்து சுமதி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்பா இலக்கியா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் பரிசு பெறும் திட்டத்தில் வந்து சிங்கப்பூர் பயணம் போகணும்னு ஆசைப்பட்டாராம், அது போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. பர்வதவதினி நீ அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து சின்ன வயசில் இலகு ரக வாகனங்கள் பழகாமல் போனது வருத்தமாக உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பர்வதவர்தினி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. அவரும் வந்து வெளிநாட்டு பயணம் போகணும்னு ஆசைப்பட்டாராம், அது தவிர்க்க முடியாத காரணங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கும்பகோணம் குமர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கே வி ஜெயசீலன் கொழுமன் கொண்டாம்பட்டியிலிருந்து அவருடைய நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு நிலம் வந்திருக்கு, அதனால் அப்போத்துக்கு வாங்காமல் தவற விட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாராம். பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நாகராஜன் இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் தஞ்சை தேனா பிரகாஷ்குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. வலங்கைமான் ஆட்டோ துரை அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் சுற்றுலா போகிறது அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியல, கலந்து கொள்ள முடியல அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணியிருக்காரு. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திருமைசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முகமது பிலால் அவரும் நிகழ்ச்சிக்கு ஐநாவரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. புரசைவாக்கத்தில் இருந்து சூளை ரீஜா மனோகரன் அவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கமலாவர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிற நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.

0: ஆம் சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் எட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8:51 கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கோம். நிறைவாக நேயர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். எந்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்து? வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுனா சிறப்பாக இருக்கும்.
1: நாங்கள் வந்து சென்னையில இருந்து பேசுகிறோம்.
0: உங்க பெயர் ஐயா?
1: என்னோட பெயர் ரஞ்சித்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க எந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன்னு ஃபீல்
1: பண்றீங்க? நாங்க வந்து என்னோட இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. என்னோட வைஃப் ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடியே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிரலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மேரேஜ் பண்ணிரலாம். பிகாஸ் விசா பிரச்சனை அது இதுன்னு அவங்க அந்த சொன்ன ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியல. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல புதுசா ஆசியால புது மைக்ரேஷன் ரூல்ஸ் போட்டாங்க. சோ அதனால இப்ப வந்து அவங்க இருக்கிற வீசால என்னைய வந்து டிபெண்டா கூட்டிட்டு போக முடியாது. சோ என்னோட ஒய்ஃப் சொன்ன விஷயத்த முன்னாடியே நான் வந்து பண்ணியிருந்தா ப்ராபப்ளி இப்ப நான் அவங்களோட சேர்ந்து இருப்பேன். இல்லைன்னா இப்போ ஐ ஹேவ் டு ஃபிகர் அவுட் அவே இப்ப எப்படி நான் வந்து ஆஸ்திரேலியா போகணும்னு தெரியல.
0: முன்னாடியே கொஞ்சம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றீங்க.
1: ஆமா,
0: சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: கும்பகோணம் வட்டம் திருப்புறம்பயம் கிராமம் சார்.
0: உங்க பெயர் சார்?
2: என் பேர் செந்தில் சார்.
0: செந்தில் சார், நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க?
2: ஒரு 96 நான் +2 முடிச்சேன் சார். அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும்பாங்களா?
0: திரவியம் தேடு, கண்டிப்பா.
2: அது போல நான் முயற்சி பண்ணி அந்த பாஸ்போர்ட் எல்லாம் நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே நாள்ல அந்த பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் திரும்ப நானும் அந்த முயற்சி எடுத்து அந்த வேலைக்காக ட்ரை பண்ணிடுறப்ப அந்த பாஸ்போர்ட்டை போகக்கூடாது, நான் ஒரே பையன் சொல்லிட்டு எங்க அத்தை அதை ஒளிய வச்சுட்டாங்க.
0: ஒளிய வச்சுட்டாங்க, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். நீங்க இது ஃபீல் பண்றீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்தது.
2: அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி ஒரு
0: தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: தொழில் பண்ணிட்டுக்காக ட்ரை பண்ணோம். அப்ப இன்னொரு உறவுக்காரங்க அதை தடுத்தாங்க. மறுபடியும் நான் அதை முயற்சி பண்ணி
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? செல்வி அம்மா, நீங்க எந்த வாய்ப்பை
3: சார்? நல்லா வியாபாரம் நடந்துருக்கு சார், அப்ப எவ்வளவு செஞ்சிருக்கலாம். அப்பெல்லாம் விட்டேன், எனக்கு அப்ப வியாபாரம் பத்தாது.
0: அப்பதான் நம்ம நிறைய வருமானம் வரும்போது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து
3: தெரியல.
0: சரி, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு
3: கடை இடிச்சுட்டாங்க. வியாபாரம் போச்சு, உள்ள தள்ளி வச்சிருக்கேன்.
0: அதுதான் நம்ம இதுன்னும் போது அப்ப யோசிச்சு நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும் இப்ப அப்படின்னு ஃபீல் பண்றீங்க.
3: விவரமா இருந்து எல்லாத்தையும் விட்டுமே அப்படின்னு.
0: இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணுங்கம்மா, சேமிங்க, இது பண்ணுங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றி சார்.
0: சூப்பராக சொன்னாங்க. அதாவது நமக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம அதை இதை பற்றியும் கண்டுக்காம சரி ஓகே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு யோசிப்போம். அடுத்து இல்லை அப்படின்னும் போது சரி ஓகே இது ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது அப்போ வந்து கொஞ்சம் டைம் முடிஞ்சிட்ருக்கும். சரிங்க, நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இப்போது இந்த நிகழ்ச்சியில் நாம் நிறைவாக கேட்க போகிற பாடல் படையப்பா திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டுருக்கு. இன்னொரு நாள் இன்னொரு தருணத்தில் நீ கூறலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

விஹாரத்துக்கு வெளியே ஆச்சாரிய பிக்ஷு கண்ட காட்சி அவருக்கு கதிகலக்கம் உண்டாக்குவதாயிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தோற்றமும் அவர்கள் போட்ட கூச்சலும் அவர்கள் ஆவேசம் கொண்டவர்கள் என்பதைக் காட்டின. அந்த ஆவேசத்தைக் குரோத வெறியா

ஆகச் செய்வது மிக எளிதான காரியம். பலர் கைகளில் வாள், வேல், தடி முதலிய ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். இன்னும் சிலரின் கையில் கடப்பாறைகள் இருந்தன. பிக்ஷுக்கள் வழிக்கு வராவிட்டால் விகாரத்தையே இடித்து தரைமட்டமாக்கி விடுவது என்று அவர்கள் உத்தேசித்திருந்தனர். அதற்கு வேண்டிய காரணம் இல்லாமலும் போகவில்லை. பராந்தக சக்கரவர்த்தியின் காலம் முதல் அடிக்கடி சோழ நாட்டுக்கும் ஈழ நாட்டுக்கும் யுத்தம் நடந்து வந்தது. சோழ நாட்டு வீரர் பலர் இலங்கை போரில் மடிந்திருந்தார்கள். ஏதாவது ஒன்றை பிடிக்கவில்லை என்றால் அதைச் சேர்ந்த மற்றவையும் பிடிக்காமல் போவது மக்களின் இயல்பு அல்லவா? இலங்கை போர்கள் காரணமாக சோழ மக்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆத்திரம் அந்த தீவில் வியாபகமாயிருந்த பௌத்த மதத்தின் மேலும் ஓரளவு திரும்பியிருந்தது. ஏதாவது ஒரு சிறிய காரணம் ஏற்பட்டால் போதும் தமிழகத்தில் மிஞ்சியிருந்த பௌத்த விகாரங்கள் மீதும் அவற்றில் வாழ்ந்த பிக்ஷுக்கள் மீதும் பழிதீர்த்து கொள்ள பாமர மக்கள் சித்தமாயிருந்தார்கள். அத்தகைய சந்தர்ப்பம் இப்போது ஏற்பட்டுவிட்டதாக ஆச்சாரிய பிக்ஷு கருதினார். யாரோ தீய நோக்கம் கொண்டவர்கள் இவ்விதம் பாமர மக்களின் ஆத்திரத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். புத்த பகவானுடைய கருணையினாலேதான் இந்த பேராபத்திலிருந்து மீள வேண்டும். ஆச்சாரிய பிக்ஷுவை பார்த்ததும் அந்த ஜனக்கூட்டத்தின் ஆரவாரம் முன்னைவிட அதிகமாயிற்று. பொன்னியின் செல்வரை கொடுத்து விடுங்கள், இல்லாவிடில் விகாரத்தை இடித்து தரைமட்டமாக்கி விடுவோம் என்பவை போன்ற மொழிகள் ஏககாலத்தில் ஆயிரக்கணக்கான குரோதம் நிறைந்த குரல்களிலிருந்து வெளியாகி சமுத்திர கோஷத்தைப் போல கேட்டது. அதே சமயத்தில் கடலின் பேரோசையும் அதிகமாகிக் கொண்டிருப்பதை ஆச்சாரிய பிக்ஷு கவனித்துக் கொண்டார். இளம் பிக்ஷு கூறியது உண்மைதான். அளவிலாத வேகம் பொருந்திய கொடும் புயல் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிசீக்கிரத்தில் புயல் கரையை தாக்கப் போகிறது. இந்த மக்களால் ஏற்படும் அபாயத்துக்கு பிழைத்தாலும் புயலின் கொடுமையிலிருந்து விகாரம் தப்பிப் பிழைக்க வேண்டும் என்ற கவலை பிக்ஷுவுக்கு ஏற்பட்டது. இதற்குள் வாலிப பிக்ஷு கையமர்த்தி சமிக்ஞை செய்து ஆத்திரம் கொண்ட மக்களின் கூட்டத்தில் சிறிது இறைச்சல் அடங்கும்படி செய்திருந்தார். மகாஜனங்களே, எங்கள் தலைவர் அழைத்து வந்திருக்கிறேன், சற்று நிம்மதியாயிருங்கள். நீங்கள் இத்தனை பேரும் இந்த விகாரத்துக்குள் ஒரே சமயத்தில் புக முடியாதல்லவா? உங்களில் யாராவது ஒருவரையோ இரண்டு பேரையோ குறிப்பிடுங்கள். அவர்கள் விகாரத்துக்குள் வந்து தேடி பார்க்கட்டும். திரும்பி வந்து அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு சம்மதம்தானே? உங்களில் யார் என்னுடன் விகாரத்துக்கு வருகிறீர்கள் என்று வினவினார். கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று கூச்சலிட்டார்கள். இளம் பிக்ஷு மறுபடியும் கையமர்த்தி, எல்லோரும் சேர்ந்து கூச்சலிடுவதனால் என்ன பயன்? யாராவது ஒருவரை தேர்ந்தெடுங்கள். நான் யோசனை சொல்லுகிறேன். சமீப காலத்தில் சென்ற ஒரு மாத காலத்துக்குள் பொன்னியின் செல்வரை பார்த்தவர் உங்களில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படிப்பட்டவரை நான் அழைத்துப் போகிறேன். இளவரசரை அடையாளம் கொண்டுகொள்ள சௌகரியமாயிருக்கும் என்றார். கூட்டத்தின் முன்னணியில் நின்று கொண்டு ஒவ்வொரு தடவையும் பெருங்கூச்சல் போட்டு கொண்டிருந்த ராக்கம்மாள் இதோ நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று கூவினாள். படகோட்டியை பார்த்து இளம் பிக்ஷு, அப்பனே, இவள் கூறுவது சரியா என்று கேட்டார். முருகையன், சுவாமி, இவ சொல்றது முழுக சரியில்லை. இவ இளவரசரை சமீபத்துல பார்க்கல. நான் சென்ற ஒரு மாதத்துக்குள்ள ஈழ நாட்டில் பொன்னியின் செல்வரை பார்த்தது மெய் சாமி. நான் அறியாம அவருக்கு செஞ்ச அபகாரத்துக்கு காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டுக்கினேன். அந்த சமயத்தில் அவர் கருணையோடு என்னை பார்த்து புன்னகை புரிஞ்சுது. நேற்று நடந்தது மாதிரி என் மனசில் நல்லா பதிஞ்சிருக்குது சாமி. அவரை நான் சுலபமாக அடையாளம் கண்டுக்க முடியும் என்று சொன்னான். அப்படியானால் நீதான் இந்த வேலைக்கு தகுதியானவன். உன் மனையாள் சொல்வதிலும் அவ்வளவு தவறு கிடையாது. நீ பார்த்தது இவள் பார்த்தது போலத்தான் என்று எண்ணி சொல்லியிருக்கிறாள். இப்போதும் நீ விகாரத்துக்குள் தேடி பார்த்துவிட்டு வந்து சொன்னால் இவள் ஒப்புக்கொள்வாள். பிக்ஷுக்கள் தவம் செய்யும் புத்த விகாரத்துக்குள் பெண் பிள்ளைகளை விடுகிறதில்லை என்பது உன் மனையாளுக்கு தெரிந்துதான் இருக்கும். ஆகையால் நீ வா இங்கே என்று இளம் பிக்ஷு கூறினார். பிறகு விகாரத்தின் முன்வாசல் படிகளில் இறங்கிச் சென்று முருகையனுடைய ஒரு கரத்தை பற்றி அழைத்து கொண்டு மறுபடியும் படிகளில் ஏறினார். மக்களை பார்த்து, இதோ இந்த படகோட்டி முருகையன் சமீபத்தில் இளவரசரை பார்த்திருக்கிறானாம். இவனை உள்ளே அழைத்து போகிறேன். விகாரம் முழுவதும் தேடி பார்த்துவிட்டு திரும்பி வந்து சொல்வான். உங்கள் எல்லோருக்கும் இது சம்மதம்தானே என்றார். மக்களின் கூட்டத்திலிருந்து சம்மதக் குரல் அவ்வளவு வேகத்துடன் வரவில்லை. சிலர் சம்மதம் என்று முணுமுணுத்தார்கள். மற்றவர்கள் ஒருவரோடு ஒருவர் இதில் ஏதாவது மோசம் இருக்குமோ என்று ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். அவர்கள் ரகசியம் பேசிய குரல்கள் சேர்ந்து கடலின் இறைச்சலுடன் போட்டியிட்டு

0: இளம்பிக்ஷு அதை கவனித்துவிட்டு பெரிய குரலில், மகாஜனங்களே, இதோ எங்கள் ஆச்சாரியரும் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஏதேனும் கேட்க வேண்டியது இருந்தால் அவரை கேட்டுக்கொள்ளுங்கள். அதற்குள் இந்த மனிதனை நான் அழைத்துப் போய் விகாரத்தை சுற்றி காண்பித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு படகோட்டி முருகையனை அழைத்து கொண்டு சென்றார். கம்பீரமான தோற்றத்துடனும் சாந்தம் குடிகொண்ட முகத்துடனும் பொலிந்த ஆச்சாரிய பிக்ஷுவை பார்த்ததும் மக்களின் மனத்தில் சிறிது பயபக்தி உண்டாயிற்று. அவரிடம் அதிக பிரசங்கமான கேள்வி எதுவும் கேட்பதற்கு யாரும் துணிவு கொள்ளவில்லை. ஆச்சாரிய பிக்ஷு சற்று நேரம் அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அவர்களுக்கு பின்னால் சற்று தூரத்தில் தெரிந்த கடலையும் நோக்கினார்.
1: மகாஜனங்களே, நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து கூடியிருப்பதின் நோக்கத்தை அறிந்து கொண்டேன். சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு அன்பு உண்டு என்பது இன்றைக்கு எனக்கு நன்றாய் தெரிந்தது. உங்களைப் போலவே அடியேனும் பொன்னியின் செல்வரிடம் அன்புடையவன்தான். அருள்மொழிவர்மர் கடலில் மூழ்கிவிட்டார் என்ற செய்தி வந்து அன்று காலையில் நான் இதே இடத்தில் நின்று கண்ணீர் அருவி பெருக்கினேன். புத்த தர்மத்தில் பற்று கொண்டவர் எவரும் அருள்மொழிவர்மரிடம் அன்பு கொள்ளாமல் இருக்க முடியாது. புத்த தர்மத்துக்கும் புத்த பிக்ஷுக்களுக்கும் அவர் அத்தகைய மகத்தான உபகாரங்களை செய்திருக்கிறார். புத்தர்களின் புண்ணிய க்ஷேத்திரமாகிய அனுராதபுரத்தில் புத்த மன்னர்களின் காலத்தில் இடிந்து தகர்ந்து பாழான விக்கிரகங்களையும் ஸ்தூபங்களையும் திருப்பணி செய்து செப்பனிடுவதற்கு ஏற்பாடு செய்தவர். அப்படிப்பட்ட உத்தமரான இளவரசருக்கு எந்த வகையிலும் தீங்கு நேர நாங்கள் உடந்தையாக இருக்க முடியுமா? இளவரசருக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும். அவரை கடல் கொண்ட செய்தி பொய்யாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் இருந்தோம். உங்களையெல்லாம் விட பொன்னியின் செல்வரிடம் நாங்கள் அன்புடையவர்களாயிருப்பதற்கு காரணங்கள் உண்டு.
0: இந்த சமயத்தில் கூட்டத்தில் ஒருவன் குறுக்கிட்டு, அதனாலதான் எங்களுக்கு பயமா இருக்குது. உங்களுடைய அன்பு அபரிமிதமா போய் எங்க இளவரசரோட தலைய மொட்டையடிச்சு காவி துணிய கொடுத்து பிக்ஷுவாக்கிடுவீங்களோ அப்படின்னு பயப்படுறோம் என்றான். அவனை சுற்றி நின்றவர்கள் பலர் இதை கேட்டதும் கலீர் என்று கேலிச் சிரிப்பு சிரித்தார்கள். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு எப்படியோ அந்த சமயம் ஒருவித ஆவேசம் ஏற்பட்டு விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு ஒரே ஒரு நிச்சயமான வழி மட்டும் உண்டு என்பதை அவர் உள்ளம் உணர்த்தியது. உடனே முன்பின் யோசியாமல் தம் உள்ளத்தில் தோன்றியதை இனிவரும் மொழிகளில் சபதமாக அவர் வௌதையிட்டார்.
1: சக்கரவர்த்தியின் திருக்குமாரரும் பொன்னியின் செல்வருமான இளவரசர் அருள்மொழிவர்மரை புத்த சமயத்தை மேற்கொள்ளும்படி நான் கோரமாட்டேன். அவரே முன்வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலகையாளப் பிறந்தவரும் உங்கள் அன்பை கவர்ந்தவருமான கோமகனை தலையை மொட்டையடித்து காவித்துணி அளிக்கும் கைங்கரியத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். அதற்கு உடந்தையாகவும் இருக்க மாட்டேன். இவ்வாறு புத்த பகவானுடைய பத்ம சரணங்களின் மீது ஆணையாக சபதம் செய்கிறேன். புத்தம் கச்சாமி, தம்மம் கச்சாமி, சங்கம் கச்சாமி.
0: இடிமுழக்கம் போன்ற கம்பீரத்துடன் உணர்ச்சி ததும்ப கூறிய இந்த மொழிகளை கேட்டதும் அங்கே கூடியிருந்த அத்தனை மக்களின் உள்ளங்களும் ஒரு பெரிய மாறுதலை அடைந்தன. பலர் கண்களில் கண்ணீர் ததும்பியது. சிறிது நேரம் நிசப்தம் நிலவியது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ராக்கம்மாவின் கவனம் எல்லாம் நாத்தி பூங்குழலின் மேலேதான். முறைப்பையன் அத்தை மகன் சேந்த நமுதன் இருந்தாலும் அவ மனசு நாடுறது வந்தியத்தேவனையோ அருள்மொழிவர்மரையோன்னு பலத்த சந்தேகம். நாகைப்பட்டினத்திலிருந்து பூங்குழலி திரும்பி வந்திருந்த போது, அத்தை மகனையோ அரச குமாரனையோ கல்யாணம் செய்துக்கிட்டா எனக்கு என்ன வந்தது? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தா, நீ அவளை பார்த்துட்டியா? மடக்கினது நினைவு இருக்கும். அந்த அண்ணி இந்த கட்டத்தில் சூடாமணி விகாரத்துக்கு படையெடுத்து வந்திருப்பது வியப்பே இல்லை. நேயர்களே, ஏற்கனவே அறிந்தவற்றை இந்நெடுங்கதையின் ஓட்டத்தோடு கூடுதலான செய்திகளோடு இப்பகுதியில் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று இடம்பெற்ற கடப்பாறை என்ற கருவி பற்றி பார்க்கலாம். இரு

பெரும்பாலான கனமும் நீளமும் கொண்ட இக்கருவி பாறைகளை நெம்பி பெயர்க்கவும் தரையில துளையிடவும் பயன்படுது. இலக்கியத்துல குறிப்பா கல்வெட்டுகள்ல குந்தாளிங்கிற கருவியின் பெயர் காணப்படுது. ஏறத்தாழ கடப்பாறைக்கு இணையானது. கணிச்சி என்ற போர்க்கோட்டறிய குந்தாளி என்ற பெயரில நூல்கள் குறிப்பிடுகின்றன. கடப்பாறை உள்ளிட்ட பல ஆயுதங்களோட விகாரத்தை முற்றுகையிட்ட மக்களை கண்டதும் ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு கதி கலக்கம் ஏற்பட்டதை கேட்டோம். க இந்த ஓர் எழுத்துக்கு செல்லுவது, இயங்குவது, இருப்பது, இப்படி இடத்தை பொறுத்து பல பொருள்கள் உண்டு. கதி, நிலை, வழி. கதி கலக்கம், தற்போதைய கவலைக்கிடமான நிலை எங்க போய் முடியுமோங்கிற கலக்கம். அடுத்து வியாபகம்.

0: முடியுமோ என்கிற கலக்கம். அடுத்து வியாபகம் என்கிற சொல், எங்கும் பரவின, நிறைந்த, பெரும்பாலும் புகழையும் செல்வாக்கையும் உள்ளடக்கின சொல். பரந்த வெளி வியாபகம், அதில் கடல் நீர் வியாப்தி, அதில் கரைஞ்சிருக்கிற உப்பு வியாபியம். அதாவது பரம்பொருளுக்குள்ள ஜீவாத்மாக்கள் அடங்கி பிரிக்க முடியாதபடி கலந்துள்ளனங்கிறது உருவகம். சமுத்திர கோஷம், கடலின் பேரொளி. இந்த தொடர் பல்லவ மன்னன் நந்திவர்மனின் அரச சின்னங்களை வரிசையாக நினைவூட்டுது. சமுத்திர கோஷம், அவங்கிட்ட இருந்த சங்கொரியை போல முழங்கின முரசு. கடுமுக வாத்தியம், கொடிய விலங்கை போல முகம் கொண்டிருந்த இசைக்கருவி. கட்வாங்க துவஜம், மண்டையோட்டு தடி பொறித்த கொடி. ரிஷப லாஞ்சனம், நந்திமுக இலச்சினை. விடேல் விடுகு, அரசாணையை உடைய முத்திரை வாசகம். முருகையன் திரும்பி வந்து சொல்றத ராக்கம்மா ஒப்புக்கிட்டாலும் அவளுடைய தலைமையில வந்திருக்கிற மற்றவங்க ஒப்புக்குவாங்களா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 102.3 FM.
2: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
3: 102.3 FM.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 15 நிமிடங்கள் ஆயிற்றுக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

9:16 ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய இன்றைய பாடல்களின் தொகுப்பெல்லாம் அப்படி உங்கள் உள்ளங்களை உருக வைக்க போது சூப்பரான பாடல்களின் தொகுப்பு தான். அதாவது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும். அந்த துன்பம் இருக்கும்போது ஒரு சில பாட்டு அப்படி கேட்டோம்னு வச்சுங்களேன், மனசை அப்படியே லேசாக ஆக்கிரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் முதல் பாட்டாக வந்துகிட்ருக்கு. சின்ன வீடு திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன், சுனந்தா குரல்களில், இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் காற்றலையில் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9 மணி 21 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கும் இந்த முன்னிறைவு பொழுதில் அப்படியே நம்ம மனசை மயக்க வருட வைக்கக்கூடிய அடுத்த பாட்டு, அந்த இயக்கம் நமக்கு பிடித்தவர்கள், அந்த பிரிவு இல்லைனா அந்த மனதை நமக்கு பிடித்து அந்த உறவோட மீண்டும் அந்த உணர்வு கிடைக்குமா, அந்த சந்தோஷமான ஒரு உணர்வு கிடைக்குமா அப்படின்னு இயங்கினா எப்படி இருக்கும், அந்த இயக்கத்தின் வாட்டத்தை விபரிக்க முடியாது. கேட்டு ரசிங்க. முதல் மரியாதை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில். கேட்டு இணைந்திருப்போம் இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: ஒன்பது மணி 26 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. அதாவது சில விஷயங்களை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்றதே நமக்கு புரியாது, தெரியாது. சரி, எது ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி அளக்கலாம், ஆறா மலையா கடலா அப்படின்னு எதை வச்சு அளந்தாலும் இதை அறிஞ்சிக்க முடியலையே அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. எதை சொல்கிறாரு அப்படின்றத இந்த பாடலை கேட்டு தெரிஞ்சுப்போம். இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடிய பாடல் முத்துலிங்கம் அவரோட வரிகளில் வந்துக்கிட்டு இருக்கு. முதல் வசந்தம் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:39 ஆகின்றிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா, திருவாரூர் கொடியங்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிது ராஜா, மேட்டுப்பட்டி என் கண்ணன் பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பர்வதபத்தினி, இந்த நேயர்கள்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியிருக்காங்க. இளையராஜா அவருடைய இசையில், புலமை பித்தன் அவரோட வரிகளில், ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:44 கடந்து போயிட்டுருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கன்னி பருவத்தின் நிலை திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை பாடியிருக்கிறார் மலேசியா வாசுதேவன். சங்கர் கணேசனுடைய இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டிணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:49 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், சொர்ணலதா, முத்துலிங்கமோட அருகல்ல, இளையராஜாவுடைய இசை அமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:55 கடந்து போயிட்டுருக்கோம். இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொர்ணலதா பாடியிருக்காங்க. வைரமுத்தரோட வரிகளில் ஏஆர் ரகுமானுடைய இசை அமைப்பில் அலைப்பாயுதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பத்து மணி ஒரு நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

பத்து மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்பமான பாடலின் படம், பாடலின் வரிகள் இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், பாடலின் வரிகள் இதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களின் விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜனா கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலிருந்து

விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கார் கிருஷ்ணராஜ். ஸ்னேகன் அவரோட வரிகளில், பரணி அவரோட இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் செஞ்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களின் விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் திருமாறன் மஞ்சுளா ஆதவன் அர்ஜுனா வேளச்சேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயர்களின் விருப்ப பாடல் வேல் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க வடிவேல் ராகுல் பிரேம்ஜி, நா முத்துக்குமார் அவருடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 FM. பத்து மணி 13 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும். நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம் பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களின் விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் முருகன் ஜாம் நகர் குஜராத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருக்காங்க கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: பத்து மணி 18 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கும். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரவிச்சந்திரன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்காங்க. இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் ராஜா கையை வச்சா திரைப்படத்திற்காக வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாட்டுக்கு இட டான் டான் டான்.

பத்து மணி 24 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கும். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு விருப்பமான பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராஜன் சென்னை கொளத்தூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க பி சுசீலா. கண்ணதாசன் அவருடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சிட்டுக்குருவி.

0: 32 புலி 3
1: பாட்டுக்கு
2: பத்து மணி 31 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாராயணன் ஆழ்வார் திருநகர் சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் திரிசூலம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம், கண்ணதாசன் அவரோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அம்சா மறைமலை நகர் கடம்பூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க வாணி ஜெயராம். கண்ணதாசன் அவரோட வரிகளில் எம் எஸ்

0: 102.3 FM.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
0: 102.3 FM.
2: பத்து மணி 45 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஸ்ரீ வித்யா செம்மஞ்சேரி சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் கலைஞன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, வாலி அவரோட வரிகளில், இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3

10:51 கடந்து போயிட்டு இருக்கு. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மிதுன் கும்பகோணத்திலிருந்து தஞ்சை மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் பகல் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:56 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் நாம் இருக்கும். இந்த பாடலோட நாம் விடைபெறுகிற நேரம் வந்தாச்சு. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இப்பொழுது விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கீர்த்தி மகேஸ்வரி திருப்பூர் வெள்ளியங்காடிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் பாண்டித்துறை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா பாடலை பாடியிருக்காங்க. கங்கை அமரனோட வரிகளில் இளையராஜாவுடைய இசை அமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்கறதுக்காக நான் உங்கள் நட்ராஜ். நிகழ்ச்சியோட நிறைவு முதல் பாடலாக தேவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சித்ரா அவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சித்ரா இவங்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். வாலி வரிகள்ல தேவா அவர்களுடைய இசையில. நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, சிவா சி அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாகுல் அமீது அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: நேசம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையெல்லாம் பாடல்கள் கேட்டு முடித்தோம். நேரம் 11:34 ஆயிட்டுருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் காதலே நிம்மதி. திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதா அவங்களுடைய குரலில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டு முடித்தோம். சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நேரம் 11:45 ஆயிட்டுருக்கு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னி கிருஷ்ணன், சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:56. மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய வாய்ஸில் பழனி பாரதி வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நெருப்பு.
1: பறந்து செல்லும் சிட்டுக்குருவி பார்வையை திருப்பு.

என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா? பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

நடந்திடும் மனிதா, கண்ணிருந்து குருடா, நடந்திடும் மனிதா, மண்ணு மேலதான் நீ இருக்கணும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும், நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சின்றி வாழ்ந்தாலும் அன்பே நீ என்று நான் இல்லை.

நேரம் 4:10. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யுஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது மனசு நில்பா என்று தொடங்கும் தியாகராஜர் ஏற்றியது ஆபோகி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:27. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புவனேஸ்வரியா என்று தொடங்கும் மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பரிபாலயமாம் என்று தொடங்கும் ரதிகவுளை ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:50. பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. கொழுவ மரகதா என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது தோடி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 4:59. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வள்ளல் நகர் UE பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். பள்ளிகொண்டா ஆர். ராமதாஸ் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:20. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஸ்ரீ சரோஜா ஸ்ரீ லலிதா அவர்களின் குரல்களில்.

நேரம் 5:27. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி இவர்களின் குரல்களில்